அடுத்து சாவித்ரி படத்திலிருந்து எம்.எஸ். சுப்புலட்சுமி, ராதா விஸ்வநாதன் பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 27 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபப வருடம் புரட்டாசி மாதம் 1 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 18 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 5:55. நேர்களினை கேட்கலாம் குரள முதமும், அதனைத் தொடர்ந்து மங்கள இசையும்.

பிறர் பொருளை கவர்வதால் உண்டாகும் செல்வ வளர்ச்சியை விரும்ப வேண்டாம், ஏனெனில் அது நல்ல பயனை தருவதில்லை. குறள் எண் 177, அதிகாரம் வெகாமை.

0: நேர்களை அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் காலை 6 மணி. நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்காக 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுகாதார சேவையில் நோயாளியின் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்பங்களுக்கேற்ப மாறிவரும் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கடலோர காவல்படை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. உலகின் மிக விரைவாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெரி நடவு செய்யும் விவசாயிகளுக்கு தேசிய தோட்டக்கலை திட்டத்தின் கீழ் ஏக்கர் ஒன்றுக்கு 32,000 ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்பட உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசு நிதியுதவியுடன் அறிவுசார் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக தொழிற்பயிற்சியுடன் கூடிய இல்லம் அமைப்பதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 நேரம் காலை 6:03. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:10 யனைத்தானும் நல்லவை கேட்க

உணவும் உணர்வும் உரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல் நிகழ்ச்சி, 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்புபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள்.

இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரை இசை. ஏழு 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள். காலை 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள்.

காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். காலை 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். காலை 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, அதனைத் தொடர்ந்து திரை இசை உலாவரும். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், அதனைத் தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு எதிரிகள் அவசியமா, வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எதிரிகள் அவசியமா என்ற தலைப்பில் தான் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. 11:00 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கோபிந்த்கர் கோட்டை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் எதிர்பாராமல் சந்தித்த நபர், வாழ்க்கையில் எதிர்பாராமல் சந்தித்த நபர் என்ற தலைப்பில் தோழிகள் பேசியிருக்கிறீங்க. 1:00 நலம்தானா நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவர் ரோகிணி ராஜா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் மூலிகைகளின் அரசி துளசி பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். 2:00 குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சி. 3:02 திரை அருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

மாலை 4:02 பொதிகை தும்பி, அதனைத் தொடர்ந்து 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்று 1992 வெளிவந்த பாடல்கள் உலாவர கேட்கலாம். மாலை 6:02 பக்தி மாலை,

6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்கள். 8:00 ஜப்பானில் நடைபெறவுள்ள 2026 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு பாரதத்தை உற்சாகப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சி. 8:30 ஊரும் உறவும் நையாண்டி மேளம் வழங்குவோர் பனங்குடி KS ராமலிங்கம் குழுவினர். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:00 இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் பெரிய புராணம் காட்டும் தொண்டுள்ளம். 10:00 சுகமான ராகங்கள், இதில் வீரவநல்லூர் கி லக்ஷ்மணன் அவர்களின் தொகுப்பு, உலாவர கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும்.

உள்ளம். 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இதில் வீரவநல்லூர் கி லக்ஷ்மணன் அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும்.

0: ஆகாஷ்வாணி நேரம் காலை 6:10.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க உணவும் உணர்வும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
2: மன்னர் கிருஷ்ணதேவராயன் அரண்மனை. தன் பரிவாரங்கள் சூழ அமர்ந்திருக்கின்றார். ஆனால் நிதானமாக வருகின்றான் தெனாலிராமன். என்ன தெனாலிராமா, சாப்பாட்டு முடிக்க இவ்வளவு நேரமா? சரியான சாப்பாட்டு ராமன் தான் என்று எரிச்சலுடன் மன்னன் பேச, தெனாலிராமனுக்கு வந்ததே அப்படி ஒரு கோபம். அரசே, தெனாலிராமன் என்ற எனது பெயரை மறந்து விட்டீர்கள். எப்போதும் என்னை சாப்பாட்டு ராமன் என்றுதான் அழைக்கிறீர்கள். இன்று இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும். சாப்பிடுவது என்ன அவ்வளவு பெரிய தவறா, அல்லது சாப்பிடுவது என்ன அவ்வளவு எளிய செயலா என்கின்றான். ஆமாமாம், சாப்பிடுவது பெரிய வித்தைதான். விடுவிடு என்று அரசன் சொன்னதும் தெனாலிராமன் விடவில்லை. அரசே, ஆயக்கலைகள் 64 உண்ணுவதும் ஒரு மிகப்பெரிய கலை. அப்படி உண்பவன் பெரிய கலைஞன். அதற்கெல்லாம் தனியாக ஒரு ரசனை வேண்டும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். சாப்பிடுவது பெரிய கலை என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று அவன் சவால் விட மன்னனும் அதற்கு ஒத்துக்கொள்கின்றான். மறுநாளே அரண்மனையில் ஒரு பெரிய விருந்து தடபுடலாக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஊர் மக்கள் அனைவரையும் விருந்துண்ண அழைத்து வந்தார்கள். கரும்பு தின்ன கூலியா அரண்மனையில் விருந்தென்றால் கேட்கவா வேண்டும்? வயிறார உண்டு மனமாற வாழ்த்தியவர்களை தனித்தனியாக அழைத்து விருந்து எப்படி இருந்தது என்று தெனாலிராமன் கேட்கின்றான். இப்படி ஒரு விருந்தை கண்டதும் இல்லை, உண்டதும் இல்லை. இது எங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று புகழ்ந்தவளுக்கு நடுவில் ஒருவன் மட்டும் சற்று தயங்கி நிற்பதை கண்டான் ராமன். விருந்தை பற்றி அவனது கருத்தை கேட்கின்றான். ஐயா, எல்லா பதார்த்தங்களும் சுவையோ சுவை, அருமையோ அருமை, ஆனால் சாரத்தில் மட்டும் சிறு சாம்பல் மனம் வீசியது என்கின்றான். தெனாலிராமனுக்கு ஒரு மகிழ்ச்சி. இவன் தான் நான் தேடுகின்ற அந்த சரியான சாப்பாட்டு ராமன் என்று அறிந்து கொண்டவன் கையோடு அவனை மன்னன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான். சாதத்தில் சாம்பல் மனம் வீசுவதாக இவன் கூறுகிறான். அரசே, இதை என்னவென்று விசாரியுங்கள் என்று கூற விசாரணையும் தொடங்கியது. சாம்பல் மனம் வீச காரணம் என்னவென்று தெரிய தலைமை சமையல்காரர் சொல்கின்றார், ஐயா, அரிசி வியாபாரி கொண்டு வந்து கொடுத்தான், நான் சமைத்தேன். இதில் என்னுடைய தவறு எதுவும் இல்லை என்று சொல்ல அரசன் அந்த அரிசி வியாபாரியை வர சொல்கின்றான். அவர் வருகின்றார். அரசே, என்னுடைய வயலானது சுடுகாட்டுக்கு அருகாமையில் உள்ளது. அங்கிருந்து சாம்பல் கரைந்த நீரானது என் வயலில் பாய்கின்றது. ஒருவேளை அதனால் அங்கு விளைந்த அரிசியில் சாம்பல் மணக்கிறதோ என்னவோ என்று அவன் கூற, நெல்லின் உமி நீங்கி அரிசியாக்கி அரிசியும் கழுவி உலையிலிட்டு வேக வைத்து சோறானத பின்னும் நெய்யும் பருப்பும் காய்கறி கூட்டும் கலந்து உண்ணும் கூட அந்த சாம்பல் மனத்தை உணர்வது என்பது எவ்வளவு நுட்பமான ஒரு ரசனை உள்ளவனால் மட்டும்தானே முடியும். அவன்தானே சரியான சாப்பாட்டு ராமன் என்று தெனாலிராமன் விளக்க மன்னனும் சிந்திக்கின்றான். ஆம், உண்பதும் ஒரு அற்புதமான நுண்கலைதான். இவ்வளவு நாளும் அந்த அரிசியை உண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு அது தெரியவில்லை. இவன் கண்டுபிடித்து விட்டானே, அப்போ உண்ணுவதும் ஒரு கலைதான் என்று அரசன் ஏற்றுக்கொள்கிறான். ராமனை பாராட்டினான். எந்திரமயமாகி போன வாழ்வில் உணவும் உண்ணும் முறையும் கூட எந்திர கதியில்தான். பணிக்கு செல்லும் வீடுகளில் பெரும்பாலும் காலை உணர்வு தவிர்க்கப்படுகின்றது. அப்படியே உண்டாலும் அவசர கதியில் போகிற போக்கில் அல்லது நின்று கொண்டே 2 அள்ளி போட்டுக் கொள்வதுதான் இன்றைய யதார்த்த நிலை. இறந்து குடித்தாலும் இருந்து குடி என்பதெல்லாம் மறந்தே போய்விட்ட பழமொழி. சுவை கருதி சாப்பிடும் உணவானது உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகவே இருக்கிறது. அங்கெங்கெனாதபடி ஊரெங்கும் சாலைகளின் இரு மருங்கிலும் இரவு நேர சிற்றுண்டி சாலைகள், துரித உணவகங்கள். அங்கே நின்ற அமர்ந்த நடந்த கோலங்களில் உணவை அள்ளி விழுங்கும் மக்கள். இந்த அவலக்காட்சியை காண்கையில் உள்ளம் பதறுகின்றது. ஏதோ ஒரு நாள் ஒருவேளை ஒரு மாற்றத்திற்காக பொழுதுபோக்குக்காக வெளியே சென்று உண்பதில் தவறில்லை. அதுவே பழகிவிடாமல் பழக்கமாகிவிடாமல் பார்த்துக் கொள்வது நமது கடமை. சுவர் இருந்தால்தான் சித்திரம். உடல் நலம் பேணி சுவையானது மட்டுமல்ல சத்தானதும் சுகாதாரமான உணவையும் உண்ண வேண்டும். உணவே மருந்து என்பதை மறந்தால் பின்னர் மருந்தே உணவாகிவிடும். விழிப்புணர்வு தேவை.

நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேரம் காலை 6:15. காலை கதிரவன் கண் விழித்து பனித்துளியின் வெண்மையை விழிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்நேரம் நேயர்கள் இணைந்திருப்பது நிலைப்பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில். கிடைத்ததை நினைத்து நன்றி சொல்லும் மனம், கிடைக்காததை நினைத்து வருந்தும் மனதை விட எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். காலையில் கண் விழித்ததற்கும் ஒரு புதிய நாளை பெற்றதற்கும் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்

தேனில் சொல்லெடுத்து இறைவனை போற்றி பாடும் நேரம் இது. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்று நம்புவோம். சில நேரங்களில் நாம் விரும்பியது நடக்காமல் போகலாம். சில நேரங்களில் எதிர்பாராத சோதனைகள் வரலாம். அந்த நேரத்தில் மனம் தளராமல் இறைவன் நம்முடன் இருக்கிறார். இந்த சூழ்நிலையையும் கடந்து செல்ல நமக்கு வலிமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை நம் மனதில் வைத்துக் கொள்வோம். இறைவன் நம்மை சோதிக்கிறார் என்று நினைத்து பயப்பட வேண்டாம். சில சோதனைகள் நம்முடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் வளர்க்கும் வாழ்க்கை பாடங்களாக இருக்கலாம். நீர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 இன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. நம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

அன்பின் சிகரம் இன்பத்தென்றல் கருணை கடலாம் இறைவனின் பக்தி பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. ஒரு நல்ல வார்த்தை ஒருவரின் நாளையே மாற்றிவிடும். ஒரு சிறிய புன்னகை ஒருவரின் மனக்கவலையை போக்கிவிடும். அதனால் இன்று நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் அன்பாக பேசுவோம். உதவ முடிந்தால் உதவுவோம். மகிழ்ச்சியை பகிர்வோம். நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6.

0: மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: இறைவன் அருளால் கிடைத்த இனிமையான காலை வேளையில் நீங்கள் இணைந்திருப்பது நிலைப்பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில். ஒவ்வொரு சூரிய உதயமும் மீண்டும் தொடங்குவதற்கு இன்னும் தாமதமாகவில்லை என்று வாழ்க்கை நமக்கு சொல்லும் அமைதியான அழைப்பாகும். ஆதலால் கடந்த காலத்தின் கவலைகளை விடுவோம், எதிர்காலத்தின் பயத்தை ஒதுக்குவோம், இன்று என்ற இந்த அருமையான தருணத்தை முழுமையாக வாழ்வோம். நேர்மறை எண்ணங்கள் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல, பிரச்சனைகளை வெல்லும் மன வலிமையை உருவாக்கும் சக்தியாகும். நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

காட்டும் மழையும் கதிரவனும், காட்டும் மழையும் கதிரவனும், ஆற்றும் பணிகளெல்லாம் அவன் செய்யலாம். அந்த வல்லோ இறைவனை நாம் வணங்கிடுவோம், அவன் வான்மறை வழியுணர்ந்து வாழ்ந்திடுவோம்.

0: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்.
1: வஜீவனம் தந்து நீ காப்பாற்றி இதுவரைக்கும் கண் பார்த்து வந்த

0: நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102 பிள்ளையாரன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில்.
1: தம் தலத்தி கலிமா தூ

0: நேர்களை கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்போக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:45, நிலை பண்பலை 102.6 நேர்களினை கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: நெல் சாகுபடியாளர்களின் கவனத்திற்கு, நெற்பயிரில் வெளிவந்த நெற்கதிரில் நெல் மணிகள் முழுவதுமே வெண்பதராகி வெண்கதிராகி விட்டதா? அந்த வெண்கதிரை இழுத்து பார்த்தால் கையோடு வருகிறதா? அப்படி என்றால் கதிர்த்தண்டினுள் வெளிர்மஞ்சள் நிற அல்லது இளஞ்சிவப்பு நிறமான புழு துளைத்த அறிகுறி இருந்தால் குருத்து பூச்சியினால் கதிர் முழுவதுமே மணிகள் பதராகி வெண் சாவியானதென புரிந்து கொள்ளலாம். பூத்து பால் பிடிக்கும் பருவத்தில் நெல் தூரின் அடிப்பகுதியில் எலி அல்லது நண்டு கடித்தால் பயிரூட்டம் முழுதாக கிடைக்காமல் கதிர் வளர்ச்சி தடைப்பட்டு கதிர் முழுவதும் அல்லது பெரும்பகுதி நெல்மணிகள் பதராகிவிடும். கதிருடன் உள்ள கண்ணாடி இலைகள் இலைமடக்கு புழு சேதம் இருந்தாலும் இலையிலிருந்து கதிருக்கு ஊட்டச்சத்து செல்வது தடைப்பட்டு கதிர்களில் மணி முதிராமல் பதராகிவிடும். கதிர் பருவத்தில் குலை நோய், துங்குரோ இலை தொகை கருகல் நோய், கதிர் உரை அழுகல் நோய் ஏற்பட்டாலும் கதிருக்கு ஊட்டச்சத்து செல்வது தடைப்பட்டு கதிரில் மணி முதிராமல் பதராகிவிடும். பயிர் இடைவெளி குறைந்து பயிர் மிக நெருக்கமாக இருந்தாலும் நெற்செடிகள் மெலிந்துவிடும். அதனால் ஊட்டச்சத்து செல்வது தடைப்பட்டு கதிர் வருவது தடைப்படும். கதிர் வந்தாலும் மணிகள் முதிராமல் பதராகிவிடும். கதிரில் நெல் மணிகள் சிதைந்து புதரும் காணப்பட்டால் அந்த அறிகுறியானது வெண் நுனி நூற்புழுவினால் கதிரில் ஏற்பட்ட அறிகுறி என புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக பயிர் பூத்த பின்னர் நெல் வயல்ல தண்ணீர் அதிகமாக தேங்கியே இருந்தால் தூர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் பெருக்கமடையும். கதிர் வெளிவந்த பிறகு அதிகாலை தினமும் சூரியன் உதித்த பின்னர் தான் கதிர்களில் உள்ள சிறு பூக்கள் கீழிருந்து மேலாக படிப்படியாக விரிந்து சூழ்முடி வெளியே நீண்டு காற்றில் மிதந்து வரும் மகரந்த தூள்களினால் கருத்தரிக்கும். கதிர்களில் உள்ள அனைத்து சிறு பூக்களும் விரிந்து கருத்தரிக்க 7 முதல் 10 நாட்கள் ஆகும். அந்த நாட்களில் காலை நேரத்தில் சிறு தூறலும் மேகமூட்டமும் இருந்தால் சூரியன் காணப்படாமல் அந்தந்த நாட்களில் விரிய வேண்டிய சிறு பூக்கள் மூடியே இருந்தால் கருத்தரிக்க இயலாமல் பதராகிவிடும். அதனால் கதிர் முதிரும் பருவத்தில் கதிரில் சம உயரத்தில் வெண்பதிர்கள் காணப்படும். கதிர் வெளிவரும் பருவத்தில் பல நாட்களாக இரவில் கடுங்குளிரும் இருந்து வயலில் நீர் தொடர்ந்து தேங்கியே இருந்தால் துத்தனாக பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புண்டு. நன்கு மக்கிய இயற்கை உரம் இடப்படாத வயல் மற்றும் மணிச்சத்து உரங்கள் அதிகமாக இடப்பட்ட வயல்ல துத்தனாக பற்றாக்குறை ஏற்படும். அதனால பயிர் வளர்ச்சி குன்றி பால் பிடித்தல் தடைப்பட்டு மணிகள் பதராகிவிடும். பாதிப்பு தீவிரப்பட்டால் கதிர் வெண்கதிராகவே மாறிவிடும். கதிர் பருவத்தில் பலத்த காற்று பல நாட்கள் இருந்தால் அந்த நாட்களில் விரிந்த நெல்பூக்களின் மகரந்தம் காய்ந்து விடுதல் அல்லது சூழ்முடி வாடுதல் ஆகிய காரணங்களாலும் கதிர்மணிகள் மலடாகி விடுகின்றன. தொடர்ந்து பலத்த காற்று அல்லது தொடர் மழையுடன் நெற்பயிர் பூக்கும் பருவம் இணையாதபடி பருவம் பார்த்து பயிர் செய்யணும். வயல்ல சேறு கலக்கி சரியாக பரம்படித்தால்தான் நெல் வயல்ல ஒரே சீராக நீர் தேக்கவும் வடிக்கவும் முடியும். நீர்மறைய நீர்க்கட்டு, அதாவது

0: காய்ச்சலும் பாய்ச்சலுமாக பாசனம் செய்யணும். உரங்களை சிபாரிசுப்படி சரியான அளவில் சரியான வேளையில தான் இடணும். சிபாரிசுக்கு அதிகமாக தழைச்சத்து மற்றும் மணிச்சத்து உரம் இடவே கூடாது. தேவையறிந்து தக்க பயிர் பாதுகாப்பு ஆலோசனை பெற்றுதான் சரியான மருந்தை சரியான அளவில் பயன்படுத்தணும். பயிரில் கதிர் வர ஆரம்பித்து பால் பிடிக்கும் பருவம் வரை காலை மற்றும் முற்பகல் நேரத்தில் பயிர் பாதுகாப்பு மருந்துகளை பயன்படுத்தவே கூடாது. வாரம் ஒருமுறை வயலில் குறுக்காக நடந்து பூச்சி நோய்களை கண்காணிக்கணும். ஏதாவது பிரச்சனை இருந்தால் தக்க ஆலோசனை பெற பாதித்த பயிர் மாதிரியுடன் அருகிலுள்ள வேளாண்மை அலுவலர்கள் அல்லது வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள், வேளாண் அறிவியல் நிலையங்கள், வேளாண்மை கல்லூரிகளை நேரில் அணுகணும். வெண்டையில செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோயோட அறிகுறியானது ஒழுங்கற்ற புள்ளிகளோட பழுப்பு நிறத்துல கரும் பூசணத்தோட நீளவாக்குல காணப்படும். இந்த நோயை கட்டுப்படுத்த மேங்கோசப் 0.25% தெளிக்கலாம். வெண்டையில் பியூசேரியம் வாடல் நோயின் அறிகுறிகளாவன செடிகள் மஞ்சளாகி வாட தொடங்கி இலைகள் சுருண்டு காணப்படும். முடிவுல செடிகள் மடிந்துவிடும். நோய் தீவிரமாக தாக்கப்படும் போது முழு தண்டும் கருப்பாக மாறும். இந்த நோயை கட்டுப்படுத்த 1 கிலோ விதைகளை மேங்கோசப் 3 கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். வெண்டையில சாம்பல் நோய் மிக அதிகமாக காணப்படும். சாம்பல் கலந்த வெள்ளை நிற பொடி போன்ற வளர்ச்சி இலையின் 2 புறமும் தோன்றி மகசூலை குறைக்கும். செயற்கை கந்தகம் 0.25% அல்லது டைனோகேப் 0.1% 4 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். வெண்டையில் நரம்பு தேமல் நோயின் அறிகுறிகளானது ஆரம்பத்துல இலை ஓரங்கள்ல நரம்பு வெளுத்து காணப்படும். புதிதாக தோன்றக்கூடிய இலைகளிலையும் கிளை நரம்புகள் வெளுத்து இடைப்பாக மட்டும் பசுமையாக இருப்பதால் வலை பின்னப்பட்டிருப்பதை போன்ற தோற்றத்தை கொடுக்கும். நாளடைவில் இலைப்பாகம் முழுவதுமே வெளுத்து தோன்றும். இதனால் வெண்டைக்காய்கள் ஒழுங்கற்ற வடிவத்தை பெறுவதுடன் குட்டையாகி வெளுத்து காணப்படும். இந்த நரம்பு தேமல் நோயை கட்டுப்படுத்த நோய்கண்ட செடிகளை அப்போதைக்கு அப்போது களைந்தெறிதல் அவசியம். பூசா சவானி என்ற வெண்டை வகையில் நோய் மிகுதியாக தோன்றுவதில்லை. இமிட்டாக்ளோபிரிட் 0.05% பூச்சிக்கொல்லியை விதைத்த 25, 35, 45 நாட்களில் தெளித்து நோய் பரப்பும் பூச்சிகளை அழிக்கலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 54 அடி, மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 59 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 18 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 37% முதல் 64% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: நேயர்கள் கேட்டது உழவர்களுக்கான தகவல்கள். இணைந்திருக்கிறோம் நெல்லை பண்பலை 102.6 நேரம் காலை 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெருஷா, அரியபபுரம் ஊராட்சி வந்த நடுநிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். உலகின் பல இனங்களே பறவைகளின் மகரந்த சேர்க்கையை சார்ந்துள்ளன. சில பறவைகள் மலர்களின் தேனை உண்ணும் போது மகரந்தத்தை ஒரு மலரிலிருந்து இன்னொன்றுக்கு எடுத்து செல்கின்றன. இது பழங்களை மற்றும் விதைகளின் உற்பத்தியை அதிகரிக்கிறது. பறவைகள் பூச்சி ஊர்வன எலிகள் ஆகியவற்றை உணவாக கொள்கின்றன. ஒரு சிறிய பறவை கூட ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பூச்சிகளை அளிக்கும். விவசாய நிலங்களில் காகங்கள் கொக்குகள் மைனாக்கள் பயிர்களை பாதுகாக்கின்றன. ரசாயன பூச்சிக்கொல்லிகள் பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழல் மாசுபாடை தடுக்க உதவுகின்றன.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என் பெயர் ஜெருஷா.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் எஸ் பிரியதர்சினி அவர்கள்.
3: இயற்கையோடு பயணிக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் பிரியா. கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய விடுமுறை நாட்கள் வரும்போது நம்ம எல்லாரும் அதிகபட்சம் போறது நம்ம தாத்தா பாட்டி வீடு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டோம், இந்த பூமியில நிறைய அழகான இடங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு அழகான இடங்களுக்கும் நம்ம போய் சுத்தி பார்க்கணும். அதுதான் இந்த வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான பணியாவே நம்மளாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்ட் தானே? கடைசியா நம்மளாம் எங்க போயிருப்போம்னு எல்லாரும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு மலை பிரதேசமா இருக்கும், இல்ல காடுகளுக்குள்ள போன ட்ரெக்கிங்கா இருக்கும், ஒரு ஆற்றுப்பகுதியா இருக்கும், இல்ல அருவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபினான்சியலா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது இன்னும் வெளிநாடுகள்ல இயற்கை சார்ந்த இடங்களுக்கு பயணிச்சு அந்த ஊரை சுத்தி பாக்கணுங்கிற ஆசை ஆர்வம் நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வந்துருச்சு. சரி, இந்த பூமியெல்லாம் நம்ம அழக ரசிக்கிறதுக்காக இவ்வளவு சுத்துறோமே, அதோட நம்ம என்னைக்காவது உரையாடி பார்த்திருக்கோமா? அருவியோட உரையாட முடியுமா? மலைகளோட உரையாட முடியுமா? அதெல்லாம் முடியும் அப்படிங்கிறாரு வெபர் அவரோட புத்தகத்துல. நம்ம நிறைய பயணம் பண்றோம். ஒவ்வொரு பயணத்திலயும் ஒவ்வொரு இடங்கள்லயும் நம்ம எவ்வளவு குப்பைகளை போட்டுட்டு வரோம், அந்த இடத்தோட பேலன்ஸையே நம்ம மாத்துறோம். இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் மனிதர்களோட இன்டர்ஃபியரன்ஸ் அதிகமாக ஆக இந்த பூமி அதோட பேலன்ஸை இழக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட வெளிப்பாடுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க அதிக சூடு, அதிக வெள்ளம், எல்நினோ வரைக்கும் கொண்டு வந்து நாம நிப்பாட்டிருக்கோம். இதெல்லாம் விட நம்ம டூர் போனோம்னா நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இத முயற்சி பண்ணி பாருங்களேன், இயற்கை உங்களோட பேசும் அப்படிங்கிறாரு வெபர். அப்படி என்ன பண்ணணும்? முதல்ல நம்மள சுத்தி மரங்கள் இருக்கு, இல்ல மலைகள் இருக்கு, நீர் வீழ்ச்சி இருக்கு அப்படின்னா அது அமைதியா ஒரு நாள் கவனிங்க அப்படிங்கிறாரு. அடுத்து அவர் சொல்றது, போய் செட்டில் ஆயிட்டீங்க, அடுத்து எந்த ஒரு பர்பஸுமே இல்லாம நீங்க போன இடத்த வெறுமனே நடந்து மட்டும் பாருங்க, அது உங்களுக்கு நிறைய சொல்லும் அப்படிங்கிறார். இந்த நடந்து போகும்போது போர் அடிக்கும்ல, அதனால கொஞ்சம் செல்போன் பார்ப்போம், கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுவோம், இல்ல யார்கிட்டயாவது தொலைபேசியில பேசுவோம், அதெல்லாம் நிப்பாட்டிட்டு அட்டன்டிவா நடங்க அப்படிங்கிறாரு. அட்டன்டிவ்னா நெல்லை மக்களுக்கு திசைகள்லாம் நல்லா தெரியும். நீங்க நடக்கும்போது எந்த சைடு எந்த திசை இருக்கு, என்னென்ன பறவைகள் சத்தம் இருக்கு, காத்து எந்த திசையில அடிக்குது, இது எல்லாத்தையுமே கூர்ந்து கவனிங்க. அடுத்து நீங்க போயிருக்க அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் உங்களுக்கு என்ன மாதிரி உணர்வை கொடுக்குதுங்கிறத நிதானிச்சு கவனிங்க. அடுத்து உங்களை சுத்தி அந்த ஊர்ல மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு டூரிஸ்டா இல்ல சக மனிதரா அவங்க கிட்ட பேசுங்க. எவ்வளவு முடியுமோ நீங்க போயிருக்க அந்த இடத்துல ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாரு. சுத்தி பாக்குறதுக்கு தான் நம்ம போறோம், அவ்வளவு செலவு பண்ணி ரூம்ல படுத்து தூங்குறதுக்கு இல்ல அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். அதே மாதிரி என்னோட பிரசன்ஸ் இந்த ஊர்ல இருக்கிறது அந்த ஊருக்கு ஒரு அன்பளிப்பா இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஊர் மக்கள் கிட்டயும் சரி இயற்கை கிட்டயும் சரி நான் ரொம்ப சகஜமாகவும் அன்பாகவும் பாசமாகவும் நாம இருக்கணும். அதுக்குதான் அவரு பிளெட்ஜ் ரெசிப்ரோசிட்டி அப்படிங்கிறாரு. நம்ம ஒரு இடத்துல இருக்கோம்னா அந்த இடத்துக்கு அது ஒரு கிஃப்டா இருக்கணும். அதே மாதிரி திரும்பி வரும்போது நீங்க எந்த ஊருக்கு போயிருக்கீங்களோ அந்த ஊர்ல இருந்து நிறைய பேருக்கு பரிசு பொருட்கள் வாங்கிட்டு போவீங்க. ஆனா உங்களை ஒரு 3 நாள் 4 நாள் பாத்துக்கிட்டு அந்த ஊருக்கு ஒரு பரிசு பொருள் கொடுக்கணும்ல,

0: அது என்ன கொடுக்கலான்னு இனி ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் நீங்க சிந்திச்சு அந்த ஊருக்கும் ஏதாவது செஞ்சுட்டு வாங்க. இப்படி செய்யும்போது நீங்க இயற்கையோட உரையாடும் போது அந்த இயற்கை திரும்ப உங்ககிட்ட உரையாடும். சேர்ந்து இயற்கையோடு பயணிப்போம். நன்றி.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் எஸ். பிரியதர்ஷினி அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலைமக்கள் எல்லாருக்குமே சூப்பரான காலை வணக்கம், குட் மார்னிங். புதிய நாள், புதிய நம்பிக்கை, புதிய சிந்தனை, புதிய உற்சாகம், இவை அனைத்தையும் சுமந்து வந்திருக்கிறது இந்த அழகான காலை. அன்பான நேயர்களே, உங்கள் காலை நேரத்தை இனிமையாக்கவும் உங்கள் பயணத்தில் ஒரு நல்ல துணையாக இருக்கவும் உங்கள் மனதில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் விதைக்கவும் இதோ உங்கள் அன்பான நிகழ்ச்சி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், கிடைச்ச அந்த லைஃபா நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலையில 7:01 ஆகிட்டு இருக்குது. 8 வரைக்கும் கேட்க போறோம் நம்ம நிலை பண்பலை 102.6. வணக்கம் பரணி. நெல்லை சுற்றி நடக்கிற நிறைய நிகழ்வுகளோட அழகான, அதிரடியான, அட்டகாசமான படக்கலாம் அடுத்தடுத்த அழகாக அணிவகுத்து உங்களுக்காகவே வெயிட்டிங். நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் நான், உங்கள் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன்.

0: நேர்லை வணக்கம். வர்ணி நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
1: கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, வாத்து முட்டை, பான்கோழி முட்டை என்று பல வகை முட்டைகள் மார்க்கெட்டில் கிடைக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு விலை, ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஊர்களில் இருந்து வருகிறது, ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஊர்களுக்கு பயணமாகிறது. காரணம், சாதாரண கோழி முட்டை உலகம் முழுவதும் தமிழ்நாட்டிலே நாமக்கல், திருச்செங்கோடு, சேலம், தருமபுரி இந்த ரீஜன் முழுவதிலுமிருந்து ஏற்றுமதியாகிறது. அடுத்து தமிழகமெங்கும் பரவலாக ஒரு 25 மாவட்டங்களிலே நாட்டுக்கோழி வளர்க்கப்பட்டு நாட்டுக்கோழி முட்டை அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டு தமிழ்நாட்டின் இதர பகுதிகளுக்கும் இதர மாநிலங்களுக்கும் கொஞ்சம் மட்டும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியாகிறது. ஏனென்றால் இந்த நாட்டுக்கோழி முட்டை மருத்துவ குணம் உள்ளது என்று இப்போதே 12 ரூபாய் கொடுத்து வாங்கி செல்கிறார்கள். அதை தனியாக 10-12 பிளாஸ்டிக் கவர் மூலம் பேக் செய்து அட்டைப்பெட்டியில் அடுக்கி வெளியூர்களுக்கு ஏற்றுமதியாகிறது. இப்படி பல வகையான முட்டைகளை உற்பத்தி செய்வதும் அவற்றை வாங்கி விற்பதும் மிக லாபகரமான தொழில். ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய உறவினர் வீட்டுக்கு டிநகருக்கு சென்றிருந்தேன். அவர்கள் முட்டை மட்டுமே ஹோல்சேலாக விற்பனை செய்பவர்கள். மாடியில் வீடு, கீழே முட்டை வியாபாரம். ஏறக்குறைய சென்னையின் நகர் மாவட்டத்தின் பாதிக்கு மேற்பட்ட இடங்களுக்கு இவருடைய முட்டை தான். வண்டிகள் மூலமாக, லாரிகள் மூலமாக முட்டை வருகிறது. இவற்றை தரம் பிரித்து பேக் பண்ணி நகரில் அனைத்து ஹோட்டல்கள், சாதாரண எண்பி தள்ளுவண்டி ஹோட்டல்கள் வரை அனைத்து வகையான பலசரக்கு கடைகள், பெரிய கடைகள், சின்னஞ்சிறு கடைகள் வரை

அவற்றை பலரை கொன்று அங்கே கொண்டு சென்று விற்பார்கள். அவர்கள் பெரிய அளவிலே வணிகம் செய்து பெரிய அளவிலே லாபம் ஈட்டியதை என்னிடம் சொன்னார்கள். அப்போதுதான் முட்டை வியாபாரம் என்பது சாதாரண 50 பைசா 1 ரூபா கிடைக்கும் என்று சாதாரண தொழிலாக நினைத்து கொண்டிருந்தேன். ஒரு நாளைக்கு 10,000 மாதம் 3 லட்சம் லாபம் பார்க்கக்கூடிய முட்டை வியாபாரிகள் பலரை எனக்கு தெரியும். பல்வேறு ஊர்களில் இருந்து முட்டையை வாங்குவார்கள், தரம் பிரிப்பார்கள். கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் தான் இந்த வாத்துக்கோழி முட்டை பிடிக்கும், அதனுடைய மனம் தமிழர்களுக்கு பிடிக்காது. எனவே மற்ற 2 மாநிலங்களுக்கும் ரயில் மூலமாக தனித்தனி லாரிகள் மூலமாக ஏற்றுமதி செய்து உற்பத்தி செய்தும் அனுப்பி பல கோடி சம்பாதித்தவர்களை தமிழ்நாடு வணிகத்துறை கண்டிருக்கிறது. ஏனென்றால் வெளியே இருந்து பார்ப்பதற்கு சாதாரண தொழிலாக தெரியும், ரொம்ப ரிஸ்காச்சே, கொண்டு செல்லும்போது உடைந்து விடுமே என்றெல்லாம் நினைப்பார்கள். அல்ல, அருமையாக பேக் செய்து கொண்டு வந்தால் ஒரு முட்டை கூட உடையாமல் வந்து சேரும். இவற்றை எங்கு உற்பத்தியாகிறதோ அங்கு சென்று வாங்கினால்தான் லாபம். மதுரையிலே வாங்கி மதுரையிலே விற்பனை செய்வது 50 பைசா கூட கிடைக்காது. அதே நேரத்தில் எந்த முட்டை எங்கே அதிகம் கிடைக்கிறது, அதை பேக் செய்து உடனுக்குடன் இன்று தயாரித்தது இன்று மாலைக்குள் பேக் செய்து தனி நல்ல தரமான வண்டிகள் மூலம் நல்ல தரமான டிரைவர்களை போட்டு குலுங்காமல் அழுங்காமல் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட வாகனங்களை தரங்கண்டு ஒரு முட்டை கூட உடையாமல் எவ்வளவு தூரம் வந்தாலும் வாங்கி வைத்து அதை பத்திரப்படுத்துவதற்குரிய ஸ்டோரேஜ் வசதிகள், பலர் குளிர்சாதன அறைகளிலே வைத்து பாதுகாப்பார்கள், பலர் சாதாரண அறைகளிலே ஃபேன் போட்டு வைத்திருப்பார்கள். உடனுக்குடன் விற்பவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. எனவே இந்த முட்டைகளை வாங்கி விற்பனை செய்கின்ற தொழில் ஒரு லாபகரமான தொழில். இதற்கு ஒரு ஏசி ரூம் இருந்தால் மிக நன்றாக இருக்கும், கெட்டுப்போகாது. நீங்கள் வாங்கி வைத்து அரசுக்கு சப்ளை பண்ணலாம். பெரிய ஆயிரக்கணக்கிலே வாங்கக்கூடிய ஹோட்டல்கள் டெண்டர் போட்டு வாங்குவார்கள். அவர்களுக்கு 1 வருட கான்ட்ராக்ட் போட்டு தினந்தோறும் 1000 முட்டைகள் என்று நீங்கள் சப்ளை செய்ய முடியும். எனவே இந்த முட்டை வியாபாரம் என்பது ஒரு தரமான வியாபாரம். அதை தரமாக கையாண்டு உடைந்து விடாமல் உங்களுடைய வாகனங்களிலே ஏற்றி பல்வேறு ஊர்களுக்கு, கடைகளுக்கு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்களுக்கு எடுத்து செல்லும்போது பொறுமையாக ஓட்டி செல்ல வேண்டும். விபத்து ஏற்பட்டு விட்டால் அனைத்தும் நஷ்டமாகிவிடும். பல நாட்கள் வைத்திருந்தாலும் கெட்டுப்போய்விடும். மினிமம் 3 நாட்கள் உங்களிடம் இருக்கலாம், அதற்கு முன் விற்றுவிட வேண்டும். கடைகளிலே அடுத்து ஒரு 3 நாள் நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்காமல் இருந்தால் கெடாமல் இருக்கும். எனவே முட்டைகளிலே பல வகை உண்டு. சின்னம் சிறுசாக இருக்கும், நடுத்தரமாக இருக்கும், பெரிய வகையாக இருக்கும். நீங்கள் தரம் பிரித்து கொடுக்கின்ற இடத்துல தரமான முட்டைகளை கொடுக்கிறார், அழுக்கு படியாமல் சுத்தமாக இருக்கக்கூடிய முட்டைகளை கொடுக்கிறார் என்று பெயர் எடுத்துவிட்டால் அது சிறிதளவு கடன். இன்று போட்டு நாளைக்கு மாலை கொடுக்கும் போது முதல் நாளில் வாங்கியதை கொடுத்து விடுவார்கள். ஏனென்றால் இது அவர்களுக்கு மூலப்பொருள். உங்களிடம் 8 ரூபாய் 9 ரூபாய்க்கு வாங்கி 20-25க்கு அந்த ஆம்லேட்டை விற்க வேண்டும். அதற்கு முட்டை இல்லாவிட்டால் ஆம்லேட் இல்லை என்று பாதி வாடிக்கையாளர்கள் சென்று விடுவார்கள். இப்படியெல்லாம் பல காரணங்கள் இருப்பதால் தரமான முட்டைகளை நீங்கள் சரியான நேரத்துக்கு கொடுத்தால் 1-24 மணி நேரத்தில் உங்களுடைய பணத்தை நீங்கள் வாங்கி கொள்ள முடியும். நல்ல லாபகரமான தொழில். என்ன 1-2 உடைந்து விட்டால் ஒரு மாதிரி சுமல் அந்த இடத்துல அந்த முட்டையின் கட்டுப்போன சுமல் அடிக்கும். அதற்கு வேறு இந்த சுமல் அடிக்காமல் இருப்பதற்கும் உடனுக்குடன் கழுவி சுத்தமாக வைப்பதற்குரிய வசதியையும் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல தரமான வண்டிகள், தரமான டிரைவர்களை வேலைக்கு போட வேண்டும். வாங்குகிற இடத்திலும் எனக்கு நல்ல பெரிய முட்டைகளை, தரமான முட்டைகளை தாருங்கள். லேசாக உடைந்தது, சின்னஞ்சிறு முட்டைகள், அழுக்கு படிந்த முட்டைகளை எனக்கு கொடுக்காதீர்கள் என்று சொல்லி தரமான முட்டை வாங்கி நல்ல முட்டை வியாபாரம் என்று பெயர் எடுத்தால் நல்ல லாபம் பெறலாம். இங்கே வாங்கி இதர மாநிலங்களுக்கு அனுப்புவது அதை விட லாபம். 10 ரூபாய்க்கு நாட்டுக்கோழி முட்டை விற்று கொண்டு இருக்கும்போது வாங்கி 12 ரூபாய்க்கு அனுப்பியவர் எனக்கு தெரியும். அதை வாங்கி அவர்கள் அழகாக 10-12 பேக் செய்து ஒரு முட்டை 15 என்று பெரிய கடைகளில் விற்பதை நான் பார்த்தேன். எனவே லாபகரமான தொழில், பலருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க தொழில். இந்த தொழிலை செய்து யாரும் முன்னேறலாம். இதற்கு பெரிய படிப்போ அறிவோ தொழில்நுட்பமோ தேவையில்லை. செய்யும் தொழிலே தெய்வம் என்று நினைத்து சுத்தமாக கையாண்டு உடனுக்குடன் அவசியம்

0: தரப்படாமல் ஆனால் காலதாமதம் செய்யாமல் உடனுக்குடன் இருக்கக்கூடியவர்களுக்கு தரமான நேரத்திலே சரியான நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் காலி செய்கின்றவர்களுக்கு ஏற்றபடி ஒருவருக்கு 15 முட்டை தான் விற்கும், அவருக்கு 100 முட்டை போட்டால் 5 நாள் வைத்து விடுவார். அவருக்கு நீங்கள் அப்படி கொடுக்கக்கூடாது. அதாச்சும் உங்களுக்கு 15 முட்டை 20 முட்டை தான் போடுறது, அதை மட்டும் வாங்கி ஸ்டாக் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணால் நான் உடனே கொடுத்து விட்றேன், அதிகம் வாங்கி 2 நாள் 3 நாள் வைக்காதீர்கள் என்று சொல்லி இந்த தொழிலை கண்ணுக்கருத்துமாக செய்தால் மிக லாபகரமாக இருக்கும் என்பது இத்தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நேர்கள் கேட்டது தொழில் தொடங்கவும் முறை, வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் மர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடல் வந்துட்டே இருக்கு, குட்டி திரைப்படத்துல இருந்து. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. தாமரை வரிகள்ல சாகர் மற்றும் சுமங்கலி பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க.

நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் மர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்கு, குட்டி திரைப்படத்திலிருந்து. தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது. தாமரை வரிகளில் சாகர் மற்றும் சுமங்கலி பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6 வணக்கம் மர்ணி நிகழ்ச்சி.

0: என்றும் இசையின் ஒரே முகவரி நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் மர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:16 ஆகிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழே அமுதே உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள்.
1: வாழ்வில் இன்பம் என்ற ஒன்று இருந்தால் துன்பம் என்ற ஒன்று இருக்கும். இன்பமும் துன்பமும் பகல் இரவு போல மாறி மாறி வாழ்வில் வந்து கொண்டு தான் இருக்கும். இது இயற்கையின் நியதி, இறைவன் வகுத்த பாதை. இதை எவராலும் மாற்றவோ முழுதும் நீக்கவோ முடியாது. இருப்பினும் சிலர் வாழ்வில் அடுக்கடுக்காக தொடர்ந்து துன்பம் வந்து கொண்டிருக்கும். இதை பட்ட பகலிலே பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும் என்றும் இன்றைக்கும் பழமொழியாக கூறி துன்பத்தை துடைப்பதற்குரிய வழிமுறையாக சொல்லி செல்வர் சிலர். பழம்பாடல் ஒன்றிலே ஒரு பாடல், ஆ ஈன மழை பொழிய இல்லம் வீழ அகத்தடியால் மெய் நோவ அடிமை சாவ மா ஈரம் போகுதென்று விதை கொண்டு ஓட வழியிலே கடன்காரன் மறித்து கொள்ள கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க குருக்கள் வந்து தட்சணைக்கு குறுக்கே நிற்க பாவானர் கவிபாடி பரிசு கேட்க பாவிமகன் படுந்துயரம் பார்க்க ஒண்ணாதே என்று பாடுவார் ராமச்சந்திர கவிராயர் என்னும் ஒரு புலவர். பசுவானது புனிதமான விலங்கு, அதை பாதுகாப்பது இல்லறத்தானினுடைய கடமை. பழம்பாடல்களிலே ஆ காத்து ஓம்பல் என்று சிலம்பிலே கூட சொல்லப்படும். ஒரு பசுவானது அந்த வீட்டிலே இப்பொழுதுதான் கன்று போட்டிருக்கிறது. அந்த பசுவையும் அந்த கன்றையும் கவனிக்க வேண்டிய, அதற்காக காலத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லறத்தானுக்கு இருக்கிறது. ஆனால் இவனுக்கு அங்கே உதவி இல்லை. காரணம், அங்கே கடுமையான மழை பெய்கிறது. மழை பெய்ததனால் வாழ்கின்ற வீடு, அவன் வசித்த வீடு, அவன் மூதாதையர் தங்கி வாழ்கின்ற வீடு ஒரு பக்கம் சுவரிடிந்து விழுகிறது. அவனுடைய மனைவியானவள் உடம்பு வலிக்கிறது என்று படுத்துக் கொள்கிறாள். இவனுக்கோ உதவி செய்ய எவரும் இல்லை. அதே நேரத்திலே இவனுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற அடிமை, அக்காலத்திலே வேலைக்காரர்கள் அடிமை என்று அழைக்கப்படுவார்கள், அடிமையாக வாழ்ந்தார்கள். எனவே அவன் அந்த அடிமை இறந்து போகிறான். வயலிலே விதை விதைக்க வேண்டும், ஈரம் காய்ந்து விடக்கூடாது என்பதற்காக விதையை எடுத்துக்கொண்டு தெருவிலே விரைவாக செல்கிறார். இதற்கு முன்பு இவனுக்கு கடன் கொடுத்தவன் எனக்கு இப்பொழுதே கடனை திருப்பித்தா என்று வழியை மறித்து கொண்டு நிற்கிறான். கோவேந்தர்கள் உழவு செய்வதற்கான அந்த கடமையை, அந்த கூலியை கேட்டு வந்து நிற்கிறார்கள். எதிரே வந்த புரோக்தர் தனக்குரிய தட்சணையை கொடு, இப்பொழுதே கொடு என்று கேட்டு நிற்கிறார். தட்சணை அந்தனருக்கு புரோகிதம் செய்வதற்காக வாழ்த்துறை அருள் வாசி வழங்கியதற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு சன்மானம். இன்னும் எதிரே ஒரு புலவர் வருகிறார். அவர் அவனை புகழ்ந்து பாடுகிறார். அவருக்கு எனக்குரிய பரிசை தந்து விட்டு செல் என்கிறார். இத்தனை துன்பங்கள், அடுக்கடுக்கான துன்பங்களை

வரிசையாக அடுக்கி கூறினாலும் புலவர் ராமச்சந்திர கவிராயர் இறுதி பாடலிலே இறுதி வரியிலே அவன் மனமானது மகிழும்படியாக அந்த புலவனை வைத்து அவன் புகழை பாடச் செய்கிறார். இவ்வாறாக அனைத்து துன்பங்களும் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு ஒன்று பின்னாக அணிவகுத்து அவன் படுகின்ற துன்பத்தை பார்க்கும் பொழுது, ஐயோ சாமி என்ன வாழ்க்கை இது, போதுமடா சாமி என்று அலறுவது போல் தப்பித்து கொள்ள வழியில்லாத ஒரு அபலை ஒருவனினுடைய உள்ள கருத்தை பாட்டாக்கி விவரிக்கிறார் ஆசிரியர். திருவள்ளுவர் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊர்வது அத்து ஒப்பது இல் என்பார். வாழ்க்கையில் நம்பிக்கை நமக்கு தருகின்ற வாழ்வியல் இலக்கணம். நமக்கு துன்பங்கள் அடிக்கடிக்கு வந்தாலும் கூட அந்த துன்பத்திற்காக கலங்காது, மனம் தளராது, தளர்வடையாது, உள்ளம் மகிழ்ந்து அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மனமகிழ்ச்சியைப் போல் துன்பத்தை துரத்தி துரத்தி அடிக்கும் வலிமையான ஆயுதம் வேறு இல்லை என்பது வள்ளுவப் பெருந்தகை நமக்கு தரும் தன்னம்பிக்கை விளக்கும் வரிகள். எத்தனை துன்பம் வந்தால் என்ன, மனிதன் என்பவன் துணிந்து நின்றால், வாழ்வை துன்பத்தை எதிர்கொண்டால், வந்த துன்பம் இவனை கண்டு ஓடும், வாழ்வு சிறக்கும். ஆம், நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. நாளை விடியும் நம்மால் முடியும் என்பதே வாழ்க்கையின் வாழ்வியல் சூட்சமம். நாளை பார்க்கலாம்.

0: நீங்கள் கேட்டீர்கள் தமிழே அமுதே உரை, வழங்கினார் ப. இளங்கோ அவர்கள். இணைந்திருக்கிறோம் நிலை பண்பலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில. நேரம் காலையில 7:22 ஆகிட்டு இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் பாடல் கேட்க போறோம். வெயில் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஜிவி பிரகாஷ்குமார் இசையில கார்த்திக் சின்மயி நிதிஷ் கோபாலன் பாடியிருக்கிறாங்க. நா முத்துக்குமார் வரிகளுக்காக. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் இடம்பெறும். தொடர்ந்து நினைச்சிருங்க நிலை பண்பலை 102.6.
1: இன்று ஒரு தகவல் தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வெயில் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் கேட்டிருந்தோம். நேரம் காலையில் 7:28 ஆகிட்டு இருக்கு. நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் தான் நினைச்சிருக்கிறோம்.

0: நேர்களை வணக்கம். பர்ணி நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஆங்கிலம் அறிவோம். உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள்.
1: அனைவருக்கும் காலை வணக்கம். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. இன்னைக்கு ஒரு புது விஷயம் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு வாக்கியத்துக்கு கிராமர் இருக்கிறது நமக்கு தெரியும். ஒரு வாக்கியம் அமைக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு கிராமர் இருக்குது. வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி கிராமர் இருக்குது. அப்போ வார்த்தைகளுக்கும் கிராமர் இருக்குது, வாக்கியத்துக்கும் கிராமர் இருக்குது. இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஹீ வெண்ட் ஃப்ரம் மதுரை டு சென்னை. ஹீ வெண்ட் ஃப்ரம் மதுரை டு சென்னை அப்படின்னா மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறான். அப்போ எந்த இடத்துலேருந்து எங்கே போகிறோம், எந்த இடத்துல இருந்து அப்படின்னா ஃப்ரம் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஃப்ரம் மதுரை எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த டெஸ்டினேஷனை குறிக்கும் போது டு சென்னை அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ கோன் வந்ததுன்னா இடம். பொதுவாக இது பொதுவான ஐடியா, இங்கே இருந்து அங்கே போகிறோம். இப்போ லீவ் அப்படின்ட்டு ஒரு வேர்ப் இருக்குது. லீவ்னா ஒரு இடத்த விட்டு கிளம்புறது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை சொல்லும்போது ஐ லெஃப்ட் ஃப்ரம் மதுரை டு சென்னை அப்படின்னு சொல்ல முடியாது. இதை சொல்லும்போது வேறு ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதில் என்ன வரும் அப்படின்னா இந்த ஃப்ரம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறதில்லை, எதுவுமே வராது. ஐ லெஃப்ட்

0: மதுரை ஃபார் சென்னை, டூக்கு பதிலாக ஃபார் வரும், இந்த ஃப்ரம்முக்கு பதிலாக வேறு எந்த வார்த்தையுமே வர்றதில்லை. அப்போ லெஃப்ட்ன்னு வந்துருச்சுன்னா உடனே நம்ம அந்த கிளம்புற இடத்த போட்டுற வேண்டியது. ஐ லெஃப்ட் மதுரை ஃபார் சென்னை. ஆனால் வென்ட்னு போட்டோம்னா ஐ வென்ட் ஃப்ரம் சென்னை, சாரி ஐ வென்ட் ஃப்ரம் மதுரை டு சென்னை. அப்போ லெஃப்ட் அப்படிங்கிறது லீவ் அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த தனியாக இந்த ப்ரிப்போசிஷன்ஸை ஞாபகம் வைக்கணும், அப்போ தான் நம்ம சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும். இன்னும் சில வேர்ப்ஸ் இருக்குது, எப்படின்னா ஐ என்ஜாய், பொதுவாக நம்ம சொல்கிறோம் இல்லையா ஐ வாண்ட் டு சி யூ, ரெண்டு வேர்ப் வருது ஒரு சென்டென்ஸில். அப்படின்னா ரெண்டாவது வேர்புக்கு முன்னாடி ஒரு டூ வரும், ஐ வாண்ட் டு சி யூ, நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன். ஆனால் சில வேர்ப்ஸ் இருக்குது, சில வேர்ப்ஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி டூ ப்ளஸ் வேர்ப், அதை இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டூ இன்ஃபினிட்டிவ் வராது, அதுக்கு பதிலாக வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துடும். இங்கிலீஷில் அதுக்கு பேர் ஜெரண்ட். ஐ என்ஜாய் டு ரீட் புக்ஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்கன்னா ஆங்கிலத்தில் அது தவறு. அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா ஐ என்ஜாய் ரீடிங் புக்ஸ். இதுக்கு ஏதாவது லாஜிக் எதுவும் உண்டா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது டூ போடக்கூடாது, ரீடிங் அது ஐஎன்ஜி போடணும், அவ்வளோதான். ஸோ ஐ என்ஜாய் ரீடிங் புக்ஸ். இதில் சில வேர்பில் ரெண்டுமே வரும், ஆனால் மீனிங்கில் வித்தியாசம் வரும். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஹீ லைக்ஸ் டு டாக் டு கேர்ள்ஸ், ஹீ லைக்ஸ் டாக்கிங் டு கேர்ள்ஸ், அவனுக்கு பொண்ணுங்கிட்ட பேச பிடிக்கும், பேசுறது பிடிக்கும். இப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா நம்ம அப்படி சொல்லிக்கலாம். அப்போ பேச பிடிக்கும், பேசுறது பிடிக்கும். இதில் நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம தமிழர்கள் தான், தமிழ் தான் எப்போவும் நினைப்போம் பேசுவோம், ஆனால் தமிழுக்கு விளக்கம் கேட்டால் நம்மளால் சரியாக சொல்ல முடியாது, சரியாக புரிஞ்சுக்கிடுவோம். அது சப்கான்ஷியஸ் லெவலில் நடக்கு, கான்ஷியஸ் லெவலில் அந்த புரிதல் என்ன அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக விளக்க முடியாது. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், அவனுக்கு பெண்களிடம் பேச பிடிக்கும், அவருக்கு பெண்களிடம் பேசுவது பிடிக்கும். என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹீ லைக்ஸ் டு டாக் டு கேர்ள்ஸ் அப்படின்னா அவன் பேசலை, ஆனால் பேசுறது பிடிக்கும். இப்போ இதோட இன்னொரு சென்டென்ஸ் சேர்த்து சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும், ஹீ லைக்ஸ் டு டாக் டு கேர்ள்ஸ் பட் ஹீ இஸ் வெரி ஷை. என்ன அர்த்தம்? அவங்க பெண்கிட்ட பேசுறது பிடிக்கும், ஆனால் அவன் ரொம்ப வெக்கப்படுவான், அதனால் பேசுறதில்லை. அப்போ பேசுகிறானா? பேசலை. ஆனால் ஹீ லைக்ஸ் டாக்கிங் டு கேர்ள்ஸ் அப்படின்னா அவனுக்கு பிள்ளைங்கிட்ட பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு தான் இருப்பான், யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருப்பான். புரியுதா வித்தியாசம்? ஹீ லைக்ஸ் டு டாக்னா அந்த வேலையை செய்ய பிடிக்கும், செய்கிறான் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் ஈ லைக்ஸ் டாக்கிங்னா அந்த வேலையை அவன் செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்களேன், ஒரு பெரியவர் வந்து ஒரு இதில் பேசுகிறார், ஐ ஹேட் ஹர்ட்டிங் பீப்புள். இது ஒரு சாமியார்னு வைங்களேன், ஐ ஹேட் ஹர்ட்டிங் பீப்புள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது எனக்கு விருப்பம் இல்லை. நமக்கு பார்த்தா அப்போனா அவர் என்ன நினப்போம் அப்படின்னா, அவர் யாரையுமே கஷ்டப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா அவர் ஆட்களை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காரு, அது செய்கிறது அவருக்கு பிடிக்கலை அப்படின்னு அர்த்தம். அப்போ இவர் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, ஐ ஹேட் டு ஹர்ட் பீப்புள். முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இல்லையா, ஹீ லைக்ஸ் டு டாக் டு கேர்ள்ஸ் பட் ஹீ இஸ் வெரி ஷை, அதனால் அவன் பண்ணலை. அப்போ நம்ம அந்த வேலையை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹேட் டு ஹர்ட் பீப்புள், அதுதான் சொல்லியிருக்கணும். ஆனால் சரியான கிராமர் இல்லாதனால அவர் என்ன சொல்லிட்டாரு, ஐ ஹேட் ஹர்ட்டிங் பீப்புள் அப்படி சொன்னோன்னா அவர் அதை செஞ்சிட்டு இருக்காருன்னு அர்த்தமாயிரும். ஓகே, தேங்க்யூ.
1: நேரில் கேட்டீர்கள் ஆங்கிலம் அறிவோம், வழங்கினார் எஸ் முத்தையா அவர்கள். நேர்லி நேரம் காலையில் 7:34 ஆகிட்டுருக்குது. நிலை பண்பலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் நினச்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க போகிறோம். ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது. வெப்பம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் ஸ்ரீசரண் பாடியிருக்கிறாங்க, பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினச்சிடுங்க. நிலை பண்பலை 102.6 இங்கெல்லாமே எப்போதுமே சமச்சூறு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை நேரம் காலையில் 7:39 ஆகிட்டு நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நம்ம நெல்லை மாவட்டத்தில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளைக்கு நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 19 சனிக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரி வண்ணார்பேட்டையில் வச்சு நடக்க இருக்குது. 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து கலந்துக்க இருக்கிறாங்க. ஸோ வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் நண்பர்கள் தோழிகள் யாரும் வேலை தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவலை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு தான் நம்ம நெல்லை மாவட்டத்தில் காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் வச்சு நடக்கப்போகுது. இந்த தகவலோடு நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் ஜிவி பிரகாஷ்குமார், வந்தனா சீனிவாசன், அல் ருபியன் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, திறந்து நெஞ்சுருங்க. நிலைப்பான்பலை 102.6 வணக்கம்.

நிலைப்பந்தலை 102.6 நேரத்தில் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் மர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:45 ஆகிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி சுகாதார மாவட்டத்திற்கு உட்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தேசிய நலவாழ்வு திட்டத்தின் கீழே காலியாக இருக்கிற 104 செவிலியர் பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக மாவட்ட நலச்சங்கம் மூலமாக பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறாங்க. ஸோ அதனால் இதுக்காக நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கான அந்த கல்வி தொகுதி அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் செவிலியர் கல்லூரியில் செவிலியர் பட்டய படிப்பு, அப்படி இல்லைன்னா இளங்கலை செவிலியர் பட்டம் பெற்றிருக்கணும் அப்படின்னும், தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலிங்கில் பதிவு செஞ்சு புதுப்பிக்கவும் செஞ்சுருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான விண்ணப்ப படிவங்களை இணையதளமான www.thirunelveli.nic.in அப்படின்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இந்த மாதம் 25 மாலை 5 நேரில், அப்படி இல்லைன்னா தபால் மூலமாக வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான முகவரி மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், 16/22 பழைய போலீஸ் ஆஸ்பத்திரி திரு, சமாதானபுரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, 627-0002 அப்படின்ற முகவரிக்கு இந்த மாதம் 25 மாலை 5 போகிற மாதிரி அனுப்பி வைக்கணும். அப்படி இல்லைன்னா நேர்லையும் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் வந்துட்டே இருக்கு. இருமுகன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில காருண்யா ரம்யா என்எஸ்கே பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, திறந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நிலைப்பண்பலை 102.6 எல்லாம் நேரத்தில் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பண்ணி நிகழ்ச்சி நேரம் காலையில் 7:53 ஆகிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய சந்தை நிலவரம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். காய்கள் பக்க பல வகைகள்லாம் கிலோ ஒன்றுக்கு எவ்வளோ அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி கிலோவிற்கு 20 மற்றும் 18 விலைகளில், கத்திரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 34, புடலங்காய் 20 ரூபாய், சுரைக்காய் 14 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 12 ரூபாய், தடியங்காய் கிலோவிற்கு 12 ரூபாய், அவரைக்காய் 85 ரூபாய், கொத்தவரை 20 ரூபாய், பாகற்காய் சிறியது 60 ரூபாய், பாகற்காய் பெரியது 45 ரூபாய், பச்சை மிளகாய் கிலோவிற்கு 36 ரூபாய், முருங்கைக்காய் 28 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. பெரிய வெங்காயம் கிலோவிற்கு 63, சின்ன வெங்காயம் கிலோவிற்கு 96 மற்றும் 90 விலைகளில், காராமணி கிலோவிற்கு 30 ரூபாய், கோவைக்காய் 45 ரூபாய், இஞ்சி கிலோவிற்கு 180 ரூபாய், நார்த்தங்காய் 35 ரூபாய், முள்ளங்கி கிலோவிற்கு 35, உருளைக்கிழங்கு 29 ரூபாய், கேரட் கிலோவிற்கு 52, ரிங் பீன்ஸ் 100 ரூபாய், சௌச்சோ கிலோவிற்கு 36, முட்டைக்கோஸ் 26 ரூபாய், பீட்ரூட் கிலோவிற்கு 42, காலிஃப்ளவர் 44, சோயாபீன்ஸ் கிலோவிற்கு 120 மற்றும் 110 விலைகளில், பச்சை பட்டாணி 180, சேம்பு 50 ரூபாய், சேனை கிழங்கு 40 ரூபாய், சீனி கிழங்கு 60 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. பழ வகைகளில் செவ்வாழை கிலோவிற்கு 110, ஏலக்கி 100 ரூபாய், மட்டிப்பழம் 80 ரூபாய், நேந்திரன் 80 ரூபாய், கற்பூரவள்ளி 60 ரூபாய், கோழிக்கோடு 60 ரூபாய், நாட்டுப்பழம் 60 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. எலுமிச்சம்பழம் கிலோவிற்கு 200 மற்றும் 180 விலைகளில், ஆப்பிள் கிலோவிற்கு 200 ரூபாய், அன்னாச்சி பழம் 70 ரூபாய், மாதுளை கிலோவிற்கு 200 மற்றும் 180 விலைகளில், கொய்யாப்பழம் கிலோவிற்கு 80 ரூபாய், சப்போட்டா கிலோவிற்கு 50 மற்றும் 40 விலைகளில், பப்பாளி பழம் 40 மற்றும் 35 விலைகளில் கிடைக்கிது, நெல்லிக்காய் 55 ரூபாய், திராட்சை கிலோவிற்கு 120 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, சாத்துக்குடி 70 ரூபாய், கிர்ணிப்பழம் 50 ரூபாய், சீதாப்பழம் கிலோவிற்கு 100 ரூபாய், தர்பூசணி கிலோவிற்கு 30 மற்றும் 25 விலைகளில் கிடைக்கிது. காய்கள் பழவர்களெலாம் சாப்பிட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து தான் பாடல் கேட்க போகிறோம். பச்சை கிளை முத்துச்சரம் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. ஹாரஸ் ஜெயராஜ் இசையில் கார்த்திக் நரேஷ் ஐயர் கிறிஷ் பாடியிருக்கிறாங்க. தாமரை வரிகளுக்காக பாடலை கேளுங்க. தொடர்ந்து நினச்சிருங்க நிலை பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நெல்லை பண்பலை 102.6 வணக்கம் மர்ணி நிகழ்ச்சியில் நினைஞ்சிருந்தோம். வணக்கம் மர்ணி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் சொன்ன தகவல் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்கள் கூட நினைஞ்சிருந்தேன்னா உங்கள் ஆர்ஜி வசந்தி பாலமுருகன். நேர்களை அடுத்ததாக தொடர்ந்து 8 செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து 8:02 வழக்கென்று வந்தால் நேர்லை நிகழ்ச்சி தொடர்ந்து நினைச்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6.

சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்காக 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுகாதார சேவையில் நோயாளிகளின் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாறிவரும் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கடலோர காவல்படை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. யுபிஏ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெரி நடவு செய்யும் விவசாயிகளுக்கு தேசிய தோட்டக்கலை திட்டத்தின் கீழ் ஏக்கர் ஒன்றுக்கு 32,000 ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்பட உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசு நிதியுதவியுடன் அறிவுசார் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக தொழிற்பயிற்சிகளுடன் கூடிய இல்லம் அமைப்பதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன தணிக்கையின் போது 1,40,00,000 மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது பணிக்கொடை சட்டம்னு சொல்லக்கூடியது, கிராஜுவிட்டி ஆக்ட். இது வந்து பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் என்று 1972 வருடம் முதல் செயல்பாட்டில் இருந்து வருகிறது. பணிக்கொடை சட்டம் சொல்லுவாங்க. தொழிலாளர்களின் நீண்டகால சேவையை அங்கீகரிக்கும் வகையில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டம் வந்து எந்தெந்த நிறுவனங்களுக்கு பொருந்தும் என்று பார்த்தால், 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரியும் தொழிற்சாலைகள், கடைகள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு இந்த சட்டம் பொருந்தும். இதுக்கு தகுதி என்று பார்க்கும்போது, ஒரு நிறுவனத்தில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் தொடர்ந்து ஒருவர் பணியாற்றியிருக்க வேண்டும். இதில் விதிவிலக்காக பார்க்கும்போது, பணி செய்யும் காலத்தில் விபத்து அல்லது நோயினால் ஏற்படும் இறப்பு அல்லது ஊனம் காரணமாக பணி முடியும் பட்சத்தில் 5 ஆண்டுகள் கட்டாயம் இல்லை. இந்த பணிக்கொடை சட்டத்தின் கீழே சில முக்கியமான படிவங்கள் இருக்கிறது. இந்த படிவங்களை பற்றி தொழிலாளர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி பார்க்கும்பொழுது ஃபார்ம் எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிவம், இது வந்து வாரிசு நியமன படிவம். இந்த நிறுவனத்தில் 1 ஆண்டு சேவையை முடித்தவுடன் தொழிலாளி தனது வாரிசை நியமிக்க இந்த படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். ஃபார்ம் ஜி, ஏற்கனவே நியமிக்கப்பட்ட வாரிசை மாற்றவோ அல்லது திருத்தங்கள் செய்யவோ விரும்பினால் இந்த படிவத்தை பயன்படுத்த வேண்டும். ஃபார்ம் ஹைச், திருமணத்திற்கு பின் பழைய வாரிசு நியமனத்தை ரத்து செய்துவிட்டு

0: புதிய வாரிசை நியமிக்க இந்த படிவம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பணிக்கொடை கோருவதற்கான படிவங்களில் ஃபார்ம் ஒன் என்பது ஊழியர் கோருவது. அந்த ஃபார்ம் ஒன் பணி ஓய்வு அல்லது வேலையிலிருந்து விலகிய பின் ஊழியர் நேரடியாக தன் பணிக்கொடையை கோரி நிறுவனத்திடம் சமர்ப்பிக்கும் படிவம் இந்த ஃபார்ம் ஒன் அப்படிங்கிறது. அடுத்தது ஃபார்ம் ஜே, இது வந்து வாரிசுதாரர் கோருவது. ஊழியர் இறந்துவிட்டால் அவரால் நியமிக்கப்பட்ட வாரிசுதாரர் நாமினி நியமிப்பாங்கல்ல, அவங்க பணிக்கொடை தொகையை கோர இந்த படிவத்தை பயன்படுத்த வேண்டும். ஃபார்ம் கே, சட்டப்பூர்வ வாரிசு வந்து கோரக்கூடியது. இது ஊழியர் இறந்து வாரிசு நியமனம் செய்யப்படாத பட்சத்தில் அவருடைய சட்டப்பூர்வ வாரிசுதாரர்கள், அதாவது லீகல் ஏர்ன்னு சொல்லக்கூடிய சட்டப்பூர்வ வாரிசுதாரர்கள் இந்த கோரிக்கையை வைக்க இந்த படிவம் பயன்படுத்தப்படும். நிறுவனம் அளிக்கக்கூடிய பதிலும் புகாரும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ம் எல், ஊழியரின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு பணிக்கொடை தொகையை உறுதி செய்து நிறுவனம் வழங்கும் ஒரு அறிவிப்பு இந்த ஃபார்ம் எல் மூலமாக வழங்கப்படும். ஃபார்ம் எம் என்பது பணிக்கடை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டால், அந்த பணிக்கொடையை கேட்டு வழங்கப்பட்ட அந்த படிவம் நிராகரிக்கப்பட்டால் அதற்கான காரணத்தை குறிப்பிட்டு நிறுவனம் ஊழியருக்கு அனுப்பும் அறிவிப்பு இந்த ஃபார்ம் எம் என்பது. ஃபார்ம் என் என்பது அந்த நிறுவனம் பணிக்கொடையை தர மறுத்தாலோ அல்லது தவறாக அந்த கணக்கிட்டாலோ தொழிலாளர் உதவி ஆணையரிடம் புகார் அளிக்க ஊழியர் சமர்ப்பிக்க வேண்டிய படிவம் வந்து இந்த ஃபார்ம் என் என்று சொல்லக்கூடியது. இந்த சட்டத்துடைய முக்கியமான அம்சங்கள் என்னவென்று பார்த்தால், நிறுவனத்தில் குறைந்தது 5 ஆண்டு காலம் அந்த தொழிலாளர் தொடர்ச்சியான சேவை முடித்து அந்த ஊழியர்களுக்கு மட்டுமே பணிக்கொடை பெற உரிமை உண்டு. மரணம் அல்லது உடல் ஊனம் ஏற்படும் பட்சத்தில் இந்த 5 ஆண்டுகள் விதி வந்து பொருந்தாது. மற்றபடி 5 ஆண்டுகள் அவர் தொடர்ச்சியாக அந்த நிறுவனத்தில் வேலை செய்திருக்க வேண்டும். அதே மாதிரி கடந்த 12 மாதங்களில் ஏதேனும் ஒரு நாளில் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றிய தொழிற்சாலைகள், கடைகள், உணவகங்கள் மற்றும் அனைத்து தனியார் நிறுவனங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். இதை எவ்வாறு கணக்கிடுகிறார்கள் என்று பார்த்தால், ஒரு தொழிலாளியின் ஒவ்வொரு ஆண்டு சேவைக்கும் 15 நாட்கள் சம்பளம் கணக்கிடப்படுகிறது. அதாவது மாதத்திற்கு 26 வேலை நாட்கள் என கொண்டு இது கணக்கிடப்படும். இப்போ பணிபுரிந்த கடைசி ஆண்டில் 6 மாதங்களுக்கு மேல் பணியாற்றினால் அது ஒரு முழு ஆண்டாக கருதப்படும். உதாரணமாக 7 ஆண்டுகள் 7 மாதங்கள் பணிபுரிந்தால் அவர் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்ததாக எடுத்துக்கொள்ளப்படும். அதிகபட்ச வரம்பு என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த சட்டத்தின் கீழ் ஒரு ஊழியருக்கு வழங்கப்படக்கூடிய அதிகபட்ச பணிக்கொடை மற்றும் வரிவிலக்கு வரம்பு 20 லட்சம் ஆகும். அந்த 20 லட்சம் வரைக்கும் அவருக்கு எந்த விதமான வரியும் விதிக்கப்பட மாட்டாது. ஊழியர் பணியிலிருந்து விலகிய அல்லது ஓய்வு பெற்ற 30 நாட்களுக்குள் நிறுவனம் பணிக்கொடையை அவருக்கு வழங்க வேண்டும். அப்படி தாமதித்தால் தாமதித்த நாட்களுக்கு அந்த நிறுவனம் வட்டியுடன் அந்த பணிக்கொடை தொகையை செலுத்த நேரிடும். இந்த வாரிசு நியமனம் பார்க்கும்போது, ஒரு ஊழியர் ஒரு நிறுவனத்தில் 1 ஆண்டு சேவை நிறைவு செய்தவுடன் ஃபார்ம் எஃப் படிவத்தை பூர்த்தி செய்து தனது வாரிசை நியமிக்க வேண்டும். அதாவது 1 வருஷம் அவர் வேலை பார்த்து முடிச்சிட்டார்னாலே அவர் வந்து என்னுடைய வாரிசு இவர் தான் சொல்லிட்டு அந்த நிறுவனத்தில் ஃபார்ம் எஃப் படிவத்தை வாங்கி அந்த வாரிசை நியமிக்க வேண்டும். ஒருவேளை ஊழியர் நிறுவனத்திற்கு ஏதேனும் நிதி இழப்பு, சொத்து சேதம் ஏற்படுத்தினாலோ அல்லது ஒழுங்கீனமான காரணங்களால் வேலையை விட்டு நீக்கப்பட்டாலோ பணிக்கொடை தொகையை நிறுவனம் பகுதி அல்லது முழுமையாக பறிமுதல் செய்ய அந்த நிறுவனத்திற்கு உரிமை உண்டு. ஆகவே இந்த பணிக்கொடை என்பது பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருமான அம்சமாகும். இந்த பணிக்கொடை சட்டம் இந்தியாவில் 1972 முதல் செயல்பாட்டில் இருந்து வருகிறது. இதில் அந்த பணம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது, எனக்கு அந்த பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஃபார்ம் ஐ, அதாவது அந்த ஊழியர் வந்து கேட்கறது ஃபார்ம் ஐ, பணி ஓய்வு அல்லது வேலையிலிருந்து விலகிய பின் ஊழியர் நேரடியாக தன் பணிக்கொடையை கோரி நிறுவனத்திடம் சமர்ப்பிக்கும் படிவம், இதுதான் முக்கியமான படிவம் ஃபார்ம் ஐ அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர் பணி ஓய்வு பெற்ற பிறகு அல்லது வேலையிலிருந்து விலகிய பிறகு அந்த ஊழியர் இந்த ஃபார்ம் ஐ என்பதை ஃபில்அப் பண்ணி தன் பணிக்கொடையை கோரி அந்த நிறுவனத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் வந்து இந்த பணிக்கொடை சட்டம் சொல்லக்கூடிய பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட்டி ஆக்ட் 1972 ஆகும். நன்றி, வணக்கம்.
1: வழக்கன்று வந்தாள் நிகழ்ச்சியில் பணிக்கொடை சட்டம் பற்றிய தகவலினை வழங்கியவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: ஒழித்த பாடல் சிம்மராசி திரைப்படத்திலிருந்து. நேரம் 8:15. தொடர்வது வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: எழுபத்தி ரெண்டு மேளகர்த்தா ராகங்களில் ஆறாவதாக இடம்பெறும் ராகம் தானரூபிணி. தானரூபிணி ராகத்தின் சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சுத்த ரிஷபம், சுத்த காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சக்ஷுருதி தெய்வதம், காக்கல்ய நிசாதம். சக்ஷுருதி தெய்வதம் என்பது வாய்ப்பாட்டு கலைஞர்களும் கருவி இசை கலைஞர்களும் கைசிகை நிசாதத்தையே சக்ஷுருதி தெய்வதமாக கையாண்டு வருகின்றனர். இப்படி கைசிக நிசாதத்தை நாம் சக்ஷுருதி தெய்வதமாக கையாளும் பொழுது இதனை விவாதி சுரங்கள் என்று அழைக்கப்படுகிறது.

0: கோடீஸ்வரய்யர் அவர்கள் தானரூபிணி ராகத்தில் வா வேலவா என்ற கீர்த்தனையை கண்டச்சாப்பு தாளத்தில் அமைத்திருக்கிறார். டி கே கோவிந்தராவ் அவர்கள் தானரூபிணி ராகத்தில் தானரூபிணியை வணங்கி நான் வழிபடுவேன் என்ற ஆதிதாள தானவர்ணத்தை இயற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள். அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் சார்பாக நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் உயிரிலே கலந்தது திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

ஒரு சின்ன கிராமத்தில் ராமு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவசாயி இருக்கார். அவர்கிட்ட ஒரு பெரிய நிலம் இருக்குது. ஆனால் ஒரு சில ஆண்டுகளாக மழை பெய்யாததுனால அந்த நிலம் ஃபுல்லாகவே அப்படியே வறண்டு போயிருக்கு. அப்போது ராமு தன்னோட முதல் முயற்சியாக மனம் தளராமல் கிணறு வெட்ட முடிவு செய்கிறாரு. ஒரு 10 அடி தோண்டியிருப்பார். தோணுனதும் பாறை வருது. பாறை வந்தோடனே இந்த ஊர் மக்கள் எல்லாரும் எங்கே தண்ணி இருக்கும், நம்ம ஊரில் இன்னைக்கு யார் வீட்லையாவது கிணறு இருக்கா, இங்கெல்லாம் தண்ணி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராமு வந்து தன்னோட முதல் முயற்சியை கைவிடவே இல்லை. அதோடு சேர்த்து நம்பிக்கையும் சேர்த்து ராமு அவங்க பேச்சதையும் கேட்காம தான் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையோட தொடர்ந்து அதை வந்து தோண்டவே ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து ஆழமாக தோண்டினதுக்கப்புறம் நிலத்தடி நீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுது. சரியா, வறண்ட அவரோட நிலம் வந்து பசுமையாக மாறுது, வெற்றி கிடைக்குது. அதே மாதிரி தான் நம்ம முதல் அடியே முதல்ல இன்றைக்கி எடுத்து வைப்போம். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒருவேளை எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்பிக்கையோடு தொடருங்க. கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம்தான். எவ்வளோ கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் விடாமல் உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நேரம் 8:25 ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்தில் மனோ மற்றும் சித்ரா குரல் வந்துட்டு இருக்குது. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 8:30.
4: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
5: காலை வணக்கம். வெளியூர் பயணம் எல்லாம் சிறப்பாக அமைந்ததா?
4: வெகு சிறப்பாக இருந்தது மன்னா. வெளியூரில் இருந்து தங்களுக்கு சிறந்த பரிசு ஒன்றை வாங்கி வந்திருக்கிறேன்.
5: பரிசா? பரிசுகள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், என்ன பரிசு அது?
4: யாரங்கே, அதை எடுத்து வாருங்கள்.
5: எல்லாவற்றையும் மூடி போட்டு எடுத்து வருகிறார்கள். ஒருவேளை வைர வைடூரியமாக இருக்குமோ? இருக்காது, தங்கத்தின் விலைதான் உச்சத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் தங்கமாகத்தான் இருக்கும். மந்திரியாரே, இவற்றில் என்ன இருக்கிறது?
4: மன்னா, எல்லாம் தங்கம்தான்.
5: நான் நினைத்தேன் வந்து விட்டாய்.

0: மன்னா, இவை அனைத்து பச்சை தங்கம்.
1: அப்படியெனில் 24 என்று ஏதோ ஒரு தங்கம் கூறுவார்களே,
0: அது கேரட் மன்னா. கேரட்,
1: கேரட்டோ கேபேஜோ, அப்படிப்பட்ட தங்கத்தை தானே கேள்விப்பட்டிருக்கிறேன்.
0: மன்னா 5 நிமிடம் போருங்கள், நான் உள்ளே சென்று விட்டு வந்து விடுகிறேன். தளபதியார் அழைக்கிறாரா?
1: ஒருவேளை மந்திரியார் மரகதத்தை தான் பச்சை தங்கம் என்று கூறுகிறாரோ? பிரித்து பார்த்தால் அது நாகரிகம் இல்லை. ஆர்வம் தாங்க முடியவில்லை, திறந்து பார்த்தே விடுவோம். இந்த மந்திரியார் என்னை ஏமாற்றி இருக்கிறார். வரட்டும்.
0: மன்னா, பரிசு பொருட்களை பிரிக்கவா?
1: அதற்கு அவசியமே இல்லை, நானே பார்த்து விட்டேன். நீ பச்சை தங்கம் என்று கூறி என்னை ஏமாற்றி விட்டீர். வெறும் மூங்கிலால் செய்யப்பட்ட பொருட்களை வைத்து என்னை ஏமாற்றி இருக்கிறீர்.
0: நான் போய் கூறவில்லை மன்னா, உண்மையை தான் கூறியிருக்கிறேன். மூங்கிலை தான் பச்சை தங்கம் என்று அழைக்கிறார்கள். மனிதர்களுக்கு வீடு, விலங்குகளுக்கு உணவு, அதிக அளவில் கரியமில வாயுவை உறிஞ்சி ஆக்சிஜனை அதிகம் வெளியிட்டு சூழலை சுத்தப்படுத்தும் தன்னை செய்யும் சூழல் தாவரமான மூங்கிலை தான் பச்சை தங்கம் என்று கூறுகிறார்கள்.
1: ஓஹோ, மூங்கிலை பச்சை தங்கம் என்று அழைப்பதற்கு பின்னால் இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றனவா?
0: இது மட்டுமல்ல மன்னா, மூங்கிலின் பயன்களை சொல்லிக் கொண்டே போகலாம். ஒன்றல்ல, இரண்டல்ல, கிட்டத்தட்ட 1500 வகையான பயன்களை மூங்கில் தருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள்.
1: ஆஹா, நமக்கு போட்டியாக வரலாற்றில் இடம் பிடிக்க ஆள் இல்லை என்று நினைத்தேன். ஆனால் இந்த மூங்கில் வந்துவிடும் போல் இருக்கிறது.
0: இந்தியாவில் வளரும் மூங்கில்கள் எல்லாம் தொழிற்சாலைகளுக்கு தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. 40% மூங்கில்கள் காகித தொழிற்சாலைகளிலும் மறுகூடு தயாரிக்கும் தொழிற்சாலைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் பச்சை தங்கம், ஏழைகளின் மரம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது இந்த மூங்கில்.
1: 1500 பயன்கள் ஆச்சரியமாக தான் இருக்கிறது.
0: இது மட்டுமல்ல, சில பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாகவும் மூங்கில் பயன்படுத்தப்படுகிறது. இன்று உலக மூங்கில் தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: உலக மூங்கில் தினம் கடைபிடிக்கப்படுவதின் குறிக்கோள் என்னவோ?
0: மூங்கிலை வைத்து பல புதுப்பிக்க கூடிய பொருட்களை செய்து பிளாஸ்டிக் போன்ற மக்கும் தன்மையற்ற பொருட்களின் பயன்பாட்டை குறைப்பது, அழகு சாதன பொருட்களை தயாரிக்க இந்த மூங்கிலின் திரவம் பயன்படுத்தப்படுகிறது.
1: அழகு சாதன பொருளில் மூங்கிலா?
0: ஆம் அண்ணா. இது தவிர விளையாட்டு பொருட்கள், மூங்கில் சைக்கிள், மூங்கில் ஹெல்மெட், ஆடைகள் போன்றவை மூங்கிலால் தயாரிக்கப்படுகின்றன.
1: மந்திரியாரி, ஆனால் நான் மூங்கில் இருந்து இதுவரை ஒரு பயனையும் காணவில்லையே.
0: அதற்கும் காரணம் இருக்கிறது மன்னா. ஏனென்றால் நமது நாட்டில் மூங்கிலின் பயன்பாடு மிக குறைவாகத்தான் இருக்கிறது. இதனால் நமது மன்னரின் கண்களுக்கு இன்னும் அது தெரியவில்லை என்று நினைக்கிறேன். ஆனால் ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் நகர விமான நிலையத்தில் பயணிகள் பகுதியின் ஒரு பகுதியின் கூரையை மூங்கிலால் செய்திருக்கிறார்கள்.
1: என்ன கூறுகிறீர் மந்திரியாரே? விமான நிலையத்தின் கூரை மூங்கிலா?
0: இதற்கே ஆச்சரியப்பட்டால் எப்படி மன்னா? பல நாடுகளில் பள்ளிகள் மூங்கிலால் அமைக்கப்படுகின்றன. உலக அளவில் மூங்கில் வீடுகள் பிரபலமாகி வருகின்றன. சமீபத்தில் பல நாடுகள் சாலை அமைப்பில் மூங்கிலை பயன்படுத்துகிறார்களா? சுற்றுச்சூழலுக்கு மிகவும் மாசில்லாத சாலைகளாக இவை இருக்கின்றனவா?
1: மந்திரியாரி, எனக்கு ஒரு சந்தேகம்.
0: ஆஹா, ஆரம்பித்து விட்டார் மன்னர்.
1: இந்த சாலைகளில் நம்மால் வாகனங்களை ஓட்ட முடியுமா?
0: இந்த மூங்கில் சாலைகளில் 10 டன் எடை கொண்ட வாகனங்கள் செல்ல முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள் மன்னர்.
1: ஓஹோ, அப்படியெனில் மந்திரியாரி, நானும் இந்த மூங்கிலை கொண்டு புதிதாக ஒரு அரண்மனையை உருவாக்கலாம் என்று நினைக்கிறேன்.
0: அதற்கு நிறைய மூங்கில்கள் தேவைப்படும். அப்படியெனில் நாம் ஒரு மூங்கில் காட்டையே உருவாக்க வேண்டும்
2: மன்னர்.
1: உருவாக்கி அதிலிருந்து ஒரு மூங்கில் அரண்மனையை உருவாக்கி நாமும் உலக அளவில் பெயர் வாங்குகிறோம், வரலாற்றில் இடம் பிடிக்கிறோம். என்ன கூறுகிறீர்?
3: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
4: நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல் பார்வை ஒன்றே போதும் திரைப்படத்தில் இருந்து.

நேரம் 8:40 அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு எதிரிகள் அவசியமா அப்படிங்கிற தலைப்பில் தான் நேயர்கள் பேசியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462251 3 2 மற்றும் ஒரு எண் 0462251 3 3 என்ற எண்களை. இப்போ நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் நாட்டாமை திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சுஜாதா குரலில் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 8:50 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு தொடர்வது
1: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து

0: ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். கற்பனையிலேயே காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தான். அவனுக்கு பசிக்கிற மாதிரி தெரிஞ்சது. உடனே கற்பனையிலேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதாவது எதிரில் இலை போட்டு சாப்பாடு போடப்பட்டிருக்கிறதாகவும் அதை இவன் சாப்பிட்றதாகவும் நினச்சிக்கிட்டு கையை மட்டும் வாய்க்கும் தரைக்குமா அப்படி அப்படியும் இப்படியும் கொண்டுகிட்டு போய் பாவனை பண்ணிகிட்டே இருக்கிறான். தூரத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு இவன் ஏதோ பலமான விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு தான் தோணும். அது மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த வழியாக ஒரு சன்னியாசி வந்துக்கிட்டு இருந்தார். இவனை பார்த்தார். என்ன இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறானே அப்படின்னு நினச்சாரு. கொஞ்ச நேரம் அவனையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். இவரை பார்த்ததும் அவன் இன்னமும் சுவாரஸ்யமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்பப்பா என்ன இது, இந்த குழம்பு இவ்வளவு காரமாக இருக்குது, என்னுடைய நாக்கே எரிஞ்சு போடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு குவளையை எடுத்து தண்ணி குடிக்கிறது மாதிரி பாவனை பண்ணுறான். அப்பாடா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குவளையை கீழே வைக்கிறது மாதிரி ஒரு பாவனை பண்ணுறான். சன்னியாசி பார்த்தார். என்னப்பா சாப்பாட்டில் காரம் அதிகமோ அப்படின்னார். ஆமாம் சுவாமி, ஞாபகம் மறதியில் கொஞ்சம் மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டார். அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக உட்காந்துருந்தார். அவன் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணியை எடுத்து குடித்தான். எல்லாம் கற்பனையிலேயே. அதுக்கப்புறம் சன்னியாசி பேச ஆரம்பித்தார். இதை பாருப்பா, உன்னுடைய கற்பனையை நான் மெச்சுறேன். இருந்தாலும் உன் சாப்பாட்டில் ஒரு இனிப்பையும் வச்சுருக்கலாமே, ஏன் மிளகாயை அளவுக்கு அதிகமாக போட்டுட்டு அவஸ்தப்படுறேன் அப்படின்னார். அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் இவர் சொன்னார், இதை பாருப்பா, இனிமேல் உன்னுடைய கற்பனையும் உயர்ந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு உபதேசம் பண்ணிவிட்டு போனார். எப்பவும் உயர்வை பற்றியே சிந்திக்கணும், உயர்வு கிடைக்கலன்னா கூட அப்படி சிந்திக்கிறத நிறுத்தப்படாது அப்படிங்கிறார் திருவள்ளுவர். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து. ஊக்கம் இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அதனால் உயர்வாகவே சிந்திக்கணும், அது வந்து நம்மளை ஊக்கப்படுத்தும். இது வந்து பெரிய ஒரு வாக்கு. இந்த உலகத்தில் கற்பனையிலேயே வாழ்கிற சில கஞ்சர்களும் உண்டு. அதாவது ரெண்டு கஞ்சர்கள், ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஊரில் இருந்தாங்க. பொங்கல் சமயம் ஒரு கஞ்சன் தன்னுடைய மகனை கூப்பிட்டான். இதை பாருப்பா, பக்கத்து ஊரில் என்னுடைய நண்பன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பொங்கல் பரிசு ஏதாவது கொடுக்கணும், நான் ஒரு நாலு ஆட்டுக்குட்டியை தரேன், நீ கொண்டுகிட்டு போய் கொடுத்துட்டு வந்து விடுறியா அப்படின்னு கேட்டான். சரி நான் புள்ள ஒரு பைய கையில் எடுத்துக்கோன்னா அவன் எடுத்துக்கிட்டான். இந்த ஆட்டுக்குட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா போடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு எண்ணிக்கிட்டே வெறும் சைகையாலேயே ஆட்டுக்குட்டியை பிடிச்சி போடுறது மாதிரி பாவனை பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் பிள்ளையும் அதை ரொம்ப அக்கறையாக வாங்கிக்கிறது மாதிரி வாங்கிட்டு அந்த பையை தூக்கிட்டு அடுத்த ஊருக்கு போகிறான். இவன் அங்கே போய் சேர்ந்த நேரத்தில் அந்த கஞ்சன் ஊரில் இல்லை, எங்கேயோ வெளியில் போயிருக்கிறான். அவனோட புள்ள மட்டும்தான் வீட்டில் இருந்தான். இவன் அவன்கிட்ட, இதை பாரு, எங்கள் அப்பா உங்கள் அப்பாவுக்கு ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு, பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி பாவனையிலேயே ஒவ்வொன்றா எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டான். அவனும் வாங்கிட்டான் வாங்கிறது மாதிரி. அப்புறம் சொன்னான், சரிப்பா நானும் பதிலுக்கு ஏதாவது ஒன்றுகிட்ட கொடுக்கணும் இல்லையா, அதனால் அந்த பையை பிடி ஒரு பத்து எலுமிச்சம்பழம் தரேன் பதிலுக்கு, அதை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கையாலேயே ஒவ்வொன்றா எடுத்து போடுறது மாதிரி பாவனை பண்ணிவிட்டான். அவனும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டான். கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் போயிருந்த அப்பங்காரன் திரும்பி வந்தான். உள்ளே சொன்னான், அப்பா உன்னோட நண்பர் அவருடைய மகன் மூலமாக உனக்கு ஆறு ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பியிருந்தார், நானும் பதிலுக்கு ஒரு பத்து எலுமிச்சம்பழம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னா. எப்படிடா கொடுத்தேன்னு கேட்டார் அப்பா. இப்படி தான் கொடுத்தேன்னு சொல்லி சைகையிலேயே காட்டினான். இதை பார்த்ததும் அப்பங்காரனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துட்டுது. பலார்னு அரைஞ்சுட்டான் பையனை. ஏன்ப்பா அரைஞ்ச, பத்து எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டேன்னு அப்படிங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டான். அது கூட பரவாயில்ல, நீ காட்டுற சைகையை பார்த்தா ஆரஞ்சு பழம் சைஸுக்கு இருக்குதே, அவ்வளவு பெருசாக ஏன் கொடுத்த, அதுதான் எனக்கு கோபம் அப்படி.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய பாடல் கண்ணோடு கண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து. மயில் வரிகளுக்கு ஹரிஹரன் குரல தெய்வாய்ஸில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: தொடர்வது செய்தி சுருக்கம். அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு எதிரிகள் அவசியமா அப்படிங்கிற தலைப்பில் தான் நேயர்கள் பேச இருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு அழைக்கலாம். 0462251332 மற்றும் ஒரு எண் 0462251333 என்ற எண்களில் தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: நேரம் 9:00, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்காக 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுகாதார சேவையில் நோயாளியின் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களுக்கேற்ப மாறிவரும் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கடலோர காவல்படை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.

தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெரி நடவு செய்யும் விவசாயிகளுக்கு தேசிய தோட்டக்கலை திட்டத்தின் கீழ் ஏக்கர் ஒன்றுக்கு 32,000 ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்பட உள்ளது. சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன தணிக்கையின் போது 1,40,00,000 மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனி அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எதிரிகள் அவசியமா அப்படிங்கிறதான் தலைப்பு. சரிங்களா, வாழ்க்கை அப்படிங்கிற பாதையில் நாம் நடந்து போவோம். நடக்கும்போது நம்மளோட கைகளை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போகிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், ஸோ ஒரு சிலர் வந்து நம்மளோட பாதையில் தடைகளை போடுறாங்க. கைகளை பிடிக்கிறவங்க நம்மளுக்கு நம்பிக்கையை தர்றாங்க, ஆனால் இந்த தடைகளை போடக்கூடியவங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய தைரியத்தை தேட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். யாராவது நம்மளை குறைச்சி மதிப்பிடும்போது என்னால் முடியாது அப்படின்னு நம்ம நின்று விடுறோமா, இல்லை என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அடுத்த அடியை வேகமாக எடுத்து வைக்கிறோமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தலைப்பு. ஒரு சிற்பியோட கையில் இருக்கக்கூடிய ஒரு கல் ஒவ்வொரு உளியோட அடியும் தாங்கினதுக்கப்புறம் தான் ஒரு அழகான சிலையாக மாறுது. அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம எதிர்த்து வரக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் இன்னும் வலிமையான மனுஷனாக நம்மளை மாற்றுதா அப்படிங்கிறதான் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி வந்து தலைப்பு. நம்மளோட வெற்றிக்கு எதிரிகளோட எதிர்ப்பு தான் காரணமாக இல்லை, நம்மளோட கனவுகள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் விடாமல் செய்யக்கூடிய முயற்சியும் தான் காரணமாக அப்படிங்கிறதான். நான் இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீழ்த்த நினைக்கணும் அப்படிங்கிற அப்படிப்பட்ட பர்சனால தான் நம்ம வந்து உயர்ந்து நிற்கிறோமா, இல்லை அவர்கள் இருந்தாலும் இல்லைனாலும் நான் கண்டிப்பாக நானே என்னோடய முயற்சியிலே உயர்ந்திருப்பேன் அப்படின்னு நம்ம உயர்ந்துட்டு இருக்கோமா. இன்றைக்கி நம்மளோட சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான தலைப்பு, வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கு எதிரிகள் அவசியமா அப்படிங்கிறது தான். எதிர்ப்பு நம்ம வளர்க்கும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க இன்னொரு பக்கம், எதிரிகள் இல்லாமலே நம்மளோட முயற்சினால் நம்மளே முன்னேறிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அழைக்கலாம் 04-22-256-1132 மற்றும் ஒரு எண் 04-22-256-1133 என்ற எண்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யாரு, எங்க இருந்து? வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து?
2: மங்களம் தட்டம்பளையிலிருந்து கோகிலா பழனிசாமி பேசுறேங்கம்மா.
1: நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேங்கம்மா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறோம், சொல்லுங்க.
2: ரொம்ப சந்தோஷங்கம்மா. வாழ்க்கைக்கு வந்து எதிரிகள் தேவையில்லைங்கம்மா. அது எதிரிகளா ஆக்கறதும் ஆக்காம இருக்கிறது நம்ம செய்யக்கூடிய செயலதாம இருக்கு.
1: அதனால எதிரிகள் தேவையில்லை.
2: எதிரிகள் எதுக்குமா? எதிரிகள் தேவையில்லை, அவங்களும்

0: நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும் இல்லைங்களா?
1: ஆமா கண்டிப்பா.
0: ஏன்னா என்ன, ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் வைக்கிற உலகத்துல என்ன எல்லாம் இருந்து இன்னைக்கு எல்லாம் வெளியே வந்துட்டோம். இன்னைக்கு எல்லாம் கையிலேயே எல்லாமே தெரியுது. அவங்க அவங்களுக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்க அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. இதுல ஒருத்தர் குறை சொல்லி வாழ்றதுதான் மனிதனுடைய இயல்பா இருக்கு இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில. அந்த சூழ்நிலையில தான் எதிரிகள் உருவாவாங்களே தவிர, ஆனா ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் யாருக்கும் எதிரிகளா நினைக்கிறது இல்லைங்கம்மா.
1: அருமை அருமை, நன்றி நன்றி. நிகழ்ச்சிகள்
0: நன்றிங்கம்மா. வாய்ப்பு
1: அருமையா சொன்னாங்க, எதிரிகளே தேவையில்ல, ஜாலியா இருக்கலாம். அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிறது?
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமடியா?
1: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கம்மா.
1: சொல்லுங்க.
2: அதாவது வாழ்க்கையில் முன்னேற்றிட்டு இருக்கு. எதிரிகள் அவசியம்.
1: ஆமா அவசியமா.
2: எதிரிகள் வந்து அவசியம்னால நம்ம எதிரிகளை நம்மளே கூட்டு வர முடியாது. இப்ப ஒரு நெல் பயிர் வளருதுன்னா களைகளும் அதே வந்துடும். அதான் நம்ம அந்த களைகளை மீறி அந்த பயிர் வளர்ந்து மகசூலை தரணும். அப்ப அந்த களைகளை எடுக்கணும். அதனால இந்த எதிரிகள் வந்து நம்ம
1: அருமையா பேசிட்டு இருந்தாங்க, ஆனா அவங்களோட இணைப்பு கட் ஆயிருச்சு. அவங்க சொல்ல வந்தது இதுதான், எதிரிகள் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கறது தான் ஐயா பதிவிட்டுருக்காங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிறது?
3: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர், மனோகரன்
1: பேசு. மனோகரன் சார், நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும் மேடம்.
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
3: அதாவது வாழ்க்கையில வந்து எதிரிகள் அவசியமானு கேக்குறீங்களா? அவசியமா இருக்கு. ஏன்னு கேட்டா நம்மள வந்து எவ்வளவு எவ்வளவு அவங்க தர சொல்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து வெற்றி அடையணுங்கிற மன உறுதி நம்மளுக்கு வரும்
1: அப்படின்னு சொல்றீங்க.
3: வீட்லயும் ரெண்டு கருத்து உள்ளவங்க இருப்பாங்க. என்னால முடியாதுடா, நான் தான் அதெல்லாம் இது பண்றேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. என்னாலும் என்னாலயும் முடியும், ஏன் முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நம்ம வந்து தீவிரமான அதனால வந்து நம்ம வந்து ஆனா அனாவசியமான வெற்றிகள் நம்மளுக்கு தேவை. யாரையும் படிச்சிருக்க தேவை. இந்த மாதிரி நல்ல செயல்பட முடியாதுன்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து அவசியம்
1: எதிரிகள் அவசியம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 9:13. ஒரு நல்ல நண்பன் உங்களோட பலத்தை கூறுவான், ஆனால் ஒரு தகுதியான எதிரி மட்டுமே உங்களோட பலவீனத்தை சுட்டி காட்டுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, உங்களோட பலவீனத்தை அறிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை செதுக்கிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்றைக்கி சொல்ல போகிறீங்க உங்களுக்கு நல்ல நண்பன் தேவையா ஆன ஒரு எதிரி தேவையா அப்படின்னு. ஆமாங்க, இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எதிரிகள் அவசியமா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம் நிகழ்ச்சி. இணைக்குடி அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்கிறது? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவக்கல்லையில் இருந்து கே தாமஸ் பேசுறேன்.
1: நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கமா. ஆர்ஜே ஜோனா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா, நன்றி.
2: நேற்றத்துக்கு எதிரிகள் எல்லாம் தேவையில்லம்மா, போட்டியாளர் வேணா தேவை. போட்டி தேவையா பகைமை தேவையாங்கும் போது போட்டி தானே தேவை. அது என்ன, எதிரி வந்து நல்லதா? எதிரி நமக்கு நல்ல முன்னேற்றத்துக்கு அவர் நல்ல நமக்கு என்ன என்ன உதவுவார், எந்த வகையில உதவுவார்? ஒருவேளை சில நேரம் அவர் சில வார்த்தைகள் வார்த்தை கணக்கு கொடுப்பாங்க பாத்தீங்களா, அத வேணா நம்ம ஒரு சவாலா நினைச்சு இவர் இப்படி சொன்ன மட்டுக்கும் நம்ம நல்லா. இப்ப சில ஒரு நான் சில செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது, ஆமா இவெல்லாம் டாக்டர் ஆகி அப்படிங்கிற மாதிரி சிலர் எல்லாம் சொன்னது போலயும் அதே ஊர்ல அந்த அம்மா டாக்டர் ஆனது மாதிரி நான் கேட்டிருக்கேன். அப்படி வேணா ஒரு அது ஒரு சவாலுக்கு பயன்படுமே ஒழிய, அது எதிரிகள் வந்து நம்ம முன்னேற்றத்துக்கு எல்லாம் அவங்க எப்படி துணைவா இருப்பாங்க? எதிரிகள் வந்து எதிரிகள் முன்னால நம்ம வந்து நல்லதா இருக்கணும். அவங்க முன்னால நம்ம நல்லா நம்ம நேர்மையா இருந்து நம்ம வாழ்க்கையை முன்னேற்றி காட்டணுங்கிறது வேணா செய்யலாமே ஒழிய,
1: அவங்க வந்து அந்த இடத்துல வந்ததுனாலதானே நமக்கு அப்படி ஒரு எண்ணம் ஆழமா வருது.
2: ஆமா, அது ஒரு இன்டைரக்டா அப்படிதான், ஆனா குறிப்பிட்ட சதவீதம் வேணா சொல்லலாம், ரொம்ப குறைவான சதவீதம் தான். ஆனா அதே அதே எதிரிகள் வந்து நம்ம முன்னேற்றத்தை தடையும் பண்ணுவாங்களே.
1: கண்டிப்பா
2: நம்ம செய்யாதது செஞ்சதமா சொல்லுவாங்க, அப்படி இப்படிலாம் பண்ணுவாங்கல்லாமா. நம்ம முன்னேற்றம் பண்ணும்போது தவறான சில கருத்துக்களை முன்மொழிவாங்க. அதனால நீங்க சொன்ன மாதிரி அந்த சில ஒரு 10 அல்லது 20 விழுக்காடு தான் முன்னேற்றத்துக்கு காரணமா இருக்குமே ஒழிய, 80 விழுக்காடு அவங்க காரணம் கிடையாது என்னுடைய கருத்து.
1: அருமை அருமை, நன்றி ஐயா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு, உங்களோட பேசினதுல மகிழ்ச்சி. நன்றி நன்றி நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
3: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: குமரி மாவட்டம் சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னன்னா, எதிரிகள் இல்லையானா நாட்டுல எதுவுமே நடக்காது. சீக்கிரம் பேரவை கட்சி வச்சிருக்குமா? ரெண்டு வார்த்தை சொல்றேன். எனக்கு சில தமிழ் அமைப்புகள்லாம் உண்டு, ரஞ்சி விருசங்கள் அந்த கூட்டங்கள் தான் போயிருந்தேன். வீட்டிலே எதிர்ப்பு இருந்து எதுவும் வேலை இல்லாம போயிருக்காங்களேன்னு, அதற்கு மீறி நான் பிராண்டி போச்சுதான். இப்ப என்னன்னா, அந்த கூட்டங்களை போச்சுல 4 மணிக்கு போறதுனால அழகா டீல வந்து அனுப்பி விட்டுருவாங்க. வாழ்த்து எதிரி இருந்தாதான் நம்ம வாழ்க்கை முன்னேற சொல்லி கொண்டு
1: வாழ்க்கிறேன். அடி கன்ஃபார்மா இருக்கு, வீட்டுல இருக்கிறவங்களே எதிரின்னு சொல்லி இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நெய்யர் யார் எங்க இருந்து? வணக்கம்.
4: காலை வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து ஐயா?
4: நான் ஈரோடு சூரம்பட்டி வளர்ச்சி இளங்க பேசுறேன்.
1: இளங்கவன் சார், நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கிறமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
4: அதாம்மா, எதிரி இல்லாத வாழ்க்கை எப்படி தெரியுமா? ஜீர்ணமாகாத உணவு சாப்பிடுற மாதிரி. எப்படி ஜீர்ணமாக உணவு சாப்பிட்டா எப்படி சரிக்கலன்னா என்ன ஆகும்? நம்ம நமக்கு எதிரி எப்பவுமே இருக்கிறான்னு வச்சுக்க, அவனை பார்த்து நம்ம போட்டிக்காக இல்ல, அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சமாவது வளர்ச்சி அடைவோம். இப்ப ஒண்ணு நாங்க நிகழ்ச்சியில இப்ப கேட்டு இருக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச நேரம்

0: யாராவது பேச வந்துட்டாரா? இப்ப இப்ப இவரெல்லாம் பேச வந்துட்டா, நாமளும் பேசணும்ல, நம்ம கருத்து சொல்லணும்ல, அப்படின்னு எண்ணங்கள் தோணும். நாம எதிரி எதிரியா பார்க்க தேவையில்ல, எதிரியா பார்க்காம நம்ம வளர்ச்சிக்கு அவங்க நமக்கு வந்து நமக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாம அவங்க தண்ணி ஊத்தி நம்மளை வளர்த்துறாங்க. ஆமாங்கம்மா, எப்படி கேட்டீங்களா, எதிரி வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் நமக்கு நல்லது. ஆனா உண்மையிலே நம்ம எதிர்நீச்சல் போடணும்னா கண்டிப்பா எதிரிகள் நமக்கு தேவை, இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறவும் முடியாது. ஆமா, அதனால கண்டிப்பா வந்து எதிரியோடயே பயணிப்போம். அப்பதான் எப்பயுமே எதிரிகள் இருக்கிறீங்க, நம்ம என்ன செய்ய தப்பு செய்யறான்னு தெரியுமா? நம்ம எதிர உட்காந்துருவீங்க, நம்ம செய்யற தப்பு அவங்களுக்கு தெரியும், அவங்க செய்யற தப்பு நமக்கு தெரியும். எதிரிகள் நம்மளுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்கம்மா.
1: நன்றி நன்றி நன்றி. யார் அந்த எதிரி வர சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருக்காங்க. கூடவே என்னையும் வம்புகளுக்கு தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிகழ்ச்சியில் விளம்பரத்தை தொடர்ந்து ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் அஞ்சான் திரைப்படத்திலிருந்து.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: நேரம் 9:23 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி நிறைவாக பேசின நேயர் இளங்கவன் சார் சொன்னாங்க என்ன அப்படின்னா, எதிரிகளே இல்லாத வெற்றி சாதாரணமாக இருக்கும், ஆனால் நம்மளை வீழ்த்து துடிக்கக்கூடிய எதிரிகளுக்கு மத்தியில் நம்ம பெறக்கூடிய வெற்றி சரித்திரமாக மாறுமா, வெற்றி கண்டிப்பாக எதிரிகள் அவசியம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க? வணக்கம், யார் எங்கேருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து ஐயா?
1: கல்லடை குறிச்சியிலிருந்து திருவள்ளல் லத்தீப்.
0: நல்லமா இருக்கீங்களா? இன்னைக்கு தான் என்கிட்ட
1: பேசுறீங்களா? எனக்கு முதல் எதிரி கவனச்சிதறல், மற்றவர்களுக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். மனிதனுக்கு ஆசை வேண்டும், அது முயற்சி. வரலாற்று ரீதியாக பார்த்தால் ஒரு மனிதன் அல்லது சமூக வீழ்ச்சிக்கு காரணம் பேராசைதான். ஹிட்லரை சொல்லலாம், நெப்போலியனை சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள், நாளை பார்த்து கொள்ளலாம் என எண்ணுவது இன்று மிகப்பெரிய எதிரியாக இருக்கின்றது. அதாவது உட்பகை, துரோகிகள், நம்ம நாம் அதைத்தான் முதலில் கவனித்துக் கொள்ள வேண்டும். தன்னை அறிதல் முக்கியம், எதிரியை தொடக்கத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை வாய்ப்புக்கு நன்றி.
0: அருமை அருமை அருமை அருமை அருமையா சொன்னாங்க. எல்லாத்தையும் வந்து முதல்ல வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். நமக்குள்ள இருக்கிற எதிரி யாரு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து? உங்களோட இணைப்பு கொஞ்சம் சரியா இல்லையா, கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுங்க. கேக்குது, சொல்லுங்க.
2: எதிரிகள் இருந்தாதான் நல்ல திறம்பட திட்டப்படுத்த முடியும் இல்லையா? அதாவது கரிகாலன் வந்து தன்னோட காமிச்சது, ராஜராஜ சோழன், ராஜராஜன் எல்லாமே எல்லாருமே வந்து உங்களோட திறமைகளை காமிச்சது எதிரிகள் இருந்ததுனாலதான். நம்ம நாட்டு பற்றியை உருவாக்குறோம். அப்ப எதிரிகள் வந்து லக்னியதான் செய்யறாங்களே கூட இல்லையா? எதிரிகள் இல்லாத வாழ்க்கை வந்து உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி
0: இருக்கும். அருமைமா, அருமை அருமை. எதிரிகள் இல்லாத வாழ்க்கை உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துமா?
3: நான் மணக்கட்டு
0: வந்து சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். சொல்லுங்கம்மா.
3: அதனால எதிரி எந்தாலும் சொல்ல முடியாது, எதிரும் சொல்ல முடியாது. நம்ம நல்லா தெரிவா இருந்தோம்
0: கண்டிப்பா.
3: நன்றி மேடம்.
0: நன்றி. அருமை. எதிரியே வந்து அப்படியே ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நேயே சொன்ன மாதிரி தான், ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஆனால் நம்ம அதை கண்டுக்காமல் போயிட்டே இருக்கணும். நம்மளோட இலக்கை நோக்கி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. ஜெயம் திரைப்படத்திலிருந்து

0: பட்டணத்தில் ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: நேரம் 9:32 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எதிரிகள் அவசியமா அப்படின்னு கேட்டுக்கோ நிகழ்ச்சி. இன்னைக்கு அடுத்த அன்பு உள்ளம் யார், எங்கிருந்து வணக்கம்?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து ஐயா?
2: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம்.
1: நலமா இருக்கும். பேர் எனக்கு ஒழுங்கா புரியலே.
2: சிவசுப்ரமணியன்.
1: நான் சொல்லுங்க சார்.
2: வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எதிரிகள் தேவையா? எதிரிகள் இருந்தா நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில வந்து எல்லா இதுமே தடைபடும். நம்ம எந்த செயல்கள் செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து நம்ம முன்னேற்றத்துக்கு தடையா தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட வேணா நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம போட்டியா ஏதாச்சும் ஒரு தொழில் செய்யறோமோ, ஒரு வேற எந்த ஒரு வசதி செஞ்சாமோ, அதுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம முன்னேறுங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு ஏற்படும். ஆனா அவங்களால நம்ம எந்த வித முன்னேற்றமும் அடைய முடியாது. நமக்கு தடைக்கல்லா தான் இருக்கு.
1: தடைக்கல்லா தான்
2: இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி.
1: அருமை அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கையில் தகவல் சகோதரி, நல்லா இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
3: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறோம்.
1: நன்றி நன்றி.
3: முன்னேற்றத்திற்கு எதிரிகள் அவசியமானு கேட்டிருக்கீங்க.
1: ஆமா,
3: ஆனா உண்மையிலே தேவம். அதாவது ஒரு போட்டின்னு வந்து வெற்றி பெற்றாதான் அந்த வெற்றியிலே ஒரு ஒரு இன்பம் இருக்கு, ஒரு ஒரு கழிப்பு இருக்குதுமா. அந்த போட்டியே இல்லாம நம்ம வெற்றி பெற்றாச்சுமானா அது ஏதோ ஏதோ ஒரு கதை சின்ன மாதிரி தான் இருக்கும். இதே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஒரு எதிரினால வெற்றி கிடைக்கணுமானா, ஒரு எதிரிய வச்சு நம்ம முன்னேறி வெற்றி கிடைச்சாச்சுன்னா அந்த வெற்றிக்கு நல்ல மௌக்கம் இருக்கும், நமக்கும் பெருமையா இருக்கும், பாக்குறவங்களுக்கு அது ஒரு இன்பமா தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டா அப்படிதான், எதிரிய வெற்றி பெற்று நம்ம வந்திருக்கோம்ங்கிற மாதிரி. அதனால வாழ்க்கையில எதிரிகள் இருந்தா தான் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கும் ஒரு நமக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவேற்றாம வாழ்த்து. நன்றி
1: நன்றி நன்றி. அருமை. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம் ஜோனாமா.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: காரக்குடி புதுக்குடியில இருந்து கலக வைக்கிறா.
1: நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கோம். லைன் கிடைச்சு போலயே.
4: முன்னேற்ற பாதையில நல்ல பாதையில தான் போகணும். கண்டிப்பா பின்னாடி கெட்டது சொல்ல நிறைய பேர் வருவாங்க, அவ்வளவுதாங்க.
1: நம்ம சரியான பாதையை சூஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நன்றி நன்றி. அருமை அருமை. எனக்கு எதிரி வேணும்பா, யார இருந்தாலும் நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு புதுக்குடி கனகா சொல்லியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. எம் தன் மகன் திரைப்படத்துல இருந்து கேட்டு நெஞ்சிருக்கேன்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: என்னங்க எதிரி, எனக்கு எதிரியே வேண்டாம், சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம், எதிரியை வர சொல்லு என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம். இன்னைக்கு ஆண்டு பொங்காட்சி நிகழ்ச்சியில இதாங்க தலைப்பு, வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கு எதிரிகள் அவசியமா. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: மேடம் காலை ஒரு பணிவான வணக்கம், ரவி குமுதா முளைக்கிறப்படி. மேடம் நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம். லைன் கிடைச்சிட்டா?
3: ராமாயணத்தை உருவாக்கணவே ராமர் அந்த ராவணத்துல பாருங்க ராவணன் வந்து எவ்வளவு ஒரு எதிரியை கத்துக் கொடுக்கறாங்க அந்த ராமாயணம் உருவானது அந்த எதிரோதுன்னு நமக்கு ஒரு அது மாதிரி அல்வா சாப்பிடற மாதிரி.
2: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம் சகோதரி.
2: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
2: நலமா இருக்கீங்களா?
4: நலமே இருக்கேன். நலமே மலர வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றி. சொல்லுங்க.
4: முன்னேற்றத்திற்கு எதிரிகள் அவசியம்
2: கேக்குறீங்க?
4: எதிரிக்கு முன்னேற்றத்துக்கு சம்மந்தமே இல்லைங்க. எதிரி அதாவது வந்து முன்னேற்றத்துக்கு நம்ம வேலை பாக்குறோம். எதிரி பாத்தோம் வச்சுங்களா, கவனிச்சல்ல வர வாய்ப்பு இருக்கு. அவங்ககிட்டயே ஃபாலோ பண்ணு வச்சுங்களா, நம்ம வேலை சேர்ந்து பொறுப்பு. நம்மளுக்கு ரெண்டு பேருக்குமே சொல்றாங்க எதிரி வேண்டியது இல்லைங்க. அப்போ பாட்டுக்கு வந்து நம்ம அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்தா சிறப்பா இருக்கு.

0: அருமையாக
1: எதிரிகள் தேவையில்லை, அவசியமே
0: தேவையில்லை.
1: கிடையாது
0: நன்றி
1: நம்மளுக்கு.
0: நன்றி. நிம்மதியாக வாழ்றதுக்கு எதிரியே தேவையில்லம்மா. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
1: அம்மா வணக்கம்,
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேம்மா.
0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
1: அதாவதுமா, வாழ்க்கையில முன்னேறதுக்கு எதிரிகள் கண்டிப்பா தேவைம்மா. அதாவது இப்ப நம்ம வேற அவங்க வேற இருக்கணும், அப்படி உள்ள எதிரிகளை சந்திக்கணும். பஞ்சபாண்டவர் மாதிரியும் துரியோதன மாதிரியும் பெரியப்பா பிள்ளைய சித்தப்பா பிள்ளைய தயாரித்த எதிரிகளை பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடாது. ஆனா இப்ப ஒரு குடும்பத்துல ஒரே தொழில வந்து 5 பேர் 6 பேர் பாக்குறாங்க, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா நினைக்கிறாங்க. அப்படி நினைக்க கூடாது, அப்படி நினைக்க கூடாது. ஒரு ரத்தத்துல உள்ளவங்க அவங்க எதிரியா நினைக்க கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அனுசரணையை கிடைக்கணும். இவருக்கு தெரியாத அவர் சொல்லி கொடுக்கணும், அவரு தெரியாத இவரு சொல்லி கொடுத்து முன்னேற்றி விடணும். அடுத்தவங்க கிட்ட போட்டி எல்லாம் வச்சுக்கலாம், ஆனா பொறாம வச்சுக்கிட கூடாது.
0: போட்டி பலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் எதிரியே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க, இந்த பக்கம் கண்டிப்பா எதிரி வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. காதல் திரைப்படத்துல இருந்து ஹரிச்சரன் குரல்ல அந்த அட்டகாசமான பாடல் இதோ.

0: நேரம் 9:49 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சி. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கு எதிரிகள் அவசியமா அப்படின்னு தான் கேட்டுக்கோ. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்ல போறாங்க, யார் இங்க இருந்து? வணக்கம். வணக்கம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கு. வணக்கம். யார்?
1: திருச்சி மாவட்டம் லால்குடில இருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா வெங்கடேசன் சார்?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: அதாவது வெற்றிக்கு வேணுமான்னு கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே இப்போ நம்ம வாழ்வியல் பார்த்தோம் சொன்னோம்னா தமிழர் பண்பாட்டில் அகம் புறம் சொல்லி ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கோமா. ஆனால் அகத்து வாழ்க்கைகள்ங்கிறது அந்த எதிரி இல்லாமல் வாழ்ந்தோம்னா நிறைவு காலவரிலும் மகிழ்ச்சி கிடைக்கும் அகம் சார்ந்து. புறத்து வாழ்க்கையில் எதிரி இல்லாமல் வெற்றியை கொண்டு வர முடியாது. எதிர்த்து ஒரு செயல் திட்டத்தை நடத்துவதற்கு இப்போ விளையாட்டு மேலை நாட்டில் விளையாட்டு பார்த்தீங்கன்னா இந்த டென்னிஸ் அந்த அரங்குக்குள்ள விளையாட்டுலாம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி தழுவி கை கொடுத்து போங்க. அப்போ நாம ரெண்டு பேரும் எதிரி கிடையாது, விளையாட்டுக்காக எதிர்த்து விளையாடுறோங்கிறது அர்த்தம். இதே மாதிரி தான் புறத்து வாழ்க்கையில் எல்லார்ட்டும் இருக்கணும். ஆனால் வள்ளுவம் என்ன சொல்லுதுன்னா காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றாம் நாமக்கெடு நோய்னு சொல்றார். அப்போ மனிதன் வாழ்க்கையில் இந்த சிந்தனைக்குள்ள காமம்ங்கிறது வந்து பேராசை. இந்த சிந்தனையிலே மனிதன் வாழ்ந்தானா அவனுக்கு எதிரிகள் உருவாகிட்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் வாழ்க்கை கிடையாது, எது அறம்ங்கிறதுக்கு சொல்றாரு அழுக்கார் அவா வெகுளி என்ன சொன்னாங்க இழுக்கா இழுக்கா இருந்தது அறம்ங்கிறாருன்னு இந்த மாதிரி இல்லாத குணத்திலேருந்து வாழ்றதா அறம்ங்கிறார். ராமாயணத்தை பத்தி நம்ம பல வகையா பேசினாலும் அதற்கு முன்னைய கால ஏனைய காலங்கள்ல மன்னர் காலத்துல போர் போர் போர் போர்ங்கிறதே வாழ்க்கையா நடத்திட்டு இருந்தாங்க. இல்லைனாலும் ஒரு இடத்துல போய் சண்டை போட வேண்டியது, ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டியது, அவங்கள்ட்ட இருந்து இருக்கிற பொருள்களை அழிட்டு வர வேண்டியது, இந்த மாதிரி காலங்கள்லாம் இருந்தது. அதுதான் கம்பன் வந்து அதாவது புகழ் தான் வாழ்க்கையில நிலைக்கும், போர் என்னைக்குமே ஒடுங்கி போயிருந்தா புகழ் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்னு சொல்லி அந்த விளிம்பேட்டை கொண்டு வந்தாரு. அதுக்காக தான் ராவணன் மறுபடியும் நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னது காரணமா நீ நிராத மனையா இருக்க, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள போர் வேண்டாம், என்னதான் என்னோட மனைவி கொண்டு போயிருந்தாலும் என் உனக்கிட்ட நான் ஒரு வாய்ப்பு தரேன், அமைதிக்கு வா, சண்டை வேணாம், நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அறிவுறுத்துற மாதிரி கூட அதை விளக்கமா எடுத்துக்கலாம். அதனால போர் என்னைக்கு இருந்தாலும் ஒடுங்கிடும் அது வாழ்க்கையில, அது எந்த நேரத்துல எதிரி எதிரி எதிரின்னு சொன்னா வாழ்க்கை நிலைக்காது. ஆனா புகழ் வேணும்னா அந்த இடத்துல நட்பு கொண்டாதான் வெற்றி வரும். வாழ்வியல் வெற்றிங்கிறது வேற, வாழ்க்கைக்கு உண்டான வெற்றிங்கிறது வேற. வாழ்க்கை வெற்றிக்கு எந்த சேர்த்துலயும் எதிரி இருக்கக்கூடாது. வாழ்வியல் வெற்றில ஒரு சில நேரத்துல எதிரிகள் வரலாம், அவங்க வென்றெடுக்கலாங்கிற நல்ல சேர்த்து விடைபெறுகிற வாய்ப்பு.
0: அருமை அருமை அட்டகாசம். அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: தேனியில இருந்து நீதிமோகனம்மா.
0: சொல்லுங்க. நலமா இருக்கு?
2: மைனஸ் இருந்தாத்தேமா பிளஸ் வேலை செய்யுங்க. அதான் எதிரிய வாழ விட்டு அவங்க முன்னாடி ஜெயிச்சு கட்டுறோம் பாருங்க, அந்த கெத்தே தனி கெத்து. நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எதிரிகள் முன்னாடி வாழ்ந்து காட்டி இன்னைக்கு ஒரு நல்ல நமக்கு வந்து எதிரி இருக்க போயதே நல்லா இருந்திருக்கேன். இல்லாட்டி எங்கேயாவது கடைகளில் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு

0: ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிருக்கு. அந்த ரீதியில் இப்போ போய் தான் முன்னேறிட்டு.
1: நன்றி நன்றி, அருமை அருமை. நிகழ்ச்சி நிறைவான நேர், வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம், வாழ்க வளமுடன். டிட்டேரியில இருந்து சாந்தி பேசுறேன்.
1: நலமா இருக்கீங்களா சாந்திமா?
2: நலமா இருக்கு.
1: உனக்கு
2: மகிழ்ச்சி சொல்லிருக்காங்க, உனக்கு எதிரி உண்டு இருக்குன்னா அது உன்னுடைய ஒழுங்கற்ற எண்ணங்கள் தான் அப்படின்னு. நமக்குள்ள ஒரு நல்ல எண்ணங்கள் இருந்தாதான் நம்ம நேர்வழி எண்ணங்கள் நேர்வழிப்படுத்தும், எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை வீழ்த்தி விடும். நல்ல எண்ணம் தான் நல்ல நண்பர்கள் அப்படின்னு நான்
1: நினைக்கிறேன். அருமை அருமை அருமை. எதிரிகளை தேவையில்ல, நல்ல எண்ணங்களே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய பாடல் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திற்காக.

வாழ்க்கையில் நம்மளை எதிர்க்கிறவங்க இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம தடுக்க நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் நம்மளோட பயணத்தை தீர்மானிக்க வேண்டியது அவங்களோட வார்த்தைகள் அல்ல, நம்மளோட நம்பிக்கையும் நம்மளோட முயற்சியும் நம்மளோட விடாமுயற்சியும் தான். சில நேரங்களில் எதிர்ப்புகள் நம்மளை வலிமையாக்கும். ஆமாம், கண்டிப்பாக வலிமையாக்கும். ஆனால் நம்ம உயர்த்துறதுக்கு எதிரிகள் கட்டாயம் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை. நம்மளோட கனவுகளும் நம்மளை நம்பக்கூடிய மனிதர்களும் நம் மனசில் இருக்கக்கூடிய தைரியமும் போதுமானது முன்னேறது. சரிங்களா? அதனால் நம்மளை வீழ்த்த நினைக்கிறவங்களுக்காக அவங்கள நினச்சிட்டு அவங்கள வெறுக்கிறதுல வாழ்க்கையை வீணாக்காமல் நம்மளை நம்பி இருக்கக்கூடிய நம்ம மேலே நம்பிக்கையை வச்சிருக்கிறவங்களுக்காக நம்மளோட வெற்றியை நோக்கி பயணிப்போம். எதிரிகள் வந்தாலாம் வாழ்க்கை மாறாதுங்க, கனவுகள் இருந்தால் பயணங்கள் இருக்காது. உங்களை தடுத்து நிறுத்தக்கூடியவங்களை நீங்கள் நினைக்காம உங்களை உயர்த்து நினைக்கக்கூட உங்கள் நம்பிக்கையை பெருசாக நினைங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, நம்ம மனசில் ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கு எதிரிகள் அவசியமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நம்மளோட முயற்சியே போதும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? தொடர்ந்து முயற்சிங்க, வாழ்க்கையில் வெற்றியடைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா.

நேரம் 9:56 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் எதிரிகள் அவசியம் அப்படின்னு சொன்னவங்களோட கருத்தையும், எதிரிகள் இல்லாமலே முன்னேற முடியும் அப்படின்னு சொன்னவங்களோட கருத்துக்களையும் கேட்டோம் அப்படி தானே. என்ன பொறுத்தளவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,

அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10:02 மனம் விரும்புத நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை காற்றலைகளில் கேட்டு மகிழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடலை காற்றலைகளில் கேட்டு மகிழுங்க. தொடர்ந்து நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள். தொடர்வது செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்காக 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுகாதார சேவையில் நோயாளியின் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு இன்று அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. உலகின் மிக விரைவாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா கூறியுள்ளார். இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றார். விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,160 ரூபாய் உயர்ந்து 1,11,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 10,453 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு பாசனத்திற்காக

12,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மக்களை அச்சுறுத்தி வந்த புலியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பின் அலைவரிசை அறிவின் ஊடகம் பண்பின் பண்பலை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிக சிறப்பான காலை வணக்கம். நேரம் காலையில 10:03 ஆகிட்டு இருக்குது. 11 வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி. உங்கள் விருப்பம் எது, உங்கள் மனம் கேட்கும் பாடல் எது, உங்கள் நினைவுகளை தூண்டும் அந்த இனிய இசை எது, அதை தேர்ந்தெடுப்பது நீங்கள் தான். ஆமாங்க, உங்கள் விருப்பம், உங்கள் குரல், உங்கள் பாடல், மூன்றும் சங்கமிக்கும் ஒரு அழகான இசை பயணம் நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில மனசுக்கு பிடிச்ச பாடலை வழங்க வந்துட்டேன். நான் உங்க ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். உங்களுக்கு பிடித்த பாடலும் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 04-22-256-1132 மற்றும் 2561-1333 எண்கள்ல மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6 முதல் நேராக யார் வரப்போகிறாங்க, என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வெள்ளாங்குழியிலேருந்து பாபு.
1: சொல்லுங்க சார், முதல் நேராக வந்திருக்கிறீங்க நிகழ்ச்சியில், இன்னைக்கு என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
2: அருணாச்சலம் படத்திலிருந்து அத்தாண்டா ஈதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அதாங்க,
1: கண்டிப்பா கொடுத்துலாம் சார். ஒரு அதிரடி பாடல் கேட்டுக்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி, வணக்கம்.
1: வெள்ளாங்குழில இருந்து பேசின பாபு, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அருணாச்சலம் திரைப்படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்க போறோம். ஸோ எப்போதும் போல மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச மாடலை கேட்டு ரசிக்கிறதோட புது அறிவு கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்தியாவில் மிக அதிக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து நடைபெறும் நதி எது? இந்தியாவில் மிக அதிக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து நடைபெறும் நதி எது? ஆப்ஷன் 1 கங்கை, ஆப்ஷன் 2 கோதாவரி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சே பாடலையும் கிட்டத்தட்ட தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

0: நேர்களை நேரம் காலையில் 10:11 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 நேர்களை நினைச்சிருக்கிறீங்க மனம் விரும்புதி நிகழ்ச்சியில். முதல் பாடல் கேட்டு வந்தாச்சு அருணாச்சலம் திரைப்படத்திலேருந்து. அடுத்ததான் வந்து மனம் விரும்புதி நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்க போகிறாங்க, யார் பேச போகிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு?
1: எனக்கு ரெட் படத்துல இருந்து சூடிதார் ரோஜா காட்டியிருந்தேன்.
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாமா? பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன். இந்தியாவில் மிக அதிக உள்நாட்டு நீர்வழி

0: போக்குவரத்து நடைபெறும் நதி எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் ஒன் கங்கை, ஆப்ஷன் டூ கோதாவரி.
1: கங்கை.
0: கங்கை தான் சரியான பதில்மா. வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி மா நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. கங்கை ஆற்றில் அமைஞ்சிருக்கிற தேசிய நீர்வழிப்பாதை தான் வந்து இந்த NW1 அப்படிதான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்தியாவோட மிக நீளமான மற்றும் மிக முக்கியமான முதன்மையான உள்நாட்டு நீர்வழிப்பாதை அப்படின்னும் சொல்கிறாங்க. இது வந்து எந்த இடங்களை இணைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துறோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தோட பிரக்யாராஜ் அதாவது அலகாபாத் அப்படின்னு சொல்கிறாங்க, அதிலிருந்து மேற்கு வங்காளத்தோட ஹால்டியா வரைக்கும் வந்து இருக்குது. நிலக்கரி உரங்கள், சிமெண்ட் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற பெருமளவிலான சரக்குகளை கையாள்றதுக்கும் பயணிகள் போக்குவரத்திற்காகவும் இது வந்து பெரிதும் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் ரொம்ப அதிகமாக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து நடைபெற நதி கங்கை நதி. 10:12 ஆகிட்டு இருக்கு. நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். ரெட் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. ஹரிகரன்.

லான சரக்குகளை கையாள்றதுக்கும் பயணிகள் போக்குவரத்திற்காகவும் இது வந்து பெரிதும் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் ரொம்ப அதிகமாக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து நடைபெறுற நதி கங்கை நதி. 10:12 ஆகிட்டு இருக்கு. நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில பாடல் கேட்க போறோம். ரெட் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு ஹரிகரன் குரல்ல. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரிந்து உருவான இந்தியாவின் 27வது புதிய மாநிலம் எது? உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரிந்து உருவான இந்தியாவின் 27வது புதிய மாநிலம் இது? ஆப்ஷன் 1 தெலுங்கானா, ஆப்ஷன் 2 உத்தரகாண்ட். கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: காற்றலைகளில் இசை சாமரம் வீசி கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: என்றனும் இசையின் ஒரே முகவரி நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனமிருமதி நிகழ்ச்சி நேரம் காலையில் 10:20 ஆகிட்டுருக்கு. சில பாட்டை நம்ம செலக்ட் பண்ண வேண்டாங்க, அந்த பாட்டு தான் நம்மளையே செலக்ட் பண்ணும். ஒரு பாட்டு வந்து எங்கேயோ வச்சு கேட்குறோம் அப்படின்னு வைங்களேன், கேட்கும் போதே இந்த பாட்டு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சில பாடல்கள்லாம் கேட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே அந்த ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், அந்த பட்டாம்பூச்சி பறக்கிற ஃபீலிங், இல்லை ஒரு ஒரு சின்ன ஒரு புன்னகை வரும். சில பாடல்கள் நம்மளை வந்து நல்லா உற்சாகப்படுத்தும், சில பாட்டு நம்மளை அப்படியே அமைதிப்படுத்தும், சில பாட்டு பழைய நினைவுகளை தூண்டும். அந்த நினைவுகளோடு நம்ம கேட்டுட்ருக்குறோம் மனம் விரும்புதே நிகழ்ச்சி. பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பாட்டு நிறையா இருக்குதுங்க, ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது. மெல்லிசை பாடல்கள், அதிரடி பாடல்கள், தன்னம்பிக்கை தர பாடல்கள், காதல் பாடல்கள், ஒருதலை காதல் பாடல்கள் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் வந்து கேட்க பிடிக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிட்டுக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். உங்களுக்கு மனசு உங்கள் பிடிச்ச பாடலும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 2561-1338 10:21 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பாலச்சந்திரன்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க? கண்டிப்பாக பாடல் கொடுத்துடலாம் சார். பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், உத்தரப்பிரதேசத்திலிருந்து பெருந்து உருவான இந்தியாவின் 27வது புதிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 தெலுங்கானா, ஆப்ஷன் 2 உத்தரகாண்ட். ஆப்ஷன் 2 தான் சரியான பதில் சார். வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிறந்த ஒருவான இந்தியாவோட 27வது புதிய மாநிலம் உத்தரகாண்ட் தான். இந்த மாநிலம் 2000 நவம்பர் 9 அன்னைக்கு முறைப்படி உருவாக்கப்பட்டுச்சு. தொடக்கத்தில் இது உத்தராஞ்சல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 2007 உத்தரகாண்ட் அப்படின்னு பெயர் மாற்றமும் செய்யப்பட்டுச்சு. நெல்லிப்பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த பாட்டு கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உலகளாவிய இணைய வலை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலகளாவிய இணைய வலை தினம், அதாவது வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, WWW. இப்போ எந்த இணையதளம்னாலும் அதுக்கு வந்து முன்னாடி நம்ம சேர்க்கக்கூடிய இந்த WWW, இதுக்கான தினம் வந்து எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னு

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 100

0: என்றும் இசையின் ஒரே முகவரி நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்பதை நிகழ்ச்சி, மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம கூட அடுத்ததாக யார் பேச போகிறாங்க, என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க. நலம் விசாரத்திற்கு நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க? பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், உலகளாவிய இணைய வலை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 செப்டம்பர் 1, ஆப்ஷன் 2 ஆகஸ்ட் 1.
1: செப்டம்பர் 1
0: ஆகஸ்ட் 1 தான் வந்து சரியான பதில். முயற்சி செய்ததற்கு நன்றி சார், நன்றி. உலகளாவிய இணைய வலை தினம் வந்து, அதாவது வேர்ல்ட் வைட் வெப் டே எப்போ அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆகஸ்ட் 1 தான் வந்து உலக அளவில் கொண்டாடப்படுது. உலகளாவிய வலை அல்லது வேர்ல்ட் வைட் வெப் உருவாக்கப்பட்டு அது ஏற்படுத்தின அந்த மாபெரும் தொழில்நுட்ப புரட்சியை போற்ற வகையில் தான் இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுது. பிரிட்டிஷ் கணினி விஞ்ஞானியான சர் டிம் பெர்னர் லீ அப்படின்றவரால் 1989 சுவிட்சர்லாந்தில் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிஞ்சப்போ இந்த உலகளாவிய வலை முன்மொழியப்பட்டுச்சு, அதாவது வேர்ல்டு வைட் வெப். 1991 ஆகஸ்ட் 1 அன்னைக்கு இதுக்கான திட்ட வரைவை உலகத்துக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி குழுவின் மூலமாக வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா 1991 ஆகஸ்ட் 6 அன்னைக்கு உலகத்தில் முதல் இணையதளம் பொதுமக்களோட பயன்பாட்டுக்காக நேரலையாக திறக்கப்பட்டுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த வேர்ல்டு வைட் வெப் உருவான ஒரு வரலாறு. இதுக்கான தினம் அப்படின்னா ஆகஸ்ட் 1. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். குங்குமச்சிமிழ் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். தேசிய ஈட்டி எறிதல் தினமாக என்று அனுசரிக்கப்படுகிறது. தேசிய ஈட்டி எறிதல் தினம் என்று ஆகஸ்ட் 7 ஜனவரி 7. தேசிய ஈட்டி எறிதல் தினம் எப்போ அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன் 1 ஆகஸ்ட் 7, ஆப்ஷன் 2 ஜனவரி 7. 10:30 நிமிடத்தில் பாடல் கேளுங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

0: நேர்களை நேரம் காலையில் 10:36 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நிலைப்பான் வலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை மட்டுமே கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் நம்ம கூட அடுத்து யார் பேச போகிறாங்க, என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: அன்பான அன்பு துறைக்கு இனி காலை வணக்கம். மதுரை ஜவகரப்படத்துலேருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆன்சனிங்ப்பா.
0: சொல்லுங்கள் சார், நல்லமாக இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்ப்பா. நீண்ட இடைவெளிக்கு பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் கூட, அதற்காக நன்றியும் கூட இந்த தருணங்களில்.
0: அப்புறம் எங்களுக்கும் மகிழ்ச்சி உங்கள் கூட பேசினதில். சொல்லுங்கள், இன்றைக்கி என்ன பாட்டு கேட்க போகிறீங்க?
1: ஹரிஷ் ஜெயராஜினி செயல குரல் கொடுத்துருப்பாங்க, உன்னிகிருஷ்ணன் ஐயாவும் பாம்பி ஜெயசிரியம்மாவும். அதுலப்பா வேட்டையாடு திரைப்பட சோதரி, அதில் பார்த்தனாளி.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம் சார், பாடல் கொடுத்துடலாம். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், தேசிய ஈட்டி எறிதல் தினமாக இன்று அனுசரிக்கப்படுகிறது, அதாவது தேசிய ஈட்டி எறிதல் தினம் என்னைக்கு அப்படின்னு
1: கேட்டிருந்தேன்.
0: ஆமாம், August 7 ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 January 7.
1: ஆனால் ஆக்சுவலி January 7 தான் ஆக்சுவலி நான் பாடுத்த மாதிரி இருக்கு மோஸ்ட்லி.
0: அப்படியா, இல்லையே
1: இல்லைங்களா?
0: ஆமாம், August 7 தான் வந்து சரியான பதில்.
1: இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல, ஜெனரல் நாலேஜ் நாங்களும் தெரியாது, தெரிஞ்சுக்கலாம்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: நீங்க இதெல்லாம் க்வெஸ்சன்ல நிறைய ஜெனரல் நாலேஜ் எல்லாம் நாங்கள அறிவை வளர்த்துக்கிறோம்.
0: உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி, நேயர்களுக்காக தான். நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. தேசிய ஈட்டி எறிதல் தினம் இன்னைக்கு அப்படின்னா August 7 தேதி தேசிய ஈட்டி எறிதல் தினம்.

நடைபெறும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் வந்து அனுசரிக்கப்படுது. டோக்கியோ 2020 ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா வந்து ஈட்டி எறிதலில் தங்கம் வென்றாங்க. ஸோ அவர் ஆகஸ்ட் 7, 2021 அன்னைக்கு இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்தினார். இது தடகள போட்டிகளில் இந்தியாவோட முதல் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம். அதை நினைவுபடுத்துகிற வகையில் தான் வந்து தேசிய ஈட்டி எறிதல் தினம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி கொண்டாடப்படுது. இந்திய தடகள கூட்டமைப்பு இந்த நாளை தேசிய ஈட்டி எறிதல் தினமாக அறிவித்தாங்க. நீரஜ் சோப்ராவோட சாதனையை போற்ற வகையில் நாட்டோட இளைய தலைமுறையினரை விளையாட்டில் ஊக்கப்படுத்துகிற வகையிலையும் இந்த நாள் அதிகாரப்பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் இருந்து ஹரஷ் ஜெயராஜ் இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த பாட்டை கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உமியம் அப்படிங்கிற ஒரு ஏரி எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். இந்த மாநிலம் ஆப்ஷன் 1 மணிப்பூர், ஆப்ஷன் 2 மேகாலயா. மறுபடியும் சொல்கிறேன் கேள்வி, உமியம் அப்படின்ற ஏரி எங்கே அமைஞ்சிருக்குது? ஆப்ஷன் 1 மணிப்பூர், ஆப்ஷன் 2 மேகாலயா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிட்டே பாடலையும் கிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோடு.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: கண்கள் அறியா காட்சி, நாசி நுகரா நறுமணம், இதழ் அறியா சுவை, செவிக்கு மட்டும் வரும் அது இசையே. இசைக்கு அவ்வளோ இனிமை இருக்குதுங்க. பாடல் கேட்குறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நமக்கு பிடிச்ச பாடலை கேட்குறது ஒரு அலாதியான பிரியம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடலை மட்டுமே கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க நம்ம மனம் விரும்புதி நிகழ்ச்சியில். பாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பாடல்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். சில பாட்டு வந்து நம்மளை அப்படியே ஆட வைக்கும், சில பாட்டு வந்து சந்தோஷமான நேரத்தில் அப்படியே குஷியாக குத்தாட்டம் போட வைக்கிற பாடும் இருக்கும். மனசு உடைஞ்சு போன தருணங்களில் தாயோட மடியில் படுத்து தலையை வருடி கொடுக்குற மாதிரியான பாடல்கள் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. சில பேருக்கு பிடிச்ச பாடலாக இருக்கலாம், இல்லை பாடகர் பாடகிகளாக இருக்கலாம், இசையமைப்பாளர் பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போகிறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: வெக்காலிப்பட்டியில இருந்து ரேணுகாதேவி மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: நான் சிவசுமனிதன்ல இருந்து வெண்மேகம் மண்ணில் வந்து பண்ணிட்டுவோம்.
0: ஓகேம்மா, பாடல் கொடுத்துலாம். அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, உமியம் ஏரி எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் ஒன் மணிப்பூர், ஆப்ஷன் டூ மேகாலயா.
1: மேகாலயா மேடம்.
0: மேகாலயா தான் சரியான பதில்மா. வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. உமியம் அப்படின்ற ஏரி வந்து நம்ம இந்தியாவோட வடகிழக்கு மாநிலமான மேகாலயாவில் அமைஞ்சிருக்குது. இது மேகாலயாவோட தலைநகரான ஷில்லாங் சொல்லுவாங்க இல்லையா, ஷில்லாங் இருக்க வடக்க சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் கவுஹாத்தி ஷில்லாங் தேசிய நெடுஞ்சாலையில் பக்கத்தில் தான் வந்து இது அமைஞ்சிருக்குது. இந்த உமியம் அப்படிங்கிற ஒரு ஏரி, இது மேகாலயாவோட ரீபோய் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் கிழக்கு காசி மலைத்தொடரில் பின்ன

ஒரு பசுமையான இயற்கை சூழல்ல வந்து அமைஞ்சிருக்குது. அங்க இருக்கிற மக்களால, அதாவது அங்க இருக்கிற உள்ளூர் மக்களால இது பரபாணி ஏரி அப்படிங்கிற அந்த பெயரால் வந்து அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பெரிய நீர்நிலை, அதுக்கு பேர், அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பெரிய நீர்நிலை அப்படின்னு அர்த்தமாக, கிட்டத்தட்ட 1960களோட முற்பகுதியில் உமியம் ஆற்றின் குறுக்க வந்து நீர்மின் திட்டத்திற்காக அணை கட்டப்பட்டப்போ உருவான ஒரு அழகிய செயற்கை ஏரி, நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, செயற்கை ஏரி தான். இன்றைக்கி இது படகு சவாரி, நீர் விளையாட்டுகளுக்கு புகழ்பெற்ற ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக விளங்கிட்டிருக்குது இந்த உமியம் ஏரி. இது நம்ம இந்தியாவில் மேகாலயாவில் அமைஞ்சிருக்குது. 10:48 பாடல் வந்துட்டே இருக்கு. நான் சிவப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். ஸோ இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உலக ஹோமியோபதி தினம் யாருடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறது? உலக ஹோமியோபதி தினம் யாருடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறது?

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: நிலைப்பன்மலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விருமதி நிகழ்ச்சி. நேரம் காலையில 10:54 நிமிடமும் ஆயாச்சு. நம்ம மனம் விருமதி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைவான நேயர் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு உன்னிறத்தில் இணைப்பு படத்துல இருந்து ஏதோ ஒரு பாட்டு.
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாமா? பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன்.

0: உலக ஹோமியோபதி தினம் யாருடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் ஒன் எட்வர்ட் ஜென்னர், ஆப்ஷன் டூ சாமுவேல் ஹானிமன்.
1: சாமுவேல் ஹானிமன்
0: அவர் கரெக்ட்மா? சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. உலக ஹோமியோபதி தினம் ஹோமியோபதி மருத்துவ முறையை கண்டறிஞ்ச ஜெர்மனி மருத்துவரான டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறுற வகையில் தான் வந்து கொண்டாடப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு உலகம் முழுவதுமே கொண்டாடப்படுது இந்த உலக ஹோமியோபதி தினம். நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். எந்த திரைப்படத்திலேருந்து அப்படின்னா, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலேருந்து. சுஜாதாம்மா வாய்ஸில் பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேயர்களுக்கும் கலந்துக்க முயற்சி செஞ்ச நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுற எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் அன்பிற்கினிய வசந்தி பாலமுருகன். நேர்களை பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க நிலை பண்பலை 102.6.

0: நேர்களை தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று கேரளம் மற்றும் கர்நாடகாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. உலகின் மிக விரைவாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாட்ரா கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1160 ரூபாய் உயர்ந்து 113,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 10,453 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு பாசனத்திற்காக 12,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் நாளை அந்தந்த வட்ட வழங்கல் அலுவலகம் தலைமையில் நடைபெறும் என ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மக்களை அச்சுறுத்தி வந்த புலியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன தணிக்கையின்போது 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ராஜ்காட்டில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடங்குவது மழை காரணமாக தாமதமாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்புள்ளங்கள், அன்புள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான முற்பகல் வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திராடு நிகழ்ச்சி. இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. இன்றைக்கி மனித நாடு நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான ஒரு கோட்டையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன கோட்டை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அமிர்தசரஸோட அழகில் கோபிந்த்கர் கோட்டையை பற்றி தான் இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோபிந்த்கர் கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமிர்தசரஸில் தான் இருக்குது. இந்த கோட்டையை பார்க்கும்போது நாம் வெறும் சுவர்களையும் கதவுகளையும் மட்டும் பார்க்கறது கிடையாது, அந்த சுவருக்குள்ளே வாழ்ந்த மனிதர்களோட வரலாற்றையும் அவங்க கண்ட கனவுகளையும் கடந்து வந்த காலத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். ஏன் அப்படின்னா, அப்படிப்பட்ட வரலாற்றோட உயிரோட்டமான நினைவு சின்னமாக தான் பஞ்சாபோட அமிர்தசரஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த கோபிந்த்கர் கோட்டை இருக்குது. ஆமாங்க, பஞ்சாப் மாநிலத்தில் புகழ்பெற்ற நகரமான அமிர்தசரஸோட மையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோட்டை பல நூறாண்டுகளாக இந்த மண்ணில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வரலாற்றை சுமந்து நிற்கக்கூடியதாக இருக்குது. இந்த கோட்டையை அப்போ யார் கட்டினா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 18ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கோட்டை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அப்போது இது வந்து பங்கியாந்தா கில்லா அப்படிங்கிற பேரில் தான் இதை வந்து அழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறகு வந்தக்கூடிய பஞ்சாபோட புகழ்பெற்ற மன்னரான மகாராஜா ரஞ்சித் சிங் வந்து ஆட்சிக்கு வர்றார். ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு

கோட்டையை இன்னும் பலப்படுத்துகிறாங்க. பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட இந்த கோட்டை காலப்போக்கில் பஞ்சாபோட முக்கியமான வரலாற்று சின்னமாக மாறியிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, சொல்ல துடிக்குது மனசு திரைப்படுத்துகிறதுன்னு தான் கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 11:11 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மனித நாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் கோபிந்த்கர் கோட்டையை பற்றி தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இந்த மகாராஜா ரஞ்சித் சிங்குக்கும் அந்த கோபிந்த்கர் கோட்டைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பஞ்சாப்போட வரலாற்றில் தனக்குன்னு ஒரு தனி சிறப்பான இடத்தை பெற்றவர் தான் நம்மளோட ராஜா மகாராஜா வந்து ரஞ்சித் சிங். சரியா, அவரோட ஆட்சி காலத்தில் இந்த கோபிந்த்கர் கோட்டை முக்கியமான ஒரு பாதுகாப்பு மையமாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த கோட்டையோட பெயர் சீக்கிய மதத்தோட 10வது குருவான குரு கோபிந்த் சிங் அவங்களோட பெயரோட தொடர்பு படுத்தப்பட்டுச்சு இந்த கோட்டை. சரிங்களா, சீக்கிய வரலாற்றிலையும் பஞ்சாப்போட அரச மரபுலையும் முக்கியத்துவம் பெற்றதாக விளங்க ஆரம்பிச்சுது. இன்னும் அடுத்ததாக அந்த கோட்டையோட கட்டிடக்கலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கோபிந்தர் கோட்டையோட கம்பீரமான கட்டிடக்கலை பார்க்கக்கூடியவங்களை அப்படியே வியக்க வைக்கக்கூடியதாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய செங்கற்களாக இருக்கட்டும், அந்த சுண்ணாம்பு பூச்சை கொண்டு அமைக்கப்பட்ட அந்த சுவர்களாக இருக்கட்டும், பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட அந்த அகழிகள், பழமையான அந்த வாயில்கள், கோட்டையோட கொத்தளங்கள், இது எல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சுவரும் பழங்கால கட்டுமான திறமையை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு இன்னைக்கு அந்த அமைப்பை பார்க்கும்போது அந்த காலத்து மனுஷங்களோட அறிவு உழைப்பு அது எல்லாத்தையும் நம்மளால உணரவே முடியாது. அந்த அளவுக்கு அழகா இருக்குதான் அந்த கோட்டைகள். இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. நிகழ்ச்சியில ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் 6-60 வரை திரைப்படத்தில் இருந்து

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: 11:17 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் கோபிந்த்கர் கோட்டையை பற்றி தான் தகவல் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இங்கே வந்து அகழிகள் இருக்குன்னு பார்த்துட்டோம், அங்கே கோட்டை கொத்தளங்கள் இருக்குது, சுவர்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோட்டையோட முக்கியமான வரலாற்று பகுதிகளில் ஒன்று தான் இந்த தோஷா கானா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொக்கிஷ அறை. மகாராஜா ரஞ்சித் சிங் காலத்தில் அரச பொக்கிசங்களோட தொடர்புடையதாக கூறப்படுறது தான் இந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோட்டையோட அரச மரபையும் செல்வ சிறப்பையும் நினைவூட்டக்கூடியதாக இருக்குது. இங்கே வரலாற்று பொருட்கள் மற்றும் இந்த கோஹினூர் வைரத்தோட மாதிரி போன்ற காட்சிகளும் இடம்பெற்றிருக்கான். இது வந்து பஞ்சாபோட பழமையான அரச மரபையும் வரலாற்று பெருமையும் நாம் அறிஞ்சிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

11:22 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில கோவிந்த்கர் கோட்டையை பத்தி தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த கோவிந்த்கர் கோட்டையை நம்ம போய் பார்க்கலாமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 1849 இரண்டாம் ஆங்கிலேய சீக்கிய போருக்கு பின்னாடி கோட்டை வந்து யார் கையில் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டுக்கு போகுது. அதுக்கு பின்னாடி நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் பெற்ற காலத்தில் இந்திய இராணுவத்தோட பயன்பாட்டில் இது இருக்குது. நீண்ட காலம் பொதுமக்கள் அணுக முடியாத இராணுவ பகுதியாக தான் இந்த கோட்டை இருக்குது. அதுக்கு அப்புறகு பாரம்பரிய தலமாக மாற்றப்படுது. அதுக்கு அப்புறகு 2017 பிப்ரவரி 10 அப்புறம் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு. இதனால பல ஆண்டுகளாக மறைந்திருந்த வரலாற்றை மக்கள் நேரில் போய் பார்க்கறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கோபிந்த்கர் கோட்டையை போய் பார்க்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, அமிர்தசரஸ் போனீங்கன்னா போய் ஒரு டைம் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: 11:29 இணைந்திருக்கிறோம் மனிதநாடு நிகழ்ச்சியில். மனிதநாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி கோபிந்த்கர் கோட்டை பற்றி தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்கோம். இங்கே போனால் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இன்றைக்கி கோபிந்த்கர் கோட்டை ஒரு வரலாற்று சின்னமாக மட்டும் இல்லைங்க, அங்கே அருங்காட்சியகங்கள், கலாச்சார நிகழ்வுகள் நிறைந்த ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே சீக்கிய கலை அருங்காட்சியகம், பகடி அருங்காட்சியகம், போர் வரலாற்று அருங்காட்சியகம், தோசா கானா, இது எல்லாத்தையுமே அங்கே போனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வரலாற்றை விளக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் இங்கே நடைபெறுது. வரலாறையும் கலாச்சாரத்தையும் ஒரே இடத்துல அனுபவிக்க விரும்புகிறவங்களுக்கு இந்த கோட்டை எக்கச்சக்கமான அனுபவங்களை வழங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து SBB குரலில் பாடல் இதோ.

நேரம் 11:35 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திராடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் கோபிந்த்கர் கோட்டை பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கோபிந்த்கர் கோட்டைக்கு வந்து பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் அப்படிங்கிற நகரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. ஒருவேளை அமிர்தசரஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கோட்டையை போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வரலாம். இந்த கோட்டையை தங்களோட சுற்றுலா பட்டியலில் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா, வரலாறு, கட்டிடக்கலை, சீக்கிய கலாச்சாரம் மற்றும் பழங்கால நினைவு சின்னங்களில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறப்பான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோட்டையை பார்வையிடுறதுக்கு முன்னாடி அதிகார பூர்வமாக இணையதளத்தில் திறந்திருக்கக்கூடிய நேரம் என்ன, நிகழ்ச்சியோட விவரங்களை சரிபார்க்கறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்னும் கடைசியாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கோவிந்தர் கோட்டை அப்படிங்கிறது வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட கோட்டை கிடையாதுங்க. இது பஞ்சாபோட வரலாற்றை சுமந்து நிற்கக்கூடிய ஒரு உயிர் உள்ள நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லலாம். மன்னர்களோட ஆட்சி, வீரர்களோட வரலாறு, பழமையான கட்டிடக்கலை, கலாச்சாரத்தோட அழகு, இப்படி பல நூறாண்டுகால கதையை தனக்குள்ளே வச்சிருக்கிறது தான் இந்த கோவிந்தர் கோட்டை. காலம் மாறலாங்க, ஆனால் வரலாறு அப்படிங்கிறது அழியாது. சுவர்கள் மௌனமாக இருந்தாலும் அது சொல்லக்கூடிய கதைகள் என்றைக்குமே மறையாது தானே. இப்போ நேரத்தில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 11:41 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திராட நிகழ்ச்சி. மணித்திராட நிகழ்ச்சியில் அடுத்ததாக உள்ளூர் தகவல்களை நமக்கு அள்ளி தர்றதுக்காக என் கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
3: நான் உங்கள் அர்ஜய் வசந்தி பாலமுருகன்.
2: வசந்தி பாலமுருகன், என்ன தகவல்களோடு வந்திருக்கீங்க?
3: முதல் தகவல் என்ன அப்படின்னா, நேயர்களுக்காக ரேஷன் கடைகளில் நாளைக்கு கைரேகைக்கான முகாம் வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே 2013 கீழே குடும்ப அட்டைதாரர்கள் இதுவரைக்கும் கைரேகை கருவெளி ரேகை பதிவு செய்திடாத விடுபட்ட ஆட்கள் வந்து நாளைக்கு இந்த முகாம் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்காண்டி வந்து இதில் வந்து நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். நாளைக்கு வந்து உங்களோட கைரேகைகளை நியாய விலை கடைகளில் பதிவு செய்யணும். வெளியூரில், வெளி மாவட்டத்தில் தங்கி பணிபுரிஞ்சு வர நபர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே வந்து உங்கள் ஊரில் இருக்கிற நியாய விலை கடைகளுக்கு குடும்ப அட்டை அதை என்னோட நேரில் சென்று உங்களோட கைரேகைகளை பதிவு செஞ்சுக்கணும். இதுக்கான சிறப்பு முகாம் 19 அதாவது நாளைக்கு காலையில் 10 மாலை 5 வரைக்கும் எல்லா நியாய விலை கடைகள்லையும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: அடுத்ததாக நான் என்ன தகவல் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நெல்லையில் நாளைக்கு வந்து தனி ஆர் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கு. எத்தனை மணிலேருந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9 2 வரைக்கும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கு. இது பற்றி தகவல் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அதில் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. www.tnprivatejobs.tn.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம்.

அப்படின்னு சொல்கிறேன். www.tnprivatejobs.tn.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இணையதளத்தில் போய் செக் பண்ணிவிட்டு வேலை இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து வேலையை பெற்றுட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, சின்னவர் திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: பதினோரு மணி 49 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் தான் இணைஞ்சிருக்கிறோம். அடுத்த தகவல் என்ன?
3: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, Group 1 தேர்வுக்கான அனுமதி சீட்டு வந்து பதிவிறக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. TNPSC தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, Group 1 பணிக்கான முதல்நிலை தேர்வு September 27 காலையில் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தேர்வு கூட நுழைவு சீட்டு, அதாவது உங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து www.tnpsc.gov.in அப்படின்ற இணையதளத்தில் பதிவேற்றம் வந்து செய்யப்பட்டிருக்குது. நீங்கள் உங்களோட ஒரு முறை பதிவு வாயில், அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விண்ணப்ப எண் மற்றும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை குறிப்பிட்டு உங்களோட ஹால் டிக்கெட்டை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Group 1 தேர்வு மூலமாக துணை ஆட்சியர், ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர், வணிக வரி உதவி ஆணையர், கூட்டுறவு சங்கங்களோட துணை பதிவாளர், மாவட்ட பதிவாளர், தொழிலாளர் நல உதவி அப்படின்னு இந்த மாதிரி நிறைய வேலைவாய்ப்பு அலுவலர் பதவிகளில் 46 காலியிடங்களுக்காக இந்த தேர்வு மூலமாக வந்து நிரப்பப்பட இருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ Group 1 September 27 நடக்கப்போகுது. இதுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்கள் இணையதளத்தில் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம்.
2: அடுத்ததாக என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வீட்டு வசதி வாரிய குடியிருப்புக்கு விண்ணப்பிக்க அவகாசம் நீடிச்சிருக்காங்க. என்றைக்கு வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, September 26 வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக காலக்கெடு நிர்ணயிச்சிருக்காங்க வீட்டு வசதி வாரிய குடியிருப்புக்கு. ஓகேவா? இது பற்றி தகவல் ஏதாவது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, www.tnhp.tn.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இணையதள முகவரியை நீங்கள் பார்வையிடலாம். மறுபடியும் சொல்கிறேன், www.tnhp.tn.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இணையதள பக்கத்தை பார்வையிடுங்க. அடுத்ததாக இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, சின்னவர் திரைப்படத்திலிருந்து.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: பதினோரு மணி 56 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சியில் அடுத்ததா என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா,
1: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, ஜேஇஇ மற்றும் நெட் தேர்வு வந்து தேதி என்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜேஇஇ முதன்மை மற்றும் யூசிஜி நெட் மற்றும் கியூட் பிஜி உள்ளிட்ட இந்த மாதிரியான தேர்வுகள் நடைபெறும் தேதியை தேசிய தேர்வு முகமை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி டிசம்பர்லேருந்து இந்த வருஷம் டிசம்பர்லேருந்து தொடங்கி அடுத்த ஆண்டு மார்ச் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 14 தேர்வுகள் நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காக தற்காலிக தேர்வு அட்டவணை அப்படின்னும், நிர்வாக அல்லது எதிர்பாராத சூழ்நிலைக்கேற்ப மாற்றங்களும் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறதாவும் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக அவங்க சொன்ன செய்தியில், நுழைவுத் தேர்வு அதாவது ஜேஇஇ முதன்மை நுழைவுத் தேர்வு 2027 ஜனவரி 22லிருந்து 24 வரைக்கும் நடைபெறும் அப்படின்னும், ஜனவரி 28லிருந்து 30 வரைக்கும் நடைபெற இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மாற்றத்துக்குள்ளானது அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்குது. இதை பற்றினா இன்னும் தகவலை இதுக்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
0: அன்பு உள்ளங்களுக்கு ஒரு கனிவான ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பைக்கில் போகும்போது தயவு செஞ்சு ரொம்ப மெதுவாக போங்க, ஸ்பீடாக போகாதீங்க. ஒரு கனிவான வேண்டுகோள், பைக்கில் போகும்போது மெதுவாக போங்க, காரில் போகும்போதும் மிதமான வேகத்தில் செல்லுங்க. கண்டிப்பாக மறக்காமல் சீட் பெல்ட்டை வந்து நினைச்சிக்கோங்க, போட்டுட்டு போங்க.

0: அதோட இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க வண்டி ஓட்டும்போது தயவு செஞ்சு ப்ரெஷர் கொடுக்காதீங்க வண்டி ஓட்டுறவங்களுக்கு. எப்போவுமே காமாருங்க, என்ன பிரச்சனைனாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். பேருந்தில் பயணம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க அப்படின்னு நம்ம ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 சார்பாக சிரம் தாழ்த்தி கேட்டுக்கிறோம். அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் எதிர்பாராமல் சந்தித்த நபர் யார் அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கி ஸ்நேகிதிகள் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பேச இருக்கிறீங்க. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அழைக்க வேண்டிய எண் 04-22-25611-32 மற்றும் ஒரு எண் 04-22-25611-33 என்ற எண்களையும் ஸ்நேகிதிகள் அழைக்கலாம். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா.
1: நான் உங்கள் அர்ஜி வசந்தி பாலமுருகன்.
0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று கேரளம் மற்றும் கர்நாடகாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட கூட்டு நாடாளுமன்ற குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. ஜார்க்கண்ட் மாநில கூட்டுறவு வங்கி முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநிலங்களின் 7 இடங்களில் சோதனை மேற்கொண்டுள்ளனர். யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. உலகின் மிக விரைவாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாட்ரா கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1160 ரூபாய் உயர்ந்து 113,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 10,453 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு பாசனத்திற்காக 12,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் நாளை நடைபெறும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மக்களை அச்சுறுத்தி வந்த புலியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன தணிக்கையின்போது 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீகிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வரி ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 எல்லா நேர்களுக்கும் இனிமையான நண்பகல் வணக்கம். நேரம் சரியா 12:03 ஆகிட்டு இருக்கு. நேர்களே, இனி கேட்கலாம் இன்று இனி இடம்பெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 12:10 ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் எதிர்பாராமல் சந்தித்த நபர் இந்த தலைப்பிலதான் தோழிகள் பேச இருக்கீங்க. பிற்பகல் 1 மணிக்கு நலம்தான நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவர் ரோஹிணி ராஜா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:05 நலம்தான நிகழ்ச்சியில் மூலிகையின் அரிசி துளசி பற்றிய தகவல்கள் வளம் வரும். 2 மணிக்கு குக்கு நேர்விருப்பு பாடல்கள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில இன்று 1992 வெளிவந்த திரைப்படம் மற்றும் பாடல்களையும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்கள். 8:00 ஜப்பானில் நடைபெறவுள்ள 2026 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு பாரதத்தை உற்சாகப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சி வளம் வரும். 8:30 ஊரும் உறவும். ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் இன்று நையாண்டி மேளம் வழங்குவோர் பனங்குடி KS ராமலிங்கம் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:00 இடைவிடாத இசைமழை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் பெரிய புராணம் காட்டும் தொண்டுள்ளம் இந்த தலைப்பில் தான் நிகழ்ச்சி வளம் வர இருக்கு. 10:00 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று வீரவநல்லூர் கி லட்சுமணன் அவர்களின் தொகுப்பு பாடல்கள் உலா வர கேட்டு ரசிக்கலாம். நேர்களை, இன்று நமது ஆகாஷ்வாணி அலைப்பண்பலை 102.6 என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம் வருது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டு ரசிச்சுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின்

0: எல்லா பிள்ளை குழந்தைகள் முதல் பெரியவரை ரசிக்கும் இசையினிய நண்பன் முகமரியா நேர்களையும் கணக்கில்லா அனுபவங்களையும் பெற்ற தந்தை இசையின் அரசன் நம்ம நிலையின் இசைக்கடல் இசையின் இன்பச்சாரல் நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 நிலையர்களுக்கு அன்பான அழகான அட்டகாசமான இன்பமான இனிமையான மகிழ்ச்சியான உற்சாகமான நண்பர்கள் வணக்கம்.
1: சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க.
2: வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது?
3: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்.
0: இன்னைக்கு என்ன கருத்தோட வந்திருக்கேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை பாதையில் நம்ம போகும் திசை நமக்கு தெரிஞ்சாலும் அடுத்த நிமிடம் நம்ம சந்திக்க போகும் மனிதர்கள் யாருன்னு நமக்கு தெரியாதுங்க. ஒரு பேருந்து பயணத்தில், ஒரு தேநீர் கடையின் நாற்காலியில், ஒரு மழைக்கால குடையின் நிழலில் எதிர்பாராமல் சந்தித்த ஒரு நபர் என்றோ ஒரு நாளில் நம் நினைவில் நிரந்தர பக்கமாக மாறிடுறாங்க. சிலர் சில நிமிடங்கள் மட்டுமே பேசுவாங்க, ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை பல வருடங்கள் நம்மோடு பயணிக்கும். சிலர் நமக்கு வழி தெரியாத நேரத்தில் சிறிய வழிகாட்டியாக வருவாங்க. சிலர் உடைந்து போன நேரத்தில் ஒரு புன்னகையால் நம்மளை தேற்றுவாங்க. சில சந்திப்புகள் நட்பாக மாறும், சில சந்திப்புகள் வாழ்க்கையாக மாறும், சில சந்திப்புகள் உறவாகி போகும். ஆனால் இன்னும் சிலரோ எந்த ஒரு பெயரும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை மாற்றிவிட்டு அமைதியாக கடந்து போயிடுவாங்க. நேற்று வரை நமக்கு தெரியாத ஒருவர் இன்று நம் கதையின் முக்கிய கதாபாத்திரமாகவும் மாறிடுவாங்க. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் வெறும் சந்திப்பு மட்டும் இல்லை, நாம் சந்திக்கக்கூடிய சில மனிதர்கள் நமக்கு ஒரு பாடமாக வருவாங்க. சிலர் பாதையாக வருவாங்க, சிலர் மாற்றமாக வருவாங்க, சிலர் வாழ்க்கையின் அழகான நினைவுகளாக மாறிடுவாங்க. எதிர்பாராத

0: சந்திப்புகள் எதிர்பாராத கதைகளாக தொடருங்க. திட்டமிடாத சந்திப்புகள் தான் பல நேரங்களில் வாழ்க்கையின் அழகான அத்தியாயங்களாகும். அதனால் உங்கள் வாழ்க்கை பாதையில் எதிர்பாராமல் சந்திக்கும் ஒருவரை பார்த்தா உங்களுடைய புன்னகையை பரிசாக கொடுங்க. யாருக்கு தெரியும் இல்லையா, ஒரு புன்னகை தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த அழகான கதைக்கான முதல் வரியாக மாற்றமாகவும் கூட இருக்கலாம் சொல்லிட்டு.
1: இன்னைக்கு காற்றலைகளில் உணர்வுகளை பிரதிபலிக்கும் எல்லையும் திருக்கும் ஹிட் பாடல்களையும் சேர்த்து வழங்க வந்துட்டேன்.
0: நான் மட்டும் வரல, கூடவே
2: நான் உங்க சுட்டி பஞ்சோனா.
0: சுட்டி பஞ்சோனா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கீங்க?
2: லைட்டா தூங்கிட்டேன்.
0: லைட்டா தூங்கிட்டீங்களோ?
2: லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது.
0: சரி, ஓகே. நேரம் சரியா 12:13 ஆகிட்டு இருக்க. நம்ம நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க, பெண்களின் திறமைகளை உணர்வுகளை அங்கீகரிக்கும் ஒரு மேடை இந்த ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு ஏதாவது தெரியுமா?
2: ஆமா, தெரியும். வந்ததுல இருந்து நீங்க அதான் கேட்டிருக்க. நீங்க வாழ்க்கையில எதிர்பாராம சந்திச்ச நபர் யாராவது இருக்காங்களா?
0: கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா.

0: டைட்டா தூங்கிட்டீங்களோ?
1: லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது.
0: சரி ஓகே, நேரம் சரியா 12:13 ஆகிட்டு இருக்க. நம்ம நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க, பெண்களின் திறமைகளை உணர்வுகளை அங்கீகரிக்கும் ஒரு மேடை இது ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு ஏதாவது தெரியுமா?
1: ஆமா தெரியும், வந்ததுல இருந்து நீங்க அதான் கேட்டிருக்கீங்க. நீங்க வாழ்க்கையில எதிர்பாராம சந்திச்ச நபர் யாராவது இருக்காங்களா? யாராவது இருக்காங்களா
0: கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா? அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே பிளான் பண்ணி நடக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பிளான் பண்ணி நடக்கணும் அப்படின்ட்டு, அதாவது காலையில எத்தனை மணிக்கு நம்ம எந்திரிக்கணும், எங்க போகணும், என்ன சாப்பிடணும், யாரை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட், பெரிய ஒரு பிளானே வச்சிருப்போம். ஆனா வந்து எங்கேயாவது நம்ம பயணம் செய்யும் போது, அது ட்ரெயினா இருக்கலாம், பேருந்தா இருக்கலாம், மருத்துவமனையா இருக்கலாம், கோயிலா இருக்கலாம், அலுவலகம், கல்லூரி, பள்ளி, இப்படி எந்த ஒரு விஷயமாவும் இருக்கலாம், அங்க இல்லைன்னா ஒரு சாதாரண கடைக்கு போகும்போது கூட நமக்கு தெரியாத ஒருத்தரை வந்து பார்த்துருப்போம். அந்த நபர் நம்ம வாழ்க்கையில ஒரு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், இல்ல வந்து அவங்க சொன்ன ஒரு அறிவுரை நம்மளுக்கு அந்த நேரத்தில் வந்து அடடா அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கலாம், இல்ல இக்கட்டான விஷயத்துல நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சில விஷயம் அதாவது கொஞ்சம் நேரம் பேசியிருப்பாங்க, பேசினவங்க அங்கே நம்ம மனசுல வந்து ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருப்பாங்க. அப்படி நம்ம நேர்கள் அதாவது தோழிகள் அவங்க சந்தித்த நபர் யார் அப்படிங்கிறது தான் நம்ம கூட சொல்ல போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சந்திப்பு எங்க நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அந்த நபர் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் உங்க மனசுல இருக்கா, அதெல்லாம் அது மட்டும் இல்லாம அவங்க வித்து சென்ற ஒரு தாக்கம், இல்ல அவங்க உங்க கூடவே வந்து இன்னும் ஃப்ரெண்டா இருக்காங்களா, உங்க வாழ்க்கை பாதையில பயணிக்கிறாங்களா, இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ நேரில் அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிடலாமா?
1: 0462256112 மற்றும் ஒரு எண் 0462256113 என்ற எண்களில் அழைக்கலாம்.
0: ஓகே, முதலில் தோழி யார் எங்கே பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுருவோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க? கோமதி நமச்சிவாயம். சொல்லுங்க.
2: ஆமாம், அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி நான் ஃப்ளைட் பண்ணேன், தனியாக தான் வந்து அண்ணனும் அண்ணியும் ஏர்போர்ட் பற்றி வந்து அட்வைஸ் அப்படியே அட்வைஸ் பண்ணாங்க.
0: சரி,
2: அப்புறம் நான் இங்கே உள்ள வந்த உடனே எப்பவுமே ஏன்ட்ட ஒரு சின்ன இது என்னன்னா, பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து ஸ்நேகம் ஆயிடுவேன், இங்கே சாப்பிட கொடுத்துருவாங்க, நீ வாடி எல்லாரையும் இது பண்ணிட்டே அவங்க டென்ஷன் ஆக்குறேன். ஒரு பொண்ணை உட்காந்துருந்தா தற்செயலாம் கேட்டேன், நீ எங்க போறேன், நான் வந்து இங்க பாலபாக்கியா நகர் தான் அப்படின்னா, உடனே அவளை வந்து சிநேகம் பண்ணி ரெண்டு பேரும் அந்த டைம் பாஸ் ஆச்சு எனக்கு, அந்த ஒரு டென்ஷன் இல்லாம. அவ அப்ப சொன்னா, நம்ம வந்து பேசுறதுக்கே தயங்குறோம், தயங்க கூடாது, பேசுறதான் நிறைய நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறைய ஐடியா கிடைக்கும் அப்படின்னு. அவ எனக்கு வந்து அதாவது லக்கேஜ் வந்து கூட இருந்தது.
0: சரி,
2: அப்போ அவர் வந்து கையோட ஃபிட் போக முடியல, அப்ப அந்த பொண்ணை கொடுங்கி நான் கொண்டு வரேன் அப்படின்னா, அந்த பொண்ணு பேரு வித்யா. அந்த பொண்ணு இங்க வரைக்கும் இவன் கூட வந்து, நான் வந்து தூத்துக்குடியில எனக்கு டாக்ஸி வந்து டாக்ஸில என்னை ஏற்றி விட்டுட்டு தான் போனான். அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் கிடையாது, அதுக்கப்புறமும் நான் பாக்கல, ஆனா அந்த பொண்ணு இன்னும் என் மனச விட்டு நீங்கள.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், அழகா
2: சொன்னா. யாரு வேணாலும் பக்கத்து நம்ம தயங்க கூடாது, ஹெல்ப் கேட்கணும், அவங்க இஷ்டப்பட்டா நம்ம அந்த ஹெல்ப வாங்கிக்கணும், இல்லைனா அடுத்தவங்கிட்ட போய் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு. அது உண்மை தானே?
0: மறக்க முடியாத ஒரு நபர்.
1: வணக்கம்.
0: சிவகாமி சொல்லுங்க.
3: என்னோட கணவரை தான் சொல்லணும்.
0: கணவரை தான் சொல்லணுமா?
3: ஏன்னா நாங்க சின்ன பிள்ளையில இருந்து நாங்க வீட்டை விட்டு வெளியில எங்கேயுமே போனது கிடையாது.
0: சரி,
3: 22 வயசுல எனக்கு மேரேஜ் ஆச்சு, நான் ஸ்கூல் உண்டு வீடு உண்டு அவ்வளவுதான்.
0: சரி,
3: பெருசா வந்து வேறையும் நாங்க பார்த்தது கிடையாது, வெளியில எங்கேயுமே போனது கிடையாது. நம்ம வெளியில போனாதானே அந்த மாதிரி ஒரு இதை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ப வந்து எதிர்பாராம நாங்க வந்து மேரேஜ்னு யாருக்கும் சொல்லவே இல்லை.
0: சரி,
3: திடீர்னு பார்த்தா இங்க எங்க வீட்டுக்காரங்க சென்னையில இருந்து வேலை பார்த்துட்டு இங்க வருவாங்க பொங்கலுக்கு. அப்ப இங்க வந்திருக்காங்க சேரமகாதேவிக்கு, அங்க பக்கத்து ஊர்ல எங்க ஊர்ல இருந்து இங்க பக்கத்துல ஒருத்தவங்க வந்தாங்களா, அவங்க சொல்லியிருக்காங்க போல, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு வேணா பாப்போமா அப்படின்னு. இங்க எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் சொல்லியே அனுப்பல, எங்க சொந்தக்காரங்க வந்து நேரம் அங்க வந்தாச்சு பாக்குறதுக்கு, ஒண்ணு பாக்குறதுக்கு
0: பொண்ணு கேக்குறதுக்கு வந்துட்டாங்களா?
3: வந்துட்டாங்க, வந்தவங்க நேரம் எங்க வீட்டுக்கு வரல.

0: சொந்தக்காரங்க வீட்டுல இருந்துட்டு அந்த கூட வந்தாரு, அவர் மட்டும் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு.
1: ஓ சரி.
0: மாப்பிள்ள வந்திருக்காங்க, யாரை கேட்டு புடிச்சிருக்காங்க எங்க அப்பா. அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தது அவங்களதான், உடனே அந்த டிரு அவங்களே கல்யாணமும் பண்ணிட்டான். அவங்கள வச்சு இப்ப என்னோட கணவரை வச்சு நிறைய சொந்தங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட்கள்
1: நிறைய பேர் அறிமுகமாயிருக்காங்க.
0: நிறைய மறக்க முடியாத உறவுகளை வந்து எனக்கு எங்க கணவர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: அந்த மாதிரி நிறைய உறவுகள் இருக்காங்க. நான் என் அறிமுகமே இல்லாம தான் நான் அந்த ஊருக்கு போனேன். ஏன்னா நான் கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, சென்னைக்கு
1: தெரியாது பெருசா
0: போயிடும். அவங்க எதிர்பார்த்தாங்க அதுல நிறைய அவங்களை மறக்க முடியாது.
1: ஓகே சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. நன்றி மா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி.
2: அதாவது இதே மாதிரி ஐஷும் வந்து ஒரு கதை சொல்ல வேண்டியது இருக்கு.
1: கதை இருக்கு அப்படிங்கிறீங்களோ? சரி. அதாவது வந்து இவங்களை கனவுல கூட நான் சந்திப்பேன் அப்படின்னு நினைக்கலையே, அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கலாம். அப்படி வந்து அப்படி சந்தித்த ஒரு நபர் அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான ரோல் ஆகி போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதை பத்தி தான் தொடர்ந்து பேச போறோம். கூடவே இன்னைக்கு பாடல் எப்படி கேட்க போறோம் தெரியுமா? அதாவது இந்த சந்திப்புகளை வச்சு உள்ள பாடல்கள், அதுவும் வந்து ஒரு ஃபீமேல் சாங் ஒரு மெயில் சாங் அந்த மாதிரி நம்ம கேட்க போகிறோம் நிகழ்ச்சி. அந்த வகையில் முதல் பாடல் எல்லாருக்காகவும் இதுவும் வந்துகிட்டே இருக்குது. ஹரிஹரன் அவர்கள் பாடின பாடல் ஆஹா திரைப்படத்துலேருந்து கேட்டுவாங்க.

0: நேரம் 12:26 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் என் வாழ்க்கையில் நான் எதிர்பாராம வினவை இப்படி பார்த்தேன் அப்படின்னு தன்னோட சொந்த கதையை சொல்ல போகிறாங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, வாழ்க்கையில் எதிர்பாராமல் சந்தித்த நபர் யார் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம்.
1: அதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கடினமான ஒரு தருணத்தில் எதிர்பாராமல் ஒருத்தங்க வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம
0: இன்னும் மாதிரி
1: சரி இருக்கட்டும். நம்ம முதல்ல நேர்கள்கிட்ட பேசிடலாம். நேர் யார் பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம்
1: மேடம். வணக்கம். யார் பேசுறாங்க?
2: கோமதி பாளையங்கோட்டையிலிருந்து பேசுறேன்.
1: கோமதி அம்மா சொல்லுங்க.
2: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம் மேடம், எல்லாரும்.
1: சரி சொல்லுங்க, நீங்க வந்து உங்க லைஃப்ல எதிர்பாராம சந்தித்த ஒரு மாதிரியா யார் சொல்லுவீங்க?
2: அதாவது மேடம், இப்ப சமீபத்துல போன வருஷம் வந்து நாங்க அச்சிரிமலைக்கு போனோம்.
1: சரி.
2: எல்லாருமே நாங்க கடையில வேலை பாக்குறவங்க எல்லாரும் சேர்ந்து போனோம் மேடம். அப்ப ஒவ்வொரு குரூப் குரூப்பா போய்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் விட்டுட்டேன் இடையில. அப்ப நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். ஆனா முன்னாடி பின்னாடி எல்லாம் வேற நபர்கள் வந்துகிட்டேதான் இருந்தாங்க. ஆனாலுமே எனக்கு ஒரு பாதி தூரத்துக்கு அந்த பக்கம் போன பிறகு கால்ல கொஞ்சம் நரம்பு சூழல் மாதிரி வந்துருச்சு. கால் வந்து கொஞ்சம் நடக்க முடியாம ஆயிருச்சு. அப்ப என் பக்கத்துல வந்து ஒரு ஃபேமிலி, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ரெண்டு குழந்தையோட வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வந்து எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா அவங்க கிட்ட நான் பேசிக்கிட்டுதான் நடந்து போய்கிட்டு இருந்தேன்.
1: சரி.
2: அப்பதான் எனக்கு கால்ல திடீர்னு வந்த உடனே அப்ப அவங்க அந்த இடத்துல எனக்கு நின்று என்னுடைய கால்களை பூரா தடவி விட்டு அந்த இழுத்து இழுத்து விட்டாங்க. அது காலு எவ்வளவுதானாலும் சுருண்டு சுருண்டு போயிட்டு காலு. காலு சரியாகவே மாட்டேன்ட்டு ஒரு கால் மாதிரி ஒரு கால் ஒரு கால் மாதிரி இப்படி வந்தது. அப்ப அந்த பொண்ணு எனக்கு வந்து அந்த இடத்துல நின்று என்னைய வந்து அந்த காலெல்லாம் சரி பரவாயில்லம்மா இருக்கட்டும், அவசரத்துல உதவுறது தானே எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது வந்து அந்த இடத்துல அவங்கள வந்து ஒரு தெய்வம் கணக்கா உங்களுக்கு கடவுள் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சு அப்புறம் அவங்க கூட பேசிட்டே அடுத்தாலும் நடந்து போன மேடம். இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஃப்ரெண்டு.
1: ஃப்ரெண்டா இருக்காங்க இன்னும்.
2: ஆமா.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கோங்க. இந்த நேரத்துல உங்களுக்கும் நன்றி.
2: எப்போ மூல அவங்க கேட்டிருந்தாங்கன்னா அடுத்த அளவுக்கு அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு திரும்ப ஒருக்க நன்றி சொல்லுங்க.
0: நன்றி நன்றி நன்றி கோமதி மாணிகள் நடந்துட்டு இருக்க. நன்றி
1: நன்றி நன்றி. கோமதி அம்மா வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. எனக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை

0: அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஜோனா, உங்கள் லைஃப்பில் யாராவது இருக்காங்களா?
1: என் லைஃப்பில் பெருசாக இல்லை, ஆனால் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன் இருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, ஒரு 10 இயர்ஸ் இருக்கும், 10 இயர்ஸ் முன்னாடி வந்து என்னென்னா, பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் சரிங்களா, ஒருத்தங்க வந்து ரொம்ப வந்து ஒரு வேலை செஞ்சு அவங்களோட கையெல்லாம் கருத்து போயிருக்கும், உடம்புலலாம் க்ரீஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பர்சன் சரிங்களா. ஒரு பர்சன் வந்து அவங்களோட ஒய்ஃபும் அவங்களோட குழந்தைங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. அப்போ அவங்க பொண்ணு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தள்ளி அம்மா அம்மா கிட்டே சண்டை போடுது, அப்பா பக்கத்தில் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சண்டை போடுது. ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது யோசி, இந்த பொண்ணு எப்படி வந்து இவங்களுக்கு கட்டுறதுக்கு சம்மதிச்சாங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸில், ஒரு 5 மினிட்ஸ் கூட நான் நோட் பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் அவங்க காமிச்ச அந்த அந்த ஜென் காமிச்ச அன்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இருந்துச்சு அழகானா. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணு அதை வந்து படுக்கிறதுக்காக சொல்கிறாங்க, உடனே அவர் சொல்கிறாரு என் மடியில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் என்ன பண்ணால், டக்குன்னு அந்த பொண்ணு வாமிட் பண்ணிட்டு, அவங்க என்ன சுச்சுவேஷன் தான் வாமிட் பண்ணுவோன்னு டக்குன்னு கையில் எடுத்துட்டாங்க, கையில் வாங்கிட்டு போய் அதை பார்த்தோன்னே நம்ம வந்து ஒருத்தங்களை பார்த்தோன்னே நம்ம டிசைட் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தங்களோட மனசு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அப்போதான் வந்து அந்த அவங்க வந்து அவங்க கிரீஸோடு இருந்தாங்களே அதுக்கு பின்னாடி இருந்ததோட வழி எனக்கு புரிஞ்சது. உண்மையாக அவங்க ஃபேமிலியை நினைச்சதுனால தான் அவங்க அவ்வளோ அழுக்காக இருந்தாங்க. அன்னைக்கு அவங்க அழுக்காக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறத விட
0: அவங்க மனசு அழகத்துலேயே
1: அவங்க தான் ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படின்னு நான் நினச்சேன். அந்த
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஜோனா. அடுத்து யார் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: சபரி நகர்லேருந்து ப்ரியா பேசுகிறேன்.
0: ப்ரியா சொல்லுங்கள்.
2: என் ஃப்ரெண்ட சொல்லுவேன். நான்
0: ஃப்ரெண்ட சொல்லுவீங்க, சரி, யார் அந்த ஃப்ரெண்ட்?
2: என் செல்வி, அவ பேர் கிளப்போர்ல இருக்கா.
0: சரி, ஓகே. எஃப்எம் கேட்டுட்டு இருக்காங்களா?
2: அம்மா கேட்டுட்டு இருப்பா,
0: கேட்டுட்டு இருக்காங்க. சரி சொல்லுங்க, கதையை கேட்போம்.
2: அவ என் பொண்ணு ஏசி அட்டன் பண்ணதுக்கு நான் சொல்லவே இல்லை, ஆனா அவ வந்திருந்தா, கேள்விப்பட்டு வந்திருந்தா பாக்குறது.
0: சரி,
2: அதை சொல்லுவேன். நான்
0: அதை சொல்லுவீங்க, எதிர்பாராம உங்களுக்கே தெரியாம சர்ப்ரைஸா வந்திருந்தாங்க. சரி,
2: ஆமா,
0: ஓகே ஓகே ஓகே. எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாங்க?
2: அவ 2 வருஷம் கழிச்சு வந்திருந்தா.
0: 2 வருஷம் கழிச்சு வந்திருந்தாங்க. சரி, ஓகேவா? ஓகே ஓகே, ரொம்ப சூப்பர். நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
2: சரி,
0: நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நேர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் எதிர்பாராமல் சந்தித்த நபரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பாடலும் கேட்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி வந்து சந்திப்புகள் குறித்த பாடல்களாக வளம் வர காத்துட்ருக்கு. அந்த வரிசையில் அடுத்து தான் நம்ம கேட்க போகிற பாடல் என்ன அப்படின்னா, இமான் அவர்களுடைய இசையில் யுகபாரதி அவர்களோட வரிகளில் ஸ்ரேயா கோஷல் அவர்கள் பாடின பாடல் வெற்றிவேல் திரைப்படத்தில் இருந்து வந்துகிட்டே இருக்க. பாடலை கேட்டு ரசிச்சு இணைஞ்சிருங்க. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடலும் இதோ உங்களுக்காக.
3: திருநெல்வேலி பண்பலை 102.6 இல் சிநேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன்கோ.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:37 இணைந்திருக்கிறோம் அகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் எதிர்பாராமல் சந்தித்த நபர் யார் அப்படின்னு தான் கேட்டிருப்போம். இப்போ ஐசு சொல்ல போகிறாங்க வாழ்க்கையில் எதிர்பாராமல் சந்தித்த நபர் யார் அப்படிங்கிறத.
2: நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லைங்களா, என்னோட ஹஸ்பண்ட் தான். அதாவது எதிர்பாராத நேரத்தில் ஒரு அறிமுகம், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அப்படியே வந்து நல்லா பேசி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, என் கூடவே இருந்தாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் பேசி மேரேஜ் ஆகி இப்போ வந்து லைஃப் ஃபுல்லாக என் கூடவே இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு நபர் சொல்லணும் அப்படின்னா, இந்த வேலை கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒருத்தவங்க, ஒரு பஸ்ஸில் அறிமுகமான ஒரு ஃப்ரெண்டு, அவங்க பேர் சுப்புலட்சுமி நினைக்கிறேன், சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, சுப்புலட்சுமி. அவங்க வந்து இந்த மாதிரி இங்கே ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி நானும் இங்கே வந்து ஆடிஷன் வந்து இதெல்லாம் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டா, வேற எங்கேயும் போயிட்டாங்களா, அதுக்கப்புறம் நான் அவங்களை பார்க்கவே இல்லை.
1: அவங்களுக்கு மேரேஜ் ஆகி சென்னையில் இருக்காங்க.
2: சென்னையில் இருக்காங்க, அதுதான். சரி ஓகே, அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிடலாம்.
1: நான் யாரை சொல்லணும் அப்படின்னு நம்மளோட லிசனர்ஸ் தான், சரிங்களா? நான் லிசனர்ஸ் வந்து காட்டுற அன்பு வந்து எனக்கு வந்து ஒரு எக்ஸைட் ஆகும். ஏன்னா இவங்க நம்மள வந்து இதுவரைக்கும் நம்ம ஃபேஸ் பார்த்ததே இல்லை, ஆனாலும் இவ்வளவு அன்பு பேசுறாங்களே அப்படின்னு தோணும். அதுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம். இப்ப அடுத்த நேயர் யார், எங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் டோனா, எப்படி இருக்கீங்க? ஐசா, எப்படி இருக்கியா?
2: ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன். அருள் சாந்தி.
2: சாந்தி அம்மா சொல்லுங்க, நீங்க எதிர்பாராம சந்தித்த நபர்னா யார் சொல்லுவீங்க?

0: நான் சொல்றதுல யார் சொல்லிடுமா? ரொம்ப நாளா நம்ம ரேடியோல தான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் குரல்.
1: சரியா
0: எனக்காக ஒரு பாத்திரம் விடமா நினைச்சேன். என்ன பாக்குறதுக்கு தொண்டையில இருந்து பாப்பாவும் அவங்க அம்மாவும் என்ன பாக்க வந்தாங்க.
1: ஓ சரி சரி சரி.
0: ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
1: சந்தோஷமா இருந்தது, ஜாலியா இருந்ததா? பூலாம் கொண்டு வந்தாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சொல்லும் போதே வந்து அந்த சந்திப்பு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு தோணுது. இப்ப அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். சரியா? நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி. ரொம்ப அழகா வந்து நேர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நபர்கள் வந்து மறக்க முடியாத நபர்களா, அதாவது எதிர்பாராம சந்தித்த நபர்களா இருக்காங்க. அப்படி உங்க வாழ்க்கையில வந்து இருந்த நபர் யாருன்னு அடுத்ததா சொல்றதுக்கு யார் வராங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வசந்தா. ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: வசந்தாமா, சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க.
2: நான் இந்தியாவில இருந்து ஸ்வீடன் போய்கிட்டு இருக்கேன்.
1: சரி.
2: அதாவது என்னோட லக்கேஜ் வந்து வேற இதுல இருக்கு. ஆமா, அந்த டேனல வந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் நாட்டுக்காரர், ஒரு பெரிய டாக்டரா.
1: சரி.
2: ஆமா, 15 வருஷமா ஸ்வீடன்ல இருக்காரு. அவரு ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தவன, ஏன்னா எங்கேயாச்சும் என் பையன் ஏத்து எனக்கு பாத்துருக்காங்க. அங்க வந்து என்னோட பேக்கிங் வந்து எனக்கு தெரியாது, எத்தனை டேனலா இருக்கு எனக்கு தெரியல. ஆனா அவர் கரெக்டா வந்து என்கிட்ட வந்து கேட்டாரு, அம்மா நீங்க இந்தியா வேணாரு? ஆமா அப்படின்னு.
1: சரி.
2: அது தமிழ்நாடு, அதுவும் திருநெல்வேலி
1: அப்படின்னு.
2: அவங்களுக்கு ரொம்ப சொன்னா திருநெல்வேலி கேள்விப்பட்டிருக்கோமா, ஆனா தெரியாது, நான் வந்து பாகிஸ்தான் காரர் அப்படின்னாங்க. அதாவது மனிதநேயம் எங்களா இருக்குன்னு வர அன்பு வந்து.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நாடு கடந்து
2: சொன்னாங்க.
1: உடனே
2: அவங்க சரிமா உங்க என்ன பாக்கிங்க நாங்க இந்த மாதிரி என்னோட பேக்கிங் லக்கேஜ் ரொம்ப எனக்கு. அப்ப அதெல்லாம் எடுத்து அந்த ரவுண்ட்ல வரது என்னால எடுத்து வைக்க முடியல.
1: முடியல, தக்கனே எடுத்து வைக்கிறது கஷ்டம்.
2: ஆமா, அவர் வந்து எனக்கு தக்கனே ஹெல்ப் பண்ணாரா? அந்த ஹெல்ப் பண்ணி அந்த இதுல வச்சு விட்டு, சரிமா உங்களுக்கு ஆள் வந்து தள்ளிட்டு போற வராங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுதாரு.
1: சூப்பர்.
2: அதனால அழகா தமிழ் பேசினாரு.
1: தமிழ் பேசினாங்க.
2: என்னமா மொழி பேசுவீங்கன்னு கேட்டாரு. எனக்கு தமிழை தவிர்த்து எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு. அப்ப வெளியே யாருமா நிக்காங்க, பையன் வருவான் அப்படின்னு.
1: நன்றி. அதாவது சில சந்திப்புகள் வந்து அப்படி ஹாய் அப்படின்னு ஆரம்பிச்சு பாய் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடும். ஆனால் சில சந்திப்புகள் அப்படிங்கிறது தொடரும். நீங்கள் யார் அப்படின்னு ஆரம்பித்து நீங்கள் எல்லாமே எப்படிங்க அப்படின்னு மாறிடும் இல்லையா? அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நேர்கள்கிட்ட பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். ஸ்ரீகாந்த் தேவா அவர்களோட இசையில் ஹாரிஷ் ராகவேந்திரா அவர்கள் பாடின பாடல் நான் முத்துக்குமாரின் வரிகளில் வந்துகிட்டே இருக்க. தெனாவட்ட திரைப்படத்தில் இருந்த பாடல் ஏதோ பாடலை கேட்டுவாங்க.
3: திருநெல்வேலி பண்பலை 102.6 ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: நம்ம லைஃபுக்கு எப்படி கூகுள் மேப்ஸ் இருக்கோ அதே மாதிரி மனிதர்கள் எப்போவுமே நம்ம வாழ்க்கைக்கு எப்படி வருவாங்க, எங்கேருந்து வருவாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் எதிர்பாராத அந்த சந்திப்பு அப்படிங்கிறத வந்து அவங்கள வந்து ஒரு ஃபேவரட் மெமரியாக க்ரியேட் பண்ணிடும், இல்லை ஃபேவரட் பர்சனாக மாற்றிடும். அதை பற்றி தான் தோழிகள் எங்கள் கூட பேசிகிட்டு இருக்காங்க. எதிர்பாராத நேரத்தில் நீங்கள் சந்தித்த நபர் யார் அப்படிங்கிறத பற்றி ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 12:49 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக யார் பேசுகிறாங்கன்னு கேட்டலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க? லட்சுமி சொல்லுங்கம்மா.
1: கோயில்பட்டில இருந்து திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்ல ஆத்தாங்குளம் பஸ்ல பேக வச்சு கீழே ஜூஸ் குடிக்கிறதுக்காக இறங்கினேன்.
0: சரி,
1: அப்ப ஜூஸ் குடிச்சிட்டு பர்ஸ் ஜாக்கெட்லதான் வச்சேன். எப்படி கூட்ட நெரிசல்ல கீழே விழுந்ததுன்னே தெரியல. உள்ள ஏறி கண்டக்டர் டிக்கெட் கேட்காரு. அப்பதான் பர்ஸ பாக்க பர்ஸ் இல்ல, கையில 5 ரூபா காயின் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டு பேக் எடுத்து சார் பர்ஸ தவற விட்டுட்டேன்ட்டு பேக் எடுத்துட்டு கீழே
0: இறங்கிட்டேன்.
1: காயின் போன்ல எதுத்தால உள்ள கடையில, அப்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால அப்ப கைபேசி எல்லாம் கிடையாது.
0: சரி,
1: காயின் போன்ல அழுத்தே பேசினேன் என் பொண்ணுகிட்ட ஹவுஸ் ஓனர் நம்பர். உடனே அந்த கடைக்காரர் பாத்துட்டே இருந்தாரு. என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி பர்ஸ தவற விட்டேன் சார் அப்படின்னு. நீங்க எங்க போனோம்? நாங்க கோயில்பட்டிக்கு போனோம்னே.
0: சரி,
1: உடனே 100 ரூபாய் எடுத்து கையில கொடுத்து போய் எந்த ஊருக்கு காத்தாங்குளம் போனாலும் போங்கம்மா, கோயில்பட்டி போனாலும் போங்கன்னு கொடுத்தாரு.
0: சரி சரி சரி.
1: இன்னி வரலயும் அவர் செய்த உதவியை என்னால மறக்க முடியல. காலத்தினால் செய்த உதவி சரியே
0: ஞானத்தின்
1: பெரிதுன்னு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல அவர் முகத்தை தேடுற இன்னும் எனக்கு அவருக்கு
0: கண்ணில பாட மாட்டேங்கிறாங்க. சரி, கண்டிப்பா இதை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இன்னைக்கு நீங்க சந்திப்பீங்க. நன்றி மாடகாட்சிக்கு வந்து.
1: ஆமா, வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நேர்கள் தோழிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. ஹாரி ஜெயராஜ் அவர்களுடைய இசையில வாலி அவர்களின் வரிகளில் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடின பாடல் தான் கேட்க போறீங்க. லீசா லீசா திரைப்படத்துல இருந்து.

0: நேரம் சரியாக 12:56 ஆயாச்சு. இன்றைக்கு செய்தி நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராமல் சந்தித்த நபர் யார் அப்படின்னு கேட்டோம். நம்ம தோழிகள் நிறைய பேரை சொன்னாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பேரத்தரும் உங்கள் லைஃப்லேயும் வந்து மறக்க முடியாத நபர், எதிர்பாராமல் சந்தித்த நபர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. அவங்கள வந்து மறுமுறை பார்க்கலாம், பார்க்க முடியாமல் போகலாம். இருந்தாலும் மனசுக்குள்ளே அவங்கள பார்த்தா அவங்கள நினச்சா ஒரு சந்தோஷம் வரும் இல்லைங்களா? அந்த சந்தோஷத்தோட அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கோங்க. நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறோம். எவ்வளோ நேரம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிட்டு இருந்தது. நான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவினோ மற்றும்
1: நான் உங்கள் சுற்றி பண்ண
0: ஜோனா. நிகழ்ச்சி நிறைவான பாடல் கேட்டலாமா?
1: ஆ, கேட்டலாம்.
0: சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. காதல் மன்னன் திரைப்படத்துல இருந்து SP பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல பாடல் இதோ.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்றும் உங்கள் இசை நண்பன் ஆகாஷ்வாணி எஃப்எம் 90.6 இளைஞர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான மதிய வணக்கம். நேரம் சரியா 1:01 ஆகிட்டு இருக்க நேர்களை இனி கேட்கலாம்.
2: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
3: கற்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ரோகிணி ராஜா அவர்கள்.
4: காஃபி டீ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக இந்த மிளகு தட்டி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கா சிட்டிகை மஞ்சள் பொடி, அதே மாதிரி ஒரு 3 மிளகு, ஒரு 2 பல் பூண்டு, இதெல்லாம் நச்சு போட்டு காலையில் ஒரு டீ மாதிரி பிளெயினாக, எந்த ஒரு நாட்டு சர்க்கரையோ சரி ஒயிட் சுகரோ சரி எதுவுமே ஆட் பண்ணாமல் ரெகுலராக குடிச்சிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது சரி பண்ணிடும். ஸோ நம்ம உடலில் தங்கக்கூடிய அந்த கெட்ட காற்றுக்கு வாயுக்களை வந்து வெளியேற்றும், உடல் சூடையும் சமநிலையில் வச்சுக்கும். மஞ்சள்னு எடுத்துக்கும் போது அதுக்கு வந்து அந்த குர்குமின் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டி பாக்டீரியா, ஆன்டி வைரல், ஆன்டிசெப்டிக்கு, அதே மாதிரி ஆன்டி கேன்சர் கூட இருக்கு மஞ்சள்ல. சோ அதுல இருந்த மருந்து தான் கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கறாங்க, பிரச்சனைகள் வந்து ஏற்படாது. டெய்லியுமே நம்ம காஃபி டீயை தவிர்த்துட்டு குழந்தைங்களுக்குமே கொடுத்துட்டு வரலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு, சரி எனக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு 48 நாள், 21 நாள், 7 நாள் இந்த மாதிரியான மண்டல கணக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, சோ இந்த மாதிரி அவங்க ஒரு 48 நாள் தொடர்ந்து எடுத்துட்டு வந்துட்டு கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி தொடர்ந்து எடுக்க எடுக்க தான் நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய அந்த வாதம், ஹீட்டு, கெட்ட கொழுப்புக்கள்லாம் நம்ம உடம்புல தங்கியிருந்தா கூட இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியேறிடும். வீட்டிலேயே நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிய ஒரு விஷயம், அதை கண்டிப்பாக காஃபி டீ குடிக்கக்கூடாது. பால் பொருட்களுமே

0: நம்ம நிறைய எடுக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற பால் எல்லாமே பேக்கெட் பால் இல்லையா, ப்ரிசர்வ் பண்ணி வரக்கூடியது தான். ஸோ பசும்பால் கிடைக்குது அப்படின்னா அதுவுமே நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். மற்ற பால்கள் வந்து கெடுதி தான். அதே மாதிரி பால் பொருட்கள் சார்ந்த பொருட்கள்னால் சீஸு, பன்னீர், அந்த பட்டரு இதுவுமே எடுத்துக்கக்கூடாது. இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடாது. தயிர் எடுத்துக்கக்கூடாது, ஆனால் மோர் எடுத்துக்கலாம். புளிச்ச மோர் வந்து நல்லது, அந்த புளிச்ச மோர் வந்து எடுத்துக்கலாம். காலையில் பெண்கள் வந்து அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, நீராகாரம் தான் எடுத்துக்குவாங்க. பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணியை தானே குடிச்சிட்டு வந்தாங்க. ஸோ அப்போல்லாம் காஃபி டீலாம் கிடையாது. இப்போ தான் அதிகமாக காஃபி டீ மேலே அதிகமாக க்ரஷ் அதிகமாக ஆகுறாங்க. அதனால் அதை கொஞ்சம் தடை பண்ணிவிட்டு இப்படி சேஞ்ச் ஆகிக்கலாம். நம்ம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டு, பித்தம் வாதம் சொல்கிறாங்க, வாத பித்தம்னு சொல்கிறாங்கள, பித்தம் தான் ஹீட்டு. ஸோ வாதங்கிறது காற்று, இது ரெண்டும் சேர்ந்து தானே பிரச்சனையை உண்டு பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்க எடுக்க அது குறைய குறைய பிரச்சனைகளும் குறையும், பிரச்சனைகள் வராமையும் நம்ம தடுத்துக்கலாம். ஆரம்பத்திலேருந்தே நம்ம இதை சாப்பிட்டு வந்தால் நம்மளுக்கு ஏன் அந்த பிரச்சனை வரப்போகுது? ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம், குழந்தைங்களுக்கும் அந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வளருவாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்படாது. இன்றைக்கி நிறைய பேர் அதை விட்டுருதாங்க. ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை இல்லைன்னு வரும்போது எனக்கு இப்படி நீ கொடுத்துருக்கலாமே, சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு இந்த உணவுகளை கொடுத்துருக்கலாமே இன்றைக்கி நிறைய பேர் அம்மா அப்பாக்களை வந்து கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ரோஹிணி ராஜா அவர்கள்.

0: மனதையோரிடம் இனிமையான காவிய கானங்களை கேட்க காத்திருக்கக்கூடிய ஆகாஷ்வாணி நிலைப்பண்பை 102.6 எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் சிறு 1:06 ஆகிட்டு இருக்கு. நேர்களை நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு தகவலுடன் இனிமையான காவிய கானங்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது. நலம் தானா? இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். நான் தான் உங்க அன்பு தோழி ஐஷுவினு. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படின்னா நந்தவன தோட்டத்தில் எத்தனை செடிகள் இருந்தாலுங்க அது நந்தவனமாகாதான். அதுவே ஒரே ஒரு மூலிகையின் அரசி, மூலிகையின் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய செடி இருந்தால் போதும் அது நந்தவனமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் துளசி செடி. அதே மாதிரி துளசிக்கு வந்து இன்னொரு பெயரும் இருக்குது, அதை வந்து பிருந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. 300க்கும் மேற்பட்ட துளசி வகைகள் இருக்காங்க. அதாவது வெண்துளசியை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம், பார்த்துருப்போம். நம்ம இந்தியாவில் பெரும்பாலான வீடுகளில் துளசி செடிகள் வளர்க்குறோம் இல்லைங்களா. மூலிகையின் அரசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துளசி செடியில் மருத்துவ குணங்கள், பல்வேறு மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி, இருமல் தொடங்கி நம்ம உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வரைக்கும் எல்லா விஷயத்துக்குமே வந்து மருந்தாக, சிறந்த மருந்தாக துளசியை பயன்படுத்த முடியும். இதை பற்றி தான் இன்றைக்கி நடந்தான நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. மூலிகையின் அரசி துளசியோட மருத்துவ பயன்கள் என்னென்ன தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். கூடவே இன்னைக்கு நிகழ்ச்சியில இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன் அவர்கள் இசையமைத்த பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில முதல் பாடல் எல்லாருக்காகவும் இதோ வந்துட்டே இருக்கு. கே.வி. மகாதேவன் அவர்களுடைய இசையில கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் சுஷிலா அவர்கள் பாடின பாடல் தென்னாலா மோகனம்பால் திரைப்படத்தில் இருந்து.
1: தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக தக

Saca de la delantera,

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: அரசி அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி பற்றி இன்றைக்கி நடந்தான நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. கூடவே கே வி மகாதேவன் அவர்களை இசையமைத்த பாடல்களையும் கேட்டு ரசிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மூலிகையின் அரசியான துளசியிலிருந்து பெறக்கூடிய ஒரு அத்தியாவசியமான எண்ணங்க, அதில் வந்து

மருந்து தயாரிக்கிறாங்க, அழகு சாதன தயாரிப்பு, தோல் பராமரிப்பு, வாசனை திரவியம், அது மட்டும் இல்லாமல் ஷாம்பு தயாரிக்கவும் இது பயன்படுத்தப்படுதான். அது மட்டும் இல்லாமல் நிறைய புனிதத்தன்மை கொண்ட துளசி மூலிகையில் வைட்டமின்கள் ஏ சி கே, அது மட்டும் இல்லாமல் கால்சியம் சத்து, இரும்பு சத்து, மெக்னீஷியம், பொட்டாசியம், இது மாதிரியான தாது சத்துக்களும் இதில் இருக்குது. அது போக கணிசமான அளவு இதில் புரதமும் இருக்கா, நார்ச்சத்துகளும் கூடவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இரண்டுமே நல்ல ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குங்க. துளசி இலைகள் வந்து பல்வேறு நோய்களுக்கு மருந்தா வந்து பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நோய் வருவதை தடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நோய் வருவதற்கு முன்னாடியே நம்ம சாப்பிடுறதுனால நமக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையா மூலிகையின் அரசின் சொல்லக்கூடிய துளசி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எந்த மாதிரி மருத்துவ பயன்கள் துளசியில இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்க கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில புலவைபித்தன் அவர்களுடைய வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

இப்போ நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்க கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில புலவை புத்தன் அவர்களுடைய வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போறோம். அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

இசையின் இனிய முகவரி ஆகாஷ்வாணி நிலைப்பன் வேணும் 2.6 காலதேவ் என்ற காவிய கானங்களோட நலம்தான நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு மூலிகையின் அரசி அப்படின்னு சொல்லக்கூடிய துளசியில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் பற்றி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. காய்ச்சலுக்கு கை கண்ட மருந்து துளசி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் மாதம் ஒரு பேரில் புது புது காய்ச்சல்லாம் வந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா. இதுவரை வந்து காய்ச்சல், இனி வரப்போகக்கூடிய காய்ச்சல் எந்த காய்ச்சலாக இருந்தாலும் சரிங்க, துளசி சாப்பிட்றதுனால நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை உலக அளவில் மருத்துவ ஆராய்ச்சியாளர்களும் ஒத்துக்கொண்டு கொண்ட ஒரு விஷயம்தான். ஏன்னா ஏற்கனவே வந்து வைரஸ் காய்ச்சல், மூளை காய்ச்சல் இந்த மாதிரி ஜப்பான் மருத்துவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, துளசியை பயன்படுத்தி அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. நம்ம சித்த மருத்துவம் இருக்கு இல்லைங்களா, அதுபடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 துளசி இலைகளை எடுத்து அது கூட ஒரு 5 மிளகாய் வந்து நசுக்கி கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி விட்டு அந்த 2 டம்ளர் தண்ணி வந்து 1/2 டம்ளர் வரம்படி காய்ச்சி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம உடம்பு முழுக்கதும் வந்து அதாவது கம்பளி போட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா, உடம்பு முழுக்க கம்பளி போட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா, காய்ச்சல் தொடங்கி மலேரியா காய்ச்சல் வரைக்கும் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் கூட சொல்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் துளசி பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துருங்க. எல்லாருக்காகவும் பாடல் ஏதோ வந்துட்டே இருக்கு. கேவி மகாதேவன் அவர்களுடைய இசையில் தான் பாடல்கள் கேட்டுட்ருக்கிறோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்தில் இருந்தால் கேட்க போகிறோம். கேவி மகாதேவன் அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் வருது, கேட்டுவாங்க.

நேரம் சரி 6:25 ஆகிட்டு இருக்க. நேர்கள் நலம்தான நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 துளசியுடைய மருத்துவ நன்மைகள் பற்றி கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க. அதாவது சளித்தொல்லைக்கான சிறந்த நிவாரணி அப்படின்னு துளசியை சொல்லலாங்க. உடலுடைய வெப்பத்தை உண்டாக்கி கோழியை அகற்றுவது மட்டும் இல்லாமல் உடலில் உள் வெப்பத்தை ஆற்றக்கூடிய குணமும் துளசிக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் துளசி சாறு கொஞ்சம் வந்து தேன் கலந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி இருமல் இது எல்லாமே குணமாகும். அது போக இருமல் சளி ஜலதோஷம் இது இருந்தது அப்படின்னா நமக்கு லேசாக நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமை இருந்து அப்படின்னு துளசியை சொல்லலாம். கூடவே இருமலை கட்டுப்படுத்தும். இதில் இருக்கக்கூடிய யூஜினால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் துளசியில் இருக்குங்க. இது நீண்ட காலமாக வந்து அந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், பாக்டீரியா எதிர்ப்பு, புஞ்சை எதிர்ப்பு, வைரஸ் எதிர்ப்பு பண்புகள் இது எல்லாத்தையுமே வந்து நீக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த நிவாரணியாகவும் செயல்படுத்த நம்ம உடலில் வந்து ஏற்படக்கூடிய காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் கூட துளசி சாறை வந்து சில மருத்துவங்களில் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்தெல்லாம் கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில தான் பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துகிட்டே இருக்க வானம் பாடி திரைப்படத்தில் வந்து சூப்பரான ஒரு பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் இதோ.

0: உன்னுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம்ல?
1: சொல்லு.
2: தாதி தூது தீது தத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்தித்தது தூது செல்லாது.
3: என்னது?
2: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராதே. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்ததோது.
1: என்னப்பது கேள்வி அது? என்ன உளறாங்க?
0: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.
1: நான் திணறதாவது?
0: பின்னே வேணும்னா நீ தோல்வியை ஒப்புக்க. அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.
1: முதல்ல அர்த்தத்தை சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம்.
0: சரி சொல்லுங்க.
2: அடிமை.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
3: என்ன, உண்மையாவா?
4: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
3: மேலும் விவரங்களுக்கு
5: 1800-419-1800 and 1097.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரி ஒரு மணி 33 நிமிடம் ஆகிட்டு இருக்க நீர்கள் நலம்தான நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நலம்தான நிகழ்ச்சியில மூலிகையின் அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. துளசி வந்து பொதுவாகவே வந்து ஒரு அதி அற்புதமான கிருமி நாசினி அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது வீட்டுக்கு கிருமி நாசினி பயன்படுத்துவது மாதிரி உடலுக்கு, மனித உடலுக்கு வந்து கிருமி நாசினியாக வந்து பயன்படுவது துளசி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நம்ம துளசியெல்லாம் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கும், ஆனால் அது அப்படியே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் துளசி இலையை மென்று அந்த சாரை விழுங்கி விழுங்கணும் அப்படின்னா, குடல் வயிறு வாய்வு தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா, அதெல்லாம் வாழ்நாள் முழுவதும் நம்ம கிட்ட வரதுக்கே வந்து இது ஏன் வரணும் அப்படின்னு யோசிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் வாய் துர்நாற்றம் வந்து இருக்கவே இருக்காது, உடலில் வேர்வை வாடை வந்து போகவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவாங்க இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிக்கக்கூடிய அந்த தண்ணீரில் முதல் நாளே துளசி

இலைகளை ஊற வச்சு குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த வேர்வை துர்நாற்றம் இதெல்லாமே போய் நம்ம வந்து உடல் வந்து மனமணக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தினசரி வந்து துளசி தேநீர் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வர்றதுனால மன அழுத்தம் குறையுமா, கபத்தை வந்து சமநிலைப்படுத்துமா, ஆஸ்துமா அறிகுறிகள்லாம் இருந்தது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கும் உதவுது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 5லேருந்து ஒரு 7 பச்சையாக வந்து புதிய துளசி இலைகளை நல்லா கழுவிட்டு அதை சாப்பிட்றதுனால ஜலதோஷம், காய்ச்சல், ஆஸ்துமா, மன அழுத்தம், நீரிழிவு நோய், இதய நோய், மலேரியா, கல்லீரல் நோய், வயிற்றுப்போக்கு, தூக்கமின்மை, இது எல்லாத்துக்குமே வந்து துளசி வந்து நன்மை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை சாப்பிட்றதுனால சளி போயிடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல நம்ம வந்து அலட்சியப்படுத்திடுவோம் இல்லைங்களா. ஆனால் துளசி கட்டுப்படுத்தக்கூடிய நோய்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது லிஸ்ட்லேயே கிடையாது. 1000க்கும் மேற்பட்ட நோய்களை வந்து குணமாக்குறதுனால தான் அந்த மூலிகைகளின் அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்த பாடல்களை கேட்டுட்ருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடின பாடல் குங்குமம் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்க பாடலை கேட்டு ரசிச்சுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலி 102.6.

வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களே, இன்று மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க. அதுவும் 1992 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் மட்டும் இல்லாமல் சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்க. மாலை 4:02 பொதுகை தும்பி நிகழ்ச்சி. இதில் வந்து கேள்வி புதிர்கள், விளையாட்டுகள், இது எல்லாமும் விளையாட போகிறோம். கூடவே அதுலேயும் அதிரடியான தொழிலிசை பாடல்களும் காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ நிகழ்ச்சிகளை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேட்டு வச்சுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நேரம் சரியாக 1:42 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க தம் ஆகாஷ்வாணி நிலைப்பன்மலை 102.6 நலம்தானா நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் எதை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, மூலிகையின் அரசி அப்படின்னு சொல்லக்கூடிய துளசியில் இருக்கக்கூடிய நன்மைகள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். நம்முடைய வீட்டு முற்றத்தில் ஒரு சின்ன செடிங்க, அதிக பராமரிப்பு அப்படின்லாம் தேவையே கிடையாது, அதிக செலவும் கூட கிடையாது. ஆனால் பல தலைமுறைகளாக நம்முடைய பாரம்பரியத்தில் முக்கியமான இடம் பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா துளசி அப்படின்னே சொல்லலாம். துளசியை வந்து ஓசிமும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி தாவர இனத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நறுமணமிக்க ஒரு மூலிகை தாவரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. ஆனால் நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவத்திலையும் கூட துளசிக்கு நீண்ட காலமாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. துளசி இலைகளை வந்து தொட்டாலே அதனுடைய நறுமணம் நம்மை சுற்றி பரவ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த வாசனை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, துளசி இலைகளில் இருக்கக்கூடிய இயற்கையான வேதிப்பொருட்கள் தான் அதுக்கு காரணம். அதாவது யூஜினால் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்மங்கள் அதில் அதிகமாக இருக்காங்க. இதனால் நம்முடைய உணவுலையும் சரி, வீட்டு பாரம்பரிய வீட்டு வைத்தியத்திலையும் சரி, நிறைய விஷயங்களில் துளசியை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதோடைய நறுமணம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நறுமணத்தை நம்ம சுவாசிக்கிறதுனாலையும் கூட நிறைய நோய்கள் குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் கேவி மகாதேவன் அவர்கள் இசையமைத்த பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேவி மகாதேவன் அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வசந்தா அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போகிறீங்க. இருளும் ஒளியும் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

நேரம் சரி 1:48 ஆகிட்டு இருக்க. நேர்கள் நலம்தான நிகழ்ச்சியில் இன்னைக்கு துளசியில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் பற்றி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. துளசி பொதுவாகவே மன அழுத்தம், அதாவது உடல் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னா அது தொடர்பான நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துவதாக வந்து ஆய்வுகள் செஞ்சிட்டு இருக்காங்க. சில மனித ஆய்வுகளில் துளசி தயிலிருந்து தயாரிக்கக்கூடிய விஷயங்கள், மன அழுத்தம், தூக்கத்துடைய தரம், மனநிலை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து போக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி துளசியில் இருக்கக்கூடிய பல்வேறு தாவர சேர்மங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து சீராக்குதான். துளசி வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது துளசி இலைகளை நல்லா கழுவி சூடான நீரில் போட்டு சில நிமிடங்கள் ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இரத்த சர்க்கரை, மன அழுத்தம் இந்த மாதிரி பல்வேறு உடல்நல பிரச்சனைக்கு துளசி குறித்த ஆய்வுகளும் நடந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துக்கிட்டே இருக்க, பாடல் கேட்டு வந்துருங்க. கே வி மகாதேவன் அவர்களுடைய சிலதான் பாடல் கேட்டுட்ருக்கீங்க. அந்த ஒரு சில அடுத்ததான் உத்தமன் திரைப்படத்தில் அந்த பாடல் வந்துகிட்டே இருக்க. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்கள் பாடின பாடல் இதோ.

சரி, ஒரு மணியாக இப்போ 3 நிமிடம் ஆகிட்டு இருக்கேன். நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் மூலிகையின் அரசி அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி பற்றியும் கேவி மகாதேவன் அவர்களை சமைத்த பாடல்களையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. துளசி இலைகள் வந்து நரம்பு கோளாறு, ஞாபக சக்தியின்மை இதை போக்குறதுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மன இறுக்கத்தை குறைத்து மன அமைதிக்கு தர வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் துளசியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள், தோல் சார்ந்த தொற்று நோய்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை குணப்படுத்துதான். துளசியை ஆரோக்கியமான மனிதர்கள் தினமும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா குடல் வயிறு, அது மட்டும் இல்லாமல் வாய் தொடர்பான பிரச்சனைகள், இது எல்லாமே நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம கிட்ட எட்டி பார்க்கறதுக்கும் பயப்படுவாங்க. அதாவது நோய் வரும் முன் வந்து காத்து வந்த நோயை விரட்டி எதிர்காலத்திலும் நோய் வராத அளவுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய அற்புத ஆற்றல் வாய்ந்தது துளசி அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இதை மூலிகையின் அரசி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நம்ம நினைக்கிறது மாதிரி வெறும் நோய் நிவாரணி மட்டும் சொல்லிட முடியாதுங்க, சுற்றுச்சூழலுடையும் இதோடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை கிரகித்த ஆக்சிஜனாக வெளியேற்றக்கூடிய அற்புத பணியை எல்லா மரங்களும் செய்யுது, ஆனால் துளசி அதுலேயும் இருமரங்காக செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான தாவரங்கள் இதை செஞ்சாலும் துளசிக்கும் மற்ற தாவரங்களுக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்காம். மருத்துவ குணங்கள் வாய்ந்த பொருட்களை வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய புகை கிருமிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான மாசுகளையும் சுத்திகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனால

சுத்தமான காற்று கிடைக்கிறதுக்கும் வழி செய்யுதான். முக்கியமாக துளசி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொசு அப்படிங்கிற ஒரு விஷயம் வராது இல்லைங்களா. ஆக மொத்தத்தில் துளசி இலையை தினமும் நம்ம சாப்பிட்டு வந்தாலும் சரி, இல்லை தண்ணீரில் போட்டு குடிச்சிட்டு வந்தாலும் சரி, அது போக நம்ம குளிச்சுட்டு வர தண்ணீரில் அதை போட்டு பயன்படுத்தினாலும் சரி, நம்ம வீடுகளில் மூலிகையின் அரசியான துளசி செடி வளர்க்குறதும் கூட அநேகமான நோய்களுக்கு விரட்டுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இனிதே நிறைவேறுகிறது இன்றைய நலம்தானா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலும் ஏதோ வந்துகிட்டே இருக்கு. கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல தான் கேட்க போறீங்க. திருவருட்செல்வ திரைப்படத்துல இருந்து பாடல், இதோ பாடலை கேட்ட ஸ்டேட்டே நினைச்சிருங்க. மறுபடியும் 3:02 திரையரவு நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கிறேன். எந்த நேரம் நம்ம நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான் தான் அன்பு தோழி ஐஷு வினோ.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 100வது முறை விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னதாம் பூமி, 99 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்று. விழுந்தாலும் எழுவோம் விருட்சமாய். நேரம் 2:02 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் எனக்கும் பாட்டு கேட்கணும்பா அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? உடனே உங்களோட ஃபோன் எடுத்து உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களது பெயர், உங்களது ஊர், இது நாளையும் டைப் பண்ணணும். பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களது பெயர், உங்களது ஊர், இது நாளையும் டைப் பண்ணி 9443363794. மறுபடியும் சொல்கிறேன், 9443363794 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான பாடலை காற்றலைகளில் எல்லாரும் கேட்டு மகிழலாம். அந்த வகையில் முதல் பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆலங்குளம் கனி ரவி கேட்டிருக்காங்க. எனக்கு கிழக்கு சீமையில் திரைப்படத்திலிருந்து அத்தங்கரம் வரமே தர முடியுமா அந்த பாடல் இதோ.

என்னதான் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் யாராவது ஒருத்தங்களை பார்க்கும்போது மட்டும்தான் இப்படி தோணும். பிரம்மன் படைத்த ஓவியமும் அப்படின்ட்டு, சரிங்களா? பூமிக்கு வந்த தேவதையாக இருப்பாங்களோ இவங்க, அவங்களோட அழக சொல்ல வார்த்தைகள் இல்லை. அவங்கள பார்க்குறது என்னோடய கண்கள் செஞ்ச புண்ணியமாக இருக்குமோ அப்படின்னு தோணும். ஏன் இவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் கேட்டிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆனந்த் திருச்செந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எனக்கு ஒரு ஊரில் அழகே அந்த பாடல் வேணும், கக்க காக்க திரைப்படுத்துறதுன்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட அந்த பாடல் இதோ வந்துட்டு இருக்குது, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:13. இணைந்திருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியில. அவ நடந்து போற பாதையில பூக்கள் கூட தலை வணங்குங்க. அவ கூந்தல் அசைவுல காற்று கூட கவிதை பாடும். இதுவே இப்படி இருக்கும்போது அவளுக்காக நான் என் உசுர. கூட ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டேன், அதை கூட கொடுப்பேன், எனக்கு அவளை அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல். என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காதலர் தினம் திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்குது. யாருக்காக அப்படின்னா, ஆர்ஜே சில்வா கேட்டிருக்காங்க தென்காசியிலேருந்து. அவங்க கேட்ட அந்த பாடல் ஏதோ ஒன்றுமே குரலில்

காதல் அப்படிங்கிறது சுகமானதா இல்லை சுமையானதா? ஒருவேளை சொன்ன காதல் சுகமாக இருக்குமோ, சொல்லாத காதல் சுமையாக இருக்குமா என்ன, எனக்கு தெரியல. ஒழுக்கி இருக்கக்கூடிய பாடல். காதல் சுகமானது திரைப்படத்திலிருந்து உடையாம்புலி ஆகாஷ்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:24 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கூ நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆவுடை அம்மாள் புரம் ஆறுமுக பாண்டியன் அவங்க கிட்ட அந்த பாடல் தான். இந்த உலகத்தில் எவ்வளோ ஜீவன் நமக்காக இருக்கட்டும், நம்ம கூட இருக்கட்டும், ஆனால் ஒரே ஒரு ஜீவன் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அது தரக்கூடிய தைரியமும் அன்பும் யாருமே தர முடியாது. அப்படி ஒரு பாடல் ஏதோ

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 2:28 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, அவா அப்படி சிரிச்சுட்டு போவா. சிரிச்சுட்டு போகும்போது அந்த ரோஜாக்களுக்கே தெரியும் நம்ம வெறும் பூதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் புன்னகை ஒரு நந்தவனம் மாதிரி. அவளோட புன்னகை அப்படி அப்படின்னா, அவளோட பேர் எனக்கு ஒரு தடவையாவது சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டால் அதுதான் தெரியல. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அப்படிப்பட்ட அவளோட பேரை ஒரு தடவை என் வாயில் உச்சரிச்சிடணும் அப்படின்னு. ஒழுக்க இருக்கக்கூடிய பாடல் வானரமுட்டி நம்பிராஜ் அவர்களுக்காக மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து.

எங்கள் அம்மா என்ன கருவில் சுமந்தாங்க, எங்கள் அப்பா என்ன தோளில் சுமந்தாங்க, ஆனால் இதையெல்லாம் மறக்கடிக்கிற அளவுக்கு நீ என்ன சுமந்தியோ, இப்பெல்லாம் எனக்கு ஓன் ஞாபகம்தான். ஒலிக்கி இருக்கக்கூடிய பாடல் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடையாம்புலி பத்மா, அருள்ராஜ், அபிஷேக், அனீஸ் அவங்க கிட்ட அந்த பாடல் இதோ.

நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி

0: தெரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: நேரம் 2:39. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கூ நிகழ்ச்சியில். குக்கூ நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமான பாடல் காட்சிகளை உலா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுக்க, வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு உங்களது பெயர், உங்களது ஊர், உங்களுக்கு பிடித்த திரைப்படம் இடம்பெற்ற பாடல், என்ன பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது நாளையும் டைப் பண்ணி 9443360794 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. அந்த பாடலில் அடுத்ததாக யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா கருப்பசாமி மேலரத விதி திருநெல்வேலி டவுன்லேருந்து கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் என்கிட்ட கதை பேசுங்களேன், அதெல்லாம் எனக்கு பெருசாகவே தெரியாது, ஆனால் அவள் என்னை தாண்டி போவா, அவள் காதில் இருக்கிற அந்த லோலாக்கு சொல்லும் பாருங்கள் ஒரு கதை. அந்த கதையை யாருமே சொல்ல முடியாது. மனோ மற்றும் ஜானகி குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நேரம் 2:45 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில எவ்வளவோ ஆட்டம் ஆடி பார்த்தாச்சுங்க, ஆனா இந்த காதல் ஆட்டத்தை நினைச்சா மட்டுமே அவ்வளோ பயம் எனக்கு. உங்களுக்கு அப்படியே நிகழ்ச்சியில் ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல், அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து மாறி கேட்டிருக்காங்க சிவநாடனூர்லேருந்து, அவங்களுக்காக அந்த பாடல் ஏதோ

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 2:50. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz கூனிகள். அகராதியில் இருக்கிற ஒவ்வொரு பக்கமாக தேடி பார்த்துட்டேன். அவளோட அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. மொழிகள் கூட மௌனமாகி போயிட்டு. நான் வந்து கவிஞன்.

0: கவிதை எழுத உட்கார்ந்துருக்கிறேன். அவளோட முகம் பார்த்ததுமே கையில் இருந்த பேனாவே நின்றுருச்சு. அவளோட சிரிப்பில் உதிர்ந்த அந்த அழகை சொல்கிறதுக்கு இன்னொரு ஒரு புதிய மொழியை தான் நான் கண்டுபிடிக்கணும். பிரம்மனே வியந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன் அவளை படைச்சி முடிச்சதுக்கப்புறம். ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து. யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தென்காசி மாவட்டம் பூலாங்குளம் முத்து அவங்களுக்காகவும், முல்லக்காடு பாபு சரஸ்வதி அவங்களுக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.
1: ஒரு மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய?
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

மேலும் 2:56 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பழைய பேட்டையிலேருந்து ரிவேதி கேட்டுருக்காங்க. தீபாவளி திரைப்படத்திலிருந்து பாடல் அவங்களுக்காக தான் வந்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டி பண்ணி சொன்னால், மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணையறான். டாடா, பை பாய்.

மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேங்காய் ஏற்றுமதி 62% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு விரிவாக்க திட்டம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயண விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நமோதியா பள்ளிகளை அமைப்பதற்கான நிலங்களை உடனடியாக அடையாளம் காணுமாறு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தாவேக அரசு காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. நகர்ப்புறங்களில் சொத்து வரியை தாவேக அரசு உயர்த்தக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நாளை தொடங்கவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவில் வீரர்களின் அணிவகுப்பின் போது தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜீந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா தென்கொரியா இடையேயான டேவிஸ் கோப்பை தகுதிச் சுற்று டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் தற்போது நடைபெற்று வருகிறது. மழை காரணமாக 20 ஓவராக குறைக்கப்பட்ட இப்போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 11.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 88 ரன் எடுத்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மதுரமான வேலையில இசை ரசிக்க காத்திருக்கும் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான பிற்பகல் வணக்கம். நேரம் சரியா 3:03 ஆகிட்டு இருக்க நேர்கள் கேட்க இருக்கீங்க. உங்கள் சபைக்கு விருந்தளிக்கும் விதமா வித்தியாசமான திரைப்பதிகளையும் அட்டகாசமான பாடல்களையும் அள்ளி தரும் நிகழ்ச்சி இது திரையருவி. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் தான் உங்க அன்பு தோழி ஐஷுவினோ. இன்றைக்கு திரையரவு நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் என்ன சொல்லிடுறேன், 0462256113 அப்படிங்கிற எனக்கு டயல் பண்ணுங்கள். இல்லை 0462256113 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணி நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். இன்றைக்கு திரையரவு நிகழ்ச்சியில் நிறைய கேள்விகளோடு வந்திருக்கேன். என்ன கேள்விகள் அப்படின்னா, சில திரைப்படங்கள் சார்ந்த கேள்விகளோடு வந்திருக்கேன். அந்த கேள்விகளுக்கு சரியாக யார் பதில் அளிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க.
1: வணக்கம் மேடம், நான் வீரவண்டி புலிக்கிட்டேருந்து முருகன் பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்?
0: முருகன் சார் நலமாக இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும், உங்க நேர்ச்சியை கேட்டுக்கிட்டே நல்லா இருக்கும். குக்கு தாயம் இப்ப பார்த்தா சூப்பரா இருந்தது மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: ஒரே குஷி பாட்டை கேட்டு எல்லாம்
0: குஷி ஆயிட்டீங்க. சரி, அதே குஷியில இப்ப வந்து நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன். உங்களுக்கு எந்த நடிகர் பிடிக்கும்?
1: எனக்கு அஜித்.
0: அஜித் பிடிக்குமா? தலைய தான் பிடிக்குமா? சரி, ஆனா கேள்வி வந்து ரஜினியை வச்சு. ஓகேவா?
1: சரி ரஜினியா?
0: ஆமா. அதாவது என்ன அப்படின்னா, இளைய தளபதி விஜய் அவர்கள் ஒரு ரஜினிகாந்த் படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. அது என்ன திரைப்படம் அப்படின்னு
1: தெரியுமா?
0: ஆமா, இளைய தளபதி விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படத்துல ஒரு படத்துல தான் நடிச்சிருக்காங்க. அது என்ன திரைப்படம்?
1: அது ஆமா, நான் எந்த படத்துல ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க.
0: இது எந்த திரைப்படம்?
1: அது அது படம் பார்த்துட்டு வர மாட்டேங்க.
0: ஒசுக்குன்னு வர மாட்டேங்க.
1: விஜயகாந்த் கூட நடிச்சிருக்காங்க. படம் பேரு ஏதோ

0: விஜயகாந்த்.
1: சரி அது வேண்டாம் நம்மளுக்கு. நான் கேட்டது வந்து விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் கூட நடிச்ச திரைப்படம் தான் கேட்டேன். ஓகே நன்றி சார், நன்றி. அடுத்து யார் பேசுறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? ரத்னராஜ் சார். ஓகே சார், நிகழ்ச்சி கேட்டீங்களா? என்ன படம் தெரியுமா சார்? ஃபுல் படமும் தெரியாதா? ரஜினிகாந்த் அவர்கள் கூட விஜய் அவர்கள் வந்து நடித்த திரைப்படம் எது அப்படின்னு கேட்டேன். அதாவது சரி ஒரு க்ளூ கொடுக்குறேன், ஒரு பாடலில் வந்து வருவாங்க, ஒரு பாடல் காட்சியில். என்ன திரைப்படமாக இருக்கும்? இல்லை இது பழைய படம் தான், நான் பழைய படம்
2: தான்.
1: அதாவது 80களில் வந்த திரைப்படம். 60 தான் தெரியுமா? சரி இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னு நான் சொன்னால் சொல்லிடுவீங்களா? சரி ஓகே நன்றி சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அடுத்த நீயிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திண்டுக்கல் சுந்தர்.
1: சுந்தர் சார் நிகழ்ச்சி கேட்டுட்டு
3: இருக்கீங்களா? யார் கூட நடிச்சது?
1: விஜய் அவர்கள் ரஜினி அவர்கள் கூட சேர்ந்து நடிச்ச ஒரு திரைப்படம்.
3: அது ஓகே மேடம். நடிகை?
1: நடிகை யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? இதுல வந்து நடிகை யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னா அம்பிகா நடிச்சிருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி முன்னாடி இந்த மாதிரி கேள்விகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய க்ளூ இருக்கும் இல்லைங்களா, அந்த க்ளூ கொடுத்து அது வந்து என்ன திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி கேட்க போறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். எல்லாருக்கும் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்க. வேல் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க. ஹரிச்சரன் குரல்ல பாடல் இதோ கேட்டுவாங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.
6: நேரம் சொருக 3:12 ஆகிட்டு இருக்க. நேர்கள் திரையரவு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பண்மலை 102.6 நிகழ்ச்சியில அடுத்ததா பேச வரக்கூடிய நேயர் யாரு அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
7: அன்பு சகோதரிகளுக்கு, சில நாள்களுக்கு பிறகு ஆய்கிடி சுப்பிரமணிய மதிய வணக்கம்.
6: வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
7: நலமா இருக்கமா? நீங்க நலமா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கேன் சார், நலமா இருக்கேன். உங்களுக்கான கேள்வி கேட்கவா? ஓகே. பழைய பட திரைப்படத்தில் உள்ள கேள்வி வேணுமா, புது திரைப்படத்தில் உள்ள கேள்வி வேணுமா? சரி, ஓகே. உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கேட்குறேன். சிவாஜி கணேசன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பிரபு அவர்களுக்கு அப்பாவாகவும் அண்ணனாகவும் நடித்த திரைப்படம் எது?
7: சந்திப்பு.
6: என்னது?
7: சந்திப்பு.
6: சந்திப்பு கரெக்ட் தானா?
7: ஆமா, அப்பாவும் நடிச்சிருக்காங்க, அண்ணனாவும் நடிச்சிருக்காங்க.
6: நம்பலாமா? கரெக்டா? வாழ்த்துக்கள் சார், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி. சந்திப்பு அப்படிங்கிற திரைப்படத்துலதான் சிவாஜி கணேசன் அவர்கள் பிரபு அவர்களுக்கு அப்பாவாகவும் அண்ணனாகவும் நடிச்சிருப்பாங்க. ஆய்குடி சுப்பிரமணியன் சார் கரெக்டா சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். அடுத்து யார் பேசுறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம்,
6: யார் பேசுறீங்க?
8: வினீத் பேசுறேன்.
6: ஓகே வினீத், உங்களுக்கான கொஸ்டின் கேட்டலாமா?
8: கேட்கலாமே.
6: ஓகே, உங்களுக்காக என்ன அப்படின்னா, நிறைய க்ளூஸ் சொல்வேன், அந்த க்ளூ வச்சு அது என்ன திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்.
8: ஓகே.
6: ஓகே. அண்ணன், மெடிக்கல் காலேஜ், அறுவை சிகிச்சை,
8: சரி சரி,
6: குப்பம்,
8: சரி, அடுத்தது
6: ரோஜாப்பூ.
8: ரோஜாப்பூ
6: என்ன திரைப்படம்? அண்ணன், மெடிக்கல் காலேஜ், அறுவை சிகிச்சை, குப்பம், ரோஜாப்பூ அப்படின்னு கொடுத்தேன். பெண்ணின் மனதை தொட்டு, அதுதான் சரியான பதில். வினீத் அவர்கள் சரியா சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அடுத்ததா யார் பேசுறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. உணவு நினைத்த திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டுவாங்க. ஹரிஹரன் அவர்களுடைய ஸ்வீட்டான வாய்ஸ்ல பாடல் வந்துட்டே இருக்கு. நேரம் சரியா 3:15.

0: நேரம் சரி 3:20 ஆகிட்டு இருக்க நேர்கள் திரையரவி நிகழ்ச்சியோட தான் அணிஞ்சிருக்கீங்க. நம்ம திரையரவி நிகழ்ச்சியில் அடுத்துதான் யார் எங்கேயாவது பேசுறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நெல்லை மாவட்டம் திருமலஞ்சி கிராமத்திலிருந்து கோமதி நாயகம்.
0: கோமதி நாயகம் சார்,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, உங்களுக்கான படத்தில் வரக்கூடிய ஒரு 5 க்ளூ கொடுக்க போகிறேன். அது என்ன திரைப்படம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க
1: போகிறீங்க. ஆ, சொல்லுங்கள்.
0: ஓகே, முதல் க்ளூ வந்து காரு. அடுத்த க்ளூ வந்து சொந்த வீடு. அடுத்த க்ளூ வந்து மாடு. அதுக்கு அடுத்த க்ளூ வந்து பாம்பு. லாஸ்ட் க்ளூ வந்து மவுத்தார்கன். இல்லையே,
1: அண்ணாமலை
0: இல்லையா? ரஜினி படத்தை எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க போலயே. நல்லா யோசிங்க. காரு, சொந்த வீடு, மாடு, மாடு வரும், பாம்பு, மவுத்தார்கன். ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச திரைப்படம் தான். நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.

0: காரு, வீடு, மாடு, பாம்பு, மவுத்தார்கன்.
1: தம்பி கந்தவர்.
0: இல்லையே.
1: இல்லை.
0: சரி ஓகே, நீங்கள் நிகழ்ச்சி கேளுங்க, அடுத்த நீங்கள் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் சார். நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
1: நன்றி, வணக்கம். நன்றி
0: நன்றி நன்றி சார். கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அண்ணாமலாஜி தாசனாச்சாலா அப்படின்னு சொல்கிறாங்க, அடுத்த நீங்கள் சரியாக சொல்கிறாங்களான்னு கேட்கலாம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: நான் ராமநாதபுரம் காத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் சார்,
2: நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஆ கேட்டுக்கிட்டா மேடம். இருக்கா
0: என்ன திரைப்படம்னு கண்டுபிடிச்சிங்களா?
2: அந்த அந்த இந்த பாட்டை மறுபடியும் போட்டிங்கன்னு சொல்லிடுறா மேடம்.
0: பாடல் இல்லை, ஒரு அஞ்சு க்ளூ கொடுத்து அது என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். என்னன்னா கார்.
2: லைன் ட்ரை பண்ணதுனால கேட்கல, மறுபடியும் அந்த க்ளூவை சொல்லுங்க மேடம். கண்டு
0: ஓகே ஓகே. கார், முதல் க்ளூ வந்து காரு. அதுக்கு அடுத்த க்ளூ வீடு, சொந்த வீடு. ஆ சொந்த வீடு. அதுக்கு அடுத்த க்ளூ வந்து மாடு.
2: வாழ்த்துக்கள்.
0: நன்றி நிகழ்ச்சி. நன்றி. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவான நேயர் யார் அப்படின்னு கேட்டுக்கலாம். வணக்கம் வணக்கம், என்ன
3: நிலையத்தார்களுக்கும் நேயர்களுக்கும் உற்சாகமான பொன்மாலை நேர வணக்கங்கள் அம்மா.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
3: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து. திரை அறிவியல் கதை கேட்டு படத்தை சொல்ல வந்தேன். கதையை சொல்லுங்கம்மா.
0: கதையை சொல்லிடுவோமா? ஓகே, உங்களுக்காக கதை என்ன அப்படின்னா, எஸ்டேட் ஓனர்.
3: எஸ்டேட் ஓனரா?
0: ஆமா.
3: சரி,
0: அதுக்கு அடுத்த க்ளூ வந்து டீச்சர் அம்மா. அதுக்கு அடுத்த க்ளூ வந்து பிக்னிக். அதுக்கு அடுத்த க்ளூ வந்து தீ விபத்து. நிறைவான க்ளூ வந்து மெழுகுவர்த்தி.
3: மெழுகுவர்த்தி. வெள்ளை ரோஜாவா?
0: இல்லையே.
3: க்ளூ கொடுங்கம்மா.
0: க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா, இதில் வந்து இது கொஞ்சம் பழைய திரைப்படம் தான், 60-70களில் வந்த திரைப்படம் தான். இதில் வந்து நிறைய குழந்தை நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க. ஜெமினி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க.
3: சாந்தி நிலையம்.
0: சாந்தி நிலையம், அதே தான் அதே தான், கரெக்டாக சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
3: நன்றிங்கம்மா. நன்றி
0: நன்றி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேர்கள் எல்லாருமே சூப்பராக விளையாடினாங்க. எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்க நேர்களுக்கும் ஒரு நன்றியாக சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவான பாடலும் வந்துகிட்டே இருக்க, கார்த்திக் அவர்கள் பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். கஜினி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு தெரிஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பு 102.6. இவ்வளோ நேரம் திரையரங்கு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசியிருந்தேன். நான் தான் உங்கள் அன்பு தோழியை இஷ்வினும்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நேரம் சரியா 3:30 ஆகிட்டிருக்கு. தொடர்ந்து கேட்கலாம் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7% அளவிற்கு அதிகரிக்கும் என்று சர்வதேச நிறுவனமான மூடிஸ் மதிப்பிட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேங்காய் ஏற்றுமதி 62% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு விரிவாக்க திட்டம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயண விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நவோதயா பள்ளிகளை அமைப்பதற்கான நிலங்களை உடனடியாக அடையாளம் காணுமாறு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தாவேக அரசு காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. நகர்ப்புறங்களில் சொத்து வரியை தாவேக அரசு உயர்த்த

கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நாளை தொடங்க உள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவில் வீரர்களின் அணிவகுப்பின் போது தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜீந்தர் பால் சிங் தூர் ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா தென்கொரியா இடையேயான டேவிஸ் கோப்பை தகுதிச் சுற்று டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் 20 ஓவராக குறைக்கப்பட்ட இந்தியாவிற்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் அண்ட் குட் ஈவினிங். நேர்லே நேரம் சில 4:03 ஆகிட்டு இருக்க நேரம் கேட்டுட்ருக்கீங்க பொதுகை தென்றலோடு காற்றிலே தொழிலிசை பாடும். இது பொதுகை தும்மி நிகழ்ச்சி. இன்னைக்கு பொதுகை தும்மி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக இது வந்துட்டோம். நான் உங்க அன்பு தோழி ஐஷுவினோ மற்றும்
2: எல் சுப்பிரமணியன்.
1: அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கமா? ரொம்ப நல்லா இருக்கேன். மத்தியானம் சாப்பிட்டியா?
1: சாப்பிட்டாச்சுண்ணா. நீங்க சாப்பிட்டீங்களா?
2: ஆமா, நல்லா சாப்பிட்டோமா? திருப்தியா சாப்பிட்டேன்.
1: சரி, ஓகே.
2: அதாவது
1: சொல்லுங்கண்ணா,
2: மழை வருவது மயிலுக்கு தெரியும்னு ஒரு பாட்டு உண்டு இல்லையா?
1: உண்டு.
2: ஆமா, பழமொழியும் உண்டு, பாட்டும் உண்டு.
1: சரி,
2: மழை வருவது மயிலுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ஒரு ஒரு நல்ல ஒரு பாட்டு உண்டு.
1: சரி,
2: இப்போ நான் இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா,
1: கேட்கணும் எதுக்கு?
2: இல்ல, மழை வருமா
1: வராதா?
2: நேற்றுக்கு ஏதோ லேசா ஒரு நாள் துளி பஞ்சிட்டு போச்சு, அதுலயே ஓரளவுக்கு வெம்மை தணிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பாத்தியா?
1: ஆமா ஆமா.
2: அதே மாதிரி இன்னைக்கும் வந்து கொஞ்சம் மழை வந்தா நல்லா இருக்குமே,
1: சூப்பரா இருக்கும்
2: அப்படிங்கிறதுக்காக இதை சொன்னேன்.
1: சரி,
2: ஆனாலும் கூட வழக்கம் போல நேர்கள் தயாரா இருப்பாங்க.
1: ஆமா, அவங்க அப்பவே தயாராயிட்டாங்க. 3 மணிக்கே வந்து போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிடலாம். நேர்கள் அழிக்க வேண்டிய எண்கள் என்னன்னு சொல்லிடலாம். 0462256113 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணலாம். இல்ல 0462256113 அப்படிங்கிற எனக்கும் கால் பண்ணி நேர்கள் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். முதல் நேர்கிட்ட பேசிடலாமா?
2: கண்டிப்பாமா.
1: வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க சார்.
3: வேம்படி
1: முத்து.
2: சார், நம்ம ரெண்டு பேரும் வந்து போட்டி போட்டுருவோமா?
3: போட்டுருவோம் சார்.
2: சார், ரைட், முதல்ல நீங்க கேளுங்க.
3: நானே கேட்டுறேன் சார். ஒரு கணக்கு சொல்லிடுவா சார்.
2: கேளுங்க.
3: ஒரு கொய்யா தோப்புக்குள்ள ஒரு பையன் போறான் சார்.
2: சரி,
3: மரத்துல கிளிகளா நிக்குது. மேல அண்ணாந்து பார்த்து, இந்த பையன் ஏ அப்பா 100 கிளி இருக்கும் போலக்கு அப்படிங்கிறான். அதுல ஒரு கிளி அந்த பையனை பார்த்து சொல்லுது, தம்பி நாங்க 100 கிளி இல்லப்பா, எங்களை மாதிரி இன்னொரு பங்கு, அதுல பாதி அதுலயும் பாதி, ஒன்னையும் சேர்த்து தப்பா 100 அப்படின்ட்டு இருக்கு.
2: அடையாப்பா, சூப்பர் சூப்பர். ஆஹா,
3: ஒரு கணக்கு தான் சார். மரத்துல இருந்து
2: எத்தனை
3: கிளிகள்?
2: சரி, ரைட். அதுல பாதி, அதுல பாதி, ஒன்னையும் சேர்த்து 100.
3: ஆமா சார், ஆமா சார்.
2: அப்படி இல்லையா?
3: ஆமா.
2: சரி, ரைட்டு. வரேன், ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன். என்ன
1: டைம் போடலாம்?
2: ஆமாம், போடலாம் இல்லையா?
1: ஏதாவது தெரியுதானா?
2: இல்லை, அது ஒரு நல்ல அருமையான கேள்வி. ஓஹோ.

0: நாற்பது நாற்பது எண்பது எண்பது இருபது நூறு 101 இல்லை வந்துடும். சரியா
1: 20ல பாதி வரணும் சார்.
0: ஆ ஆ ஆ ஓ சரியா சொல்லிருங்களே நீங்களே இதுக்கு போட்டு. ஆமா ஆமா
1: 36
0: சார். ஆமா இல்லை நான் 46 ஏதோ ஓடிச்சு, ஏன்னா நம்ம பேப்பர் பேனா வச்சுக்கல, சும்மா மனக்கணக்கு போட்டு பார்த்தேன். 36 அப்போ 36னா எப்படி
1: 72
0: 36
1: பாதி
0: 18 ஓ அப்படி பார்க்கணும் இல்லையா. சரி சரி
1: அதுல பாதி 18ல பாதி 9
0: அப்படி போகணும். 72
1: 99 ஆயிருச்சா.
0: எப்படி எப்படி எப்படி சார் சார் 36 72 அப்புறம்
1: அதுல பாதி
2: 36 பாதி 18
0: ஓஹோ 72
1: 72 90 ஆச்சா.
0: சரி
2: 9 90 91
1: பாதி
0: ஓ அப்படி அதுல பாதி அதுல பாதி நான் ரெண்டாவது பாதி ஓ நான் மொத்தமே மூணு மட்டும் எடுத்தேன்
1: சார் சொன்னீங்க கரெக்ட். அதுல 20 ன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் 20 ன்னு பாதி வரணும்.
0: ஆமா நீங்க சரியா சொன்னீங்க நீங்க சரியா சொன்னீங்க நான் தான் அந்த குறைந்த நேரத்துக்குள்ளே நம்ம மூளை வந்து அந்த அளவுக்கு வேகமாக வந்து வேலை பார்க்க மாட்டேங்க இல்லையா. இப்போ இப்போ ஒரு ஆமாம் இப்போ நம்ம செஸ் விளையாட்டு போட்டி நடக்குது இல்லையா.
1: ஆமாம்
0: ஆமாம் இப்போ ஒரு ஒரு ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறாங்களே அது என்ன எனக்கு சட்டுன்னு மனசில் இல்லை. ஒரு ஒரு ஒரு அயல் நாட்டுக்கு நம்ம டீம் போயிருக்கிறாங்க, குகேஷு அப்புறம் வந்து நம்ம பிரக்ஞானந்தா வைசாலி எல்லாம் போயிருக்கிறாங்க. அவங்க அவங்க பிரெயின்லாம் எவ்வளவு ஷார்ப்பாக விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இருந்தால் அவங்களால அந்த பதக்கத்தை தட்டி கொண்டு வர முடியும் இல்லையா. அந்த பயிற்சி இருந்தால் முயற்சி இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா சார். சரி
1: இந்த வைசாலிங்கிறதும் பிரக்யானந்தரும் பிரதான.
0: ஆமாம் கரெக்டு அருமையாக சொல்லிட்டீங்களே அப்படியா இருக்கணும். அதான் நம்ம விளையாட்டு விளையாடுவதோடு சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படித்தானே.
1: தெரிஞ்சுக்கணும்.
0: ஆமாம் வெரி குட் சபாஷ் அருமை. இந்த இது நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி 40 செகண்டு ஏன்னா
1: சொல்லுங்க.
0: ஆமாம் அந்த நான் ஒரு தலைப்பு தருவேன், அந்த தலைப்பில் ஒரு நிமிஷம் இல்லை 40 செகண்டு ஜஸ்ட் அ மினிட் மாதிரி ஜஸ்ட் 40 செகண்ட் என்ன ஒரு தலைப்பு தருவேன்.
1: 40 செகண்டில் என்ன செய்யணும் சார்.
0: அந்த தலைப்பை பற்றி பேசணும் சரியா.
1: ஆ சொல்லுங்க.
0: ஆமாம் கேப் இல்லாமல் திக்காமல் திணறாமல் பேசணும் என்ன
1: சொல்லுங்க.
0: ஆ அறம் செய்ய விரும்பு.
1: அறம் செய்ய விரும்ப பற்றி 40 செகண்ட் பேசணும்.
0: ஆமாம் ஆமாம்
2: டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
1: ஸ்டார்ட் பண்ணிடலாம். தர்மம் தலைகாக்கும் அறம் உள்ள மனிதனே உலகில் உயர்ந்த மனிதனாகிறான். அறம் செய்வதால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கிறது. உன் மனமும் விரிவடைகிறது, உன்னோட குணமும் விரிவடைகிறது. அறத்தை வைத்து மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அறம் என்பது மனித குலத்திற்கு மிகவும் அவசியமானது. அறம் செய்ய விரும்பு என்று அவை சொன்னது போல் அறத்தை அனைவரும் உலகில் போற்றுவோம். அன்பை எல்லோருக்கும் இது பண்ணுவோம்.
0: பரவாயில்ல சார் நல்ல. அதாவது நான் எதிர்பார்த்த அந்த வார்த்தை வந்துருச்சு. அறம் செய்ய விரும்பு என்று சொன்னது யாரு? அம்மா பாட்டி. அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து அது அந்த அவையார் என்ற அந்த சொல்ல நீங்க வந்துருச்சு. அதைத்தான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் சரியா.
1: ஆமாம்
0: ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சி கலந்துட்டேன். மகிழ்ச்சி.
1: நன்றி
2: நன்றி சார். நன்றி. ரொம்ப அருமையாக விளையாண்டிங்க. நன்றி.
0: அதாவது
2: சொல்லுங்கண்ணா
0: கொஞ்சம் அதிகமாக வந்து நேரம் எடுத்துக்கிட்டா கூட அது வந்து உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நேயர்களுடைய எண்ணமும் சரி நம்ம எண்ணமும் சரி.
2: நிச்சயமா நிச்சயமா. அதனால நேயர்கள் வந்து சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. முதல் நேரே வந்து ஒரு கணக்கு, நீங்கள் வந்து ஒரு பேச்சு போட்டு மாதிரி ஒரு அழகான தலைப்பு. இன்னும் தொடர்ந்து பேசலாம் நேர்களே. இப்போ சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். இன்றைக்கு நிகழ்ச்சி முழுவதும் வந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையில் அமைந்த பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ வந்துகிட்டே இருக்குது. மாயாவி திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையில் நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் புஷ்பனம் குப்புசாமி மற்றும் கல்பனா அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும்

நேரம் சரியாக 4:16 ஆகிட்டிருக்கு. நேர்கள் கிட்டிருக்கீங்க, நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் நிலைப்பண்பை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது புதுகை தும்பி நிகழ்ச்சி. புதுகை தும்பி நிகழ்ச்சியில் முதல் நேரே சூப்பராக

0: போயிருக்காங்க, அடுத்ததான் யார் வராங்க அப்படிங்கறத கேட்டலாம்.
1: கண்டிப்பாமா.
0: வணக்கம்.
1: ஹலோ,
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு சார்,
2: சொல்லுங்க,
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். என்ன கேள்வியோட வந்திருக்கீங்க?
2: என்ன கேள்வி? நீங்களே கேளுங்களோ.
0: இல்ல, நீங்க முதல்ல கேளுங்க. போன வாரம் வரும்போது நான் தான் உங்ககிட்ட முதல்ல கேள்வி கேட்டேன்.
2: அது கரெக்ட்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களே.
0: ஆ சரி, அதனால இன்னைக்கு நீங்க கேளுங்க.
2: நான் கேட்கணுமா?
0: ஆமா.
2: சரி, இது ஒரு மறுபடியும் ஐந்திருத்தலா. ஆறு எழுத்துல?
0: ஆறு எழுத்தா?
2: ஆமா.
0: சரி,
2: அதாவது ஒன்னாவது எழுத்து, ஐந்தாவது எழுத்து, ஆறாவது எழுத்து நமது உடல் உள்ள உறுப்பு.
0: சரி.
2: அப்புறம் ரெண்டு, மூணு, சரி சரி, நாலு, மூணு,
0: நாலு, மூணு,
2: ஆறு,
0: ஆறு.
2: உடம்பு இப்படி இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள்.
0: என்ன இருக்க வேண்டும்?
2: உடம்பு, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க.
0: சரி.

0: அப்புறம் ரெண்டு மூணு நாலு மூணு
1: நாலு மூணு
0: ஆறு
1: ஆறு.
0: உடம்பு இப்படி இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள்.
1: என்ன இருக்க வேண்டும்
0: உடம்பு? உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க.
1: சரி.
0: அப்புறம் ரெண்டு ஐந்து ஆறு வியாபாரிகளிடம் நாம் எதிர்பார்ப்பது.
1: வியாபாரிகளிடம் எதிர்பார்ப்பதா?
0: நாம் எதிர்பார்ப்பது
1: ரெண்டு
0: ஐந்து ஆறு.
1: ரெண்டு
0: ரெண்டாவது எழுத்து, ஐந்தாவது எழுத்து, ஆறாவது எழுத்து.
1: என்னவா இருக்கும்? முதல்ல வந்து ஒன்று ஐந்து ஆறு உடல் உறுப்பா?
0: ஆமாம், நம்ம உடல் உள்ள உறுப்பு.
1: சரி.
0: தமிழ்நாட்டில் ஊர் தான்.
1: ஊர் பெயரா?
0: ஆமாம்.
1: நாலு மூணு ஆறு
0: நாலு மூணு.
2: ஊர் பெயரா?
0: நாலு இரண்டு ஆறு
1: சார். நாலு இரண்டு. சரி, நாலு இரண்டு ஆறு.
2: சார், ஊர் ஊர் பெயரா அது?
0: ஆமாம் சார், ஊர் பெயர் சார்.
2: அப்படியா?
0: ஆமாம் சார், ஃபேமஸான ஊர் தான். ம், நீங்களாம் போயிட்டு வந்துருப்பீங்க இன்னைக்கு.
2: அப்படியா?
0: ஆமாம் சார், நீங்கள் போகாத ஊர் இருக்குமா?
2: நேரம்லாம் தாண்டி முடிஞ்சு.
1: ஆமா,
2: 40 செகண்ட் ஆகி நான்
1: உட்காந்து யோசிச்சாலும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு.
2: வைரம் வைரம்
0: இல்ல வரா சார். நேரம் முடிஞ்சிருக்குல்ல சார்.
2: ஆமா, நேரம் முடிஞ்சு,
1: நேரம் முடிஞ்சிச்சு.
2: ஆமா, அதை பத்தி என்ன இருக்கு? ஒரு முயற்சி தானே.
1: ஆமா,
2: தர்மம் நியாயம். சரி, சொல்லுங்க நீங்களே.
0: ஊர் பேர் வந்து சிதம்பரம் சார்.
2: சிதம்பரம். சரி,
0: உடலில் உள்ள உறுப்பு வந்து
2: சிரம்.
1: சிரம்.
0: கரம் சிரம் புறம் வெளியே.
2: ஆமா.
0: உணவெழுத்து ஐந்து ஆறு. அடுத்து உடம்பு இப்படி இருக்க வேண்டும் கேட்டா பதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க.
1: பதமாக இருக்கணுமா? நான் தெம்பா இருக்கணும்.
0: உடம்பு எப்படி பதமா இருக்கான்னு கேட்பாங்க.
2: ஓஹோ, சரி.
0: அப்ப ரெண்டு ஐந்து ஆறு வியாபாரிகளிடம் எதிர்பார்ப்பு தரம்.
2: தரம்.
0: சிதம்பரம்
2: அப்படி. வெரி குட், வெரி குட். நல்ல அருமையான. அப்படியா? ஆமா, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம
1: கேட்கலாம்.
2: சரி, மதிப்பெண் உங்களுக்கு தான். இப்ப சகோதரி உங்கள்கிட்ட கேட்க போறோம்.
1: ஆமா, நீங்க கேட்ட மாதிரி அதே ஆறு எழுத்து முதல் மூன்று எழுத்து வந்து ஒரு பறவையோட தொடர்புடையது. அதாவது அடுத்து, அதாவது நடுவில் உள்ள எழுத்து, அதாவது மூன்று நான்கு வந்து ஒரு கலை சம்பந்தப்பட்டது. கடைசி ஐந்தும் ஆறும் வந்து பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பிரிவுகள், அந்த பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட தொடர்புடையது. இது எல்லாத்தையும் நம்ம சேர்க்கும் போது அது ஒரு ஊர் பெயரா வரும்.
0: ஊர் பெயரோட வருது. அந்த பறவை வந்து முழுமையடையில இல்லையா?
1: அதாவது அது நான் சொன்ன நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா? பறவையோட முழு பெயரும் வரும்.
0: முழு பெயரும் வருது.
1: ஆமா, இன்னும் சொல்லலைன்னா அந்த பறவையினாலதான் அந்த ஊருக்கு அந்த பெயரே வந்துச்சு.
0: நாகர்கோவில்
1: இல்லையே. பறவையோட பெயர் தான், பறவையோட பெயர் தான். தெரியலையா? மயில் ஆடு துறை.
0: மயில் ஆடு
1: துறை.
0: மயில்
1: ஆடு துறை. மயில் ஆடு துறை.
0: ஆடும் துறை.
1: மயில்கள் அதிகமா.
0: கலை எப்படி சொன்னீங்க?
1: அதாவது மயில் ஆடு துறை. முதல் மூன்று எழுத்து வந்து பறவை.
0: மூன்று எழுத்து பறவை. ஓகே.
1: ஆடு, அதாவது மயில் ஆடு.
0: மயில் ஆடு.
1: ஆடு கலை, கலையோட தொடர்புடையது. பிரிவுகள் துறை.
0: அதாவது
1: அந்த துறை சேர்க்கும் போது நான் சொல்லிட்டேன், ஒரு அழுத்தம் கொடுத்தேன்.

0: போது அந்த வார்த்தை வரும். மயில்கள் அதிகமா
1: இருக்கிறது
2: ஒரு மதிப்பெண் கொடுத்துரும்.
0: ஓகே சார், நன்றி.
2: மகிழ்ச்சி.
0: நன்றி சார். நன்றி. நேர்கள் சூப்பரா விளையாடிட்டு
2: இருக்காங்க.
0: ஆமாண்ணா, தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். இன்னைக்கு தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையில பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. வைரமுத்து அவர்களின் வரிகள்ல திப்பு மற்றும் ஸ்ரீலேகா பார்த்த சாரதி அவர்கள் இணைந்து பாடிய பாடல் மலை திரைப்படத்துல இருந்து கேட்டுவாங்க.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் நிலைப்பண்பை 102.6 மெகா ஹெட்ஸ்ல நேர்கள் புதுகை துமை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நேர்கள் சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த நேரத்தை பேசிடுவோமா?
2: கண்டிப்பாமா.
1: வணக்கம்.
2: ஹலோ.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
3: நெல்லையில இருந்து கண்ணம்மா பேசுறேன்.
2: சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சிமா. நம்ம வந்து ஒரு தமிழ் வார்த்தைகள் ஒரு ரெண்டு தாரம்மா. ஒன்று போல் இருக்கக்கூடிய வார்த்தை. ஆமாம், அதை அதற்கு வந்து நீங்கள் வந்து பொருள் சொல்லணும். கேட்கலாமா அந்த கேள்வி? ஆ, சரி. அதாவது இறை இறை
3: இறை
2: இறை
3: இறை இறைனா கடவுள்.
2: சரி,
3: இறைனா உணவு.
2: உணவு, வெரி குட். இப்போ அடுத்த கேள்வி, அதாவது அடுத்த ஜோடி வார்த்தை. பறவை பறவை
3: பறவைங்கிறது பறக்கிற பறவை. பறவைங்கிறது என்ன பெண்களை குறிக்கிறது? ஒரு வார்த்தை.
2: அப்படியா?
3: இல்லைன்னா பறவை பறவுதல். பறவைனா
2: நீங்க அந்த பறவை நாச்சியார் மனசுல வச்சுட்டு சொல்றீங்க, அப்படித்தானே? அது அது அவங்க பெயர்.
3: ஆமா.
2: என்ன பறவை என்பது அவங்க பெயர். ஆமா. நீங்க இன்னொரு பொருள் சொன்னீங்களே,
3: என்னது?
2: அது சரியான பொருள் தான் அது. ஆனாலும் நான் எதிர்பார்த்த பதில் என்ன தெரியுமா? இது வந்து பறவையை கண்டான் விமானம் படைத்தான். ஆமா, பாயும் மீன்களில் கடலினை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். அந்த பறவை முத சொன்னது. அடுத்தது பறவை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியும் இல்லையா? பறவை முனியம்மா. அந்த பறவை என்கிற சொல்லுக்கு கடல்னு ஒரு பொருள் இருக்கு. ஆமா, நீங்க சொன்னது சரியா. இல்ல இல்ல, நீங்க சொன்னது மிகச்சரியான பதில். அந்த பறவுதல் என்கிற அந்த பொருளை தருகிற வார்த்தையும் பறவை தான். ஆனா இப்படியும் ஒரு பொருள் இருக்கு, இன்னும் ரெண்டு மூணு பொருள் இருக்கு. ஆமா, நேத்து எதேச்சியா நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன். ஆமா, பறவையை ஆமா பறவையை தாண்டி பயணம் செய்தான் அப்படின்னு பார்த்தேன். என்னடா பறவையை தாண்டி பயணம் செய்தான்னு பார்க்கும்போதுதான், கடல் தாண்டி பயணம் செய்தான் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, நீங்க கேளுங்கம்மா எனக்கு ஒரு கேள்வி.
3: ஒரே ஒரு பரத்துல தான் இந்த கவிதை வந்திருக்கு.
2: சரி.
3: வாரப்பத்திரிகை, நாளிதழ்கள், இதெல்லாம் வச்சு ஒரு கவிஞர் பாட்டு எழுதியிருக்காரு. அது ஒரே ஒரு பரத்துல தான்.
2: அப்படியே, அந்த ஒரு அந்த படம் வேணுமா பாட்டு வேணுமா?
3: பாட்டு சொல்லலாம், பாடினவரையும் சொல்லலாம், படமும் சொல்லலாம்.
2: ஆஹா, ஒரு பழைய படம் ஒண்ணு இருக்குது, பழைய பாடல் இருக்குது. இப்போ புது படத்துல வந்து இந்த குமுதம் போல் வந்த குமரியே, மனம் குங்குமமாய் வந்தது என்னவோ அப்படின்னு ஒரு பாட்டு. ஆமா, பழைய திரைப்பட பாட்டு ஒண்ணு உண்டுமா? அதே மாதிரி அந்த பத்திரிகைகள் வைத்து அதை நான் கொஞ்சம் தேடி பார்த்து மனசுல வச்சுக்கிறேன். அடுத்த முறை நாம வாய்ப்பு இருந்தா சந்திக்கும் போது கண்டிப்பா
3: சொல்றேன்.
2: ரொம்ப மகிழ்ச்சிமா.
1: நன்றி.
2: கலந்து அந்த படம் வந்து ஏதோ சரத்குமார் சரத்குமார் நடிச்சது. எனக்கு அந்த அளவுக்கு அந்த பிற்காலத்திய படங்கள் ஞாபகத்துல இருக்காதுமா.
1: நன்றி நன்றி. கண்ணம்மா அம்மாவும் ரொம்ப அழகா வந்து விளையாடிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கும் மதிப்பெண்கள் கொடுத்துடலாம். இப்ப நேர்களுக்காக சூப்பரான ஒரு பாடலும் வந்துட்டே இருக்கு. தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையில பேரரசு அவர்களுடைய வரிகளில் மாணிக்க விநாயகம் மற்றும் சுமங்கலி அவர்கள் இணைந்து பாடிய பாடல் திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து கேட்டுவாங்க.

0: நேரம் சரியாக 4:38 ஆகிட்டு இருக்க நேர்கள் பொதுகை தும்பி நிகழ்ச்சியோடு நினைச்சிருக்கீங்க. அடுத்து வர நேயர் யார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ,
2: வணக்கம்.
0: வணக்கம், யார்
2: வணக்கம்
0: பேசுறீங்க?
2: மேடம்,
0: வணக்கம் வணக்கம்.
2: வானரம்பட்டியிலிருந்து நம்பிராஜ் பேசுறேன்.
0: நம்பிராஜ் சார், சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா சார்? நீங்க
0: சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம்.
0: சொல்லுங்க சார்.
2: சரி, இப்போ நீங்க கேளுங்க.
0: நான் கேட்கணுமா? நீங்க கேளுங்களேன்.
2: கண்மணி அன்போடு காதலும் நான் எழுதும் கடிதம் அப்படி நெடியில் பாடுங்க.
0: காணா கால பாடணும்.
1: அவ்வளவுதான்.
2: ஆமா.
1: ஏ அப்பா,
0: காதலா காதலா. ஓகேவா?
1: பாடணும்
0: பாடணுமா? சரி, வேற பாட்டு படிக்கவா? காதல் கண் கட்டுதே.
2: சரி, அடுத்து ஒரு பாட்டு பாடுறேன்.
1: சேர்த்துக்கிடுவோம் ஏதோ.
0: சரி, ஓகே.
2: நெஞ்சில் கிளியே கண்ணம்மா செல்வ கலந்தியமே.
0: சீல பாடணுமா? யோசிக்க வேண்டியதா இருக்கே. இப்படி மாட்டி விடுவீங்க நினைக்கலையே. சீல என்ன பாடல் இருக்கு?
1: நிறைய இருக்கு.
0: நெடியில இருக்கானா? இருக்கா? டக்குன்னு ஞாபகம் வர மாட்டுக்கு. சரி சார், தெரியல.
1: என்ன இப்படி
2: ஐயா என்ன பூ விளையாட்டு?
1: ஐயா, அப்படிலாம் ஒண்ணும்
2: இல்லை.
1: காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை?
0: அவங்க வந்து வேற ஏதாவது
1: அவர் காணா கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். சீர் கொண்டுவா வெண்மேகமே. அப்படி ஒரு பாட்டு இருக்கலாமா?
2: அருமையான பாட்டு
0: இருக்கு. நான் தெரியலண்ணா.
1: இருக்கு
0: இருக்கு.
2: நெல்லு குத்தினா சோறு சமைச்சி வச்சு.
0: ஓ, ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா. இருக்கு இருக்கு இருக்கு. இப்போ
2: நினைக்கிறேன்.
1: அருமை அருமை அருமை சார். சரி, உங்களுக்கு ஒரு மதிப்பெண். இப்போ சகோதரி உங்கள்கிட்ட கேட்க போகிறாங்க.
0: ஓகே, நான் என்னென்னா நீங்களும் கேட்ட மாதிரி பாடல் சம்மந்தமாக. ஓகேவா?
2: சரி.
0: அதாவது வீடு அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடிய பாடல்கள் வந்து ஒரு 5 பாடல்கள், 40 நிமிஷத்தில் பாடுங்க.
1: 40 செகண்ட்,
0: 40 செகண்டில் பாடுங்க.
2: வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. அடுத்து வீடுல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. அடுத்து ஒரு அவசரத்துல

0: அது அதே மாதிரிதான் சார்.
1: இருந்தாலும் ஐந்து பாட்டுங்கிறது கொஞ்சம்
2: அதிகமா தான்
0: இருக்கும். நிறைய பாடல்கள் இருக்கு, டக்கு ஞாபகம் வராது.
1: முடிஞ்சிருச்சு.
0: நிறைய பாடல்கள் இருக்கு. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, அப்புறம் வீட்டுக்கு வாசுபடி வேணும், அப்புறம் இந்திய நாடு என் வீடு.
1: உண்மையில நீங்க கேட்கும் போது எனக்கு இந்த
0: பதட்டம்.
1: இருந்தாலும் உங்ககிட்ட கலந்து பேசினதுல ரொம்ப சந்தோஷம்.
2: மகிழ்ச்சி.
0: நன்றி நன்றி. நம்பிராஜ் சாரும் சூப்பரா விளையாடி போயிருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துருவோம். தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையில பாடல் வந்துகிட்டே இருக்கு. குட்டி திரைப்படத்துல இருந்து விவேகா அவர்களுடைய வரிகள்லாம் முகேஷ் முகமது மற்றும் பிரியாஹி இமேஷ் அவர்கள் பாடின பாடல் கேட்டுவாங்க.

0: நேரம் சரியா 4:47 நேர்கள் பொதுகை துணி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. அடுத்து யார் பேச வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: அம்மா வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: ஆ, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சார்?
2: ரொம்ப நல்லா இருக்கப்பா. நான் வந்து ஒரு வார்த்தை கொடுப்பேன், அந்த வார்த்தையை வச்சு ஒரு கதை சொல்லணும், சரியா?
1: ஆ சரி சார்.
2: ஒரே வார்த்தை, அந்த வார்த்தையை பற்றி பேசப்படாது, அந்த வார்த்தையை வச்சு ஒரு கதை சொல்லிடணும் 40 செகண்டுக்குள்ள. வயக்காட்டுக்கு பாய்ச்சலாம் அப்படின்னு உங்க பணியில பேசிடக்கூடாது. ஆமா சரியா. நான் அந்த வார்த்தை சொன்னா அதை மையம், அந்த வார்த்தையை மையமா வச்சு ஒரு கதை சொல்லணும் 40 செகண்ட்ல. வார்த்தை சொல்லிட்டுமா?
1: சொல்லுங்க.
2: மாணிக்கவாசன் சார் வந்து இந்த கதையை சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கேன். ஆமா, சூட்கேஸ்.
1: என்ன சார்
2: சூட்கேஸ்?
1: சூட்கா.
2: சூட்கேஸ்னா தெரியாதா?
1: அடி சூட்கேஸ்.
2: ஆ, டைம் போட்டாச்சு.
1: ஆ போட்டாச்சா?
2: ஆமா, கதையை சொல்லுங்க.
1: அந்த பெட்டியில வந்து பொருட்களை வைக்கலாம், பணம் வைக்கலாம், ட்ரெஸ் வைக்கலாம், கூட்டிட்டு போறது கையில லேசா இருக்கும்,
2: ரொம்ப சுத்தம்.
1: ஆமா, போய் எங்கேயும்
2: மதுரைக்கு வந்து சோதனை இருக்கு. எனக்கு தான் நீங்க கேள்வி கேளுங்க. சரி,
1: ஒண்ணு தரையில இருக்கும், ஒண்ணு மரத்துல இருக்கும்.
2: சரி,
1: ரெண்டும் சைவம்.
2: சரி,
1: அசைவம் சாப்பிடாது.
2: சரி,
1: என்ன உயிரினம்?
2: ஆமா, இது மானு, அது மயில். அவ்வளவுதானே முடிஞ்சு வச்சு.
1: இது பண்ணுவேன்.
2: அப்படியா?
1: ஆமா.
2: சரி, அப்ப அது குருவி, கிளி.
1: கிளி உண்டு. அடுத்தால தரையில இருக்கிறது ஒண்ணு.
2: ஆமா, தரையில மான் வந்து சாப்பிடாதுல்ல, அது சைவம் தானே?
1: மான்
2: வந்து எதுவும் வேற எதுவும் சாப்பிடும் போல தெரியுது. என்ன நம்ம பக்கம்
0: வரிகள முகேஷ் முகமது மற்றும் சுசித்ரா அவர்கள் பாடின பாடல் வருது வேங்கை திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் சரியா 4:55 ஆயாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் புதுகித்தும் நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ,
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்,
1: சொல்லுங்க,
0: யார் பேசுறீங்க? யாரு?
2: லலிதா, தாளைக்குள்ள.
0: லலிதா அம்மா, விளையாட ரெடியா இருக்கீங்களா? நேரம் இல்ல, டக்குன்னு வந்து நம்ம விளையாட்டுக்கு போயிடலாம்.
1: லலிதாமா,
2: ஆமா, அது வந்து தர்மம் வந்து நம்ம வந்து கடைபிடிக்காது.
0: சரி,
2: தானம் வந்து நம்ம வந்து உதவி செய்யறது. ஒரு அம்மா வந்து கீரை வச்சுட்டு வந்தாங்க.
0: சரி,
2: அப்போ ஒரு கட்டு கீரை வந்து ஒரு 15 ரூபா வச்சுக்கோமே.
0: நீங்க கதை சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன், நேரம்
2: இல்ல. அப்ப அந்த அம்மா வந்து ரொம்ப கசராடி கச்சேரிய வாங்குது.
0: சரி, அந்த இதை காசு வந்து கம்மி பண்ணி கேட்பாங்க. இந்த கதையை தெரியும், கம்மி பண்ணி கேட்பாங்க. உடனே அவங்க வந்து இல்லை இல்லை, நான் வந்து கம்மியாக தான் தருவேன் அப்படிம்பாங்க. உடனே சரி, இது வந்து அந்த அம்மாவும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து மயங்கி விளம்போது அந்த அம்மா வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தர்மம். அவங்க செஞ்சது வந்து அதை சொல்ல வரீங்க இல்லையா? சரி, ஓகேம்மா, ஓகே. உங்களுக்கு வந்து சரி சரி சரி, உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இது வந்து ஒரு இனிப்பு, சரியா? இனிப்பு வகை. இது வந்து முதல்ல 2 எழுத்து வந்து ஒரு உணவு. உணவுனா குழம்பு வகையை சார்ந்தது. பின்னாடி இருக்கக்கூடிய 3 எழுத்து வந்து ஒரு துணி வகையை சார்ந்த ஒரு பொருள். அது என்ன இனிப்பு வகை?
2: தெரியலையம்மா.
0: தெரியலையா? அதாவது முதல் 2 எழுத்து ஒரு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டேன்.

0: குழம்பு.
1: மோர் குழம்பு, வத்த குழம்பு.
0: பின்னாடி இருக்கக்கூடிய மூணு எழுத்து, மொத்தம் ஐந்து எழுத்து, மொத்தம் அந்த ஐந்து எழுத்தையும் சேர்த்தா ஒரு இனிப்பு.
2: சரி ரொம்ப மகிழ்ச்சி, உங்கள்கிட்ட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம்.
0: சரி நான் மதிப்பெண் சொல்லிடுவோமாண்ணா.
2: ஆமாம், நல்ல கலகலப்பாக பேசுனாங்க இல்லையா?
0: ஆமாம் ஆமாம். மொத்தம் வந்து நேயர்கள் ஆறு நேயர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து நேயர்கள் வந்து ஆறு மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. நீங்கள் மூன்று மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க, நானும் மூன்று மதிப்பெண்கள்
2: வாங்கியிருக்கேன்.
0: அதே தான் அதே தான். நேயர்களுக்கும் நமக்கும் எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லைங்களா, எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துட்டு நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் வந்துகிட்டே இருக்கு. இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசியிருந்தது நான் உங்க அன்பு தோழி ஐஷுவினு மற்றும்
2: எல் சுப்பிரமணியன்.

0: நேர்லே ஒழிக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது புதைய துமி நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து படமும் பாடலும் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க. நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. உடல் நலன் மட்டுமன்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை நேரடி வரி வசூல் 13% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. படைப்பாற்றல் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டுவருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். காலை உணவு விரிவாக்க திட்டம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயண விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வுகாண தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நவோதயா பள்ளிகளை அமைப்பதற்கான நிலங்களை உடனடியாக அடையாளம் காணுமாறு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தாவேக அரசு காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. நகர்ப்புறங்களில் சொத்து வரியை தாவேக அரசு உயர்த்தக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நாளை தொடங்கவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவின் வீரர்களின் அணிவகுப்பின் போது தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜீந்தர்பால் சிங் தூர் ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குவாங்ஷு ஹுவாங்பூ சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பெல்டன் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் 20 ஓவராக குறைக்கப்பட்ட இந்தியாவிற்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா சற்று முன்வரை 16.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர்

2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

உங்கள் இசை நண்பன் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பை 102.6 நிலா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான மாலை வணக்கம். நேரம் சரியா 5:03 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்க இருக்கீங்க இடைவிதாது இன்னிசை பாடல்கள் வளம் வரும் இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1992 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றியும் அந்த திரைப்படங்கள் இடம்பெற்ற சுவாரஸ்யமான தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் அருமையான பாடல்கள் இதை தான் கேட்டு ரசிக்க போறீங்க. அந்த வகையில் முதல்ல எந்த திரைப்படம் பற்றி இல்லை எந்த நடிகர் பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1992 வருதாங்க. தமிழ் சினிமாவில் ரொம்பவே வந்து அதிக படங்கள் வந்த வருடம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நடிகர்கள் நிறைய நடிகைகள் வந்து அறிமுகமானாங்க. அதுலேயும் குறிப்பாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் அதாவது 90-80 அப்படிங்கிற காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் ஆட்சி செய்த காலகட்டமாக பார்க்கப்பட்டுச்சு. அதுலேயும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த வருடம் 1992 வருடம் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான வருடமாகவும் அமைஞ்சுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடத்தில் 3 தமிழ் திரைப்படங்கள் வந்துச்சுங்க. மூன்றுமே வந்து வெவ்வேறு கதைகள் வெவ்வேறு விதமான கதாபாத்திரங்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அது மட்டும் கிடையாது இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த 3 படங்களும் அதில் இடம்பெற்ற பாடல்களுமே வந்து 2 படங்கள் வந்து இளையராஜா அவர்களுடைய இசையில் வந்திருக்கும், இன்னொரு திரைப்படம் வந்து தேவா அவர்களுடைய இசையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல் திரைப்படம் என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1992 ஜனவரி மாதத்தில் பொங்கல் வெளியீடாக வந்த திரைப்படம் தான் மன்னன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பி வாசு அவர்கள் இயக்குனாங்க. சிவாஜி ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த், குஷ்பு, விஜயசாந்தி இப்படி நிறையவே நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் இளையராஜா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். கிருஷ்ணன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ரஜினி அவர்கள் நடித்திருப்பாங்க. சாந்தி தேவி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு தொழிலதிபராக விஜயசாந்தியும் வருவாங்க. இருவருடைய சந்திப்பு, கருத்து மோதல், அதுக்கப்புறம் உருவாகக்கூடிய ஒரு உறவு இதுதான் கதையுடைய முக்கியமான கதை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் கன்னடத்தில் வெளியான அனுராகா 6 அப்படிங்கிற திரைப்படத்துடைய ரீமேக்காகவும் வந்தது. கன்னடத்தில் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. அதுலேயும் இந்த திரைப்படத்தில் எல்லா பாடல்களுமே ஃபேமஸ். இதுக்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்பயணத்தில் இன்னொரு முக்கியமான திரைப்படம் அப்படின்னா அது அண்ணாமலை திரைப்படம். சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த், குஷ்பு, சரத்பாபு இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருடைய வாழ்க்கையுடைய ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படமாகவும் இருந்தது. அதாவது அண்ணாமலை, அசோக் அப்படிங்கிற 2 நண்பர்கள், அந்த சிறு வயது நண்பர்கள் இவங்க வளர்ந்து எளிமையாக வந்து வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு மோதல். அதாவது பால் வியாபாரிக்கும் ஒரு செல்வந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கும் அந்த நட்பில் ஏற்படக்கூடிய ஒரு விசில், அதன் பிறகு வரக்கூடிய மோதல் தான் இந்த கடத்துடைய கதையுடைய மையம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த படத்தில் பாடல்கள் சமதூளான பாடல்கள்லாம் வந்திருக்கும். குறிப்பாக வந்தேண்டா பால்காரன் பாடலாக இருக்கட்டும், அண்ணாமலை அண்ணாமலை பாடலாக இருக்கட்டும், கொண்டையில் தாளம்பு இப்படி நிறைய பாடல்கள், வெற்றி நிச்சயம், ரெக்கக்கட்டி பறக்குதே, இதில் வந்து வெற்றி நிச்சயம், அண்ணாமலை அண்ணாமலை, வந்தேண்டா பால்காரன் இதெல்லாம் வந்து நிறைய பேருடைய ஃபேவரட் பாடல்களாகவும் அமைஞ்சுது. அடுத்ததாக என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1992 ரஜினி அவர்களுடைய 3 திரைப்படமாக வந்தது பாண்டியன் திரைப்படம். இது எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கியிருந்தாங்க. இதுலேயும் கூட ரீமேக் திரைப்படமாக தான் வந்தது. அதாவது கன்னட திரைப்படமாக

படமான பாம்பி டாடா அப்படிங்கிற திரைப்படத்துடைய ரீமேக்காக இந்த பாண்டியன் திரைப்படம் வெளியாச்சு. இது தீபாவளிக்கு வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்ற திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ரஜினி அவர்களுக்கு வந்து 3 திரைப்படங்கள் 1992 வெளிவந்தது. மன்னன், ஒரு குடும்பம், உறவு, காதல், மோதல் இதை சொன்ன திரைப்படம். அண்ணாமலை, நட்பு, துரோகம், போராட்டம் இதை பற்றி பேசிய படம். பாண்டியன், காவல்துறை அதிகாரி, விசாரணை, ஆக்ஷன் இதில் வெளிவந்த திரைப்படம். மூன்றுமே வந்து மன்னனும் பாண்டியனும் இளையராஜா அவர்களுடைய இசையில், அண்ணாமலை தேவா அவர்களுடைய இசையில் வெளிவந்தது. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்க போகிறோம். தேவா அவர்களுடைய இசையில் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் கேட்டுவாங்க.

நேரம் சரி 5 மணி 12 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க படலும் பாடலும் நிகழ்ச்சி. நேரம் சரியா 5 மணி 12 நிமிடத்தில் அடுத்ததா நம்ம படமும் பாடலும் நிகழ்ச்சியில் எந்த தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வந்து 1992 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றியும் அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் அதில் உள்ள பாடல்களை கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு 3 திரைப்படம் வெளிவந்தது அப்படின்னு சொன்னேன். அப்போ கமலஹாசன் பற்றி அடுத்து நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் அதுதான் கிடையாது. அடுத்து என்ன திரைப்படம் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான திரைப்படம், ஒரு கிராமத்து பின்னணியில் அமைந்த திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் 1992 பிப்ரவரி 1 வெளியான கிராமத்து பின்னணியை கொண்ட ஒரு முக்கியமான திரைப்படம் தான் சின்னத்தாயி அப்படிங்கிற திரைப்படம்ங்க. இந்த திரைப்படம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரசிகர்களை மாறி மாறி பார்க்கணும் அப்படின்னு தோன்ற வச்ச ஒரு திரைப்படம். அது மட்டும் கிடையாது, திரைத்துறையில் இன்று வரைக்கும் குணச்சித்திர வேடங்களை நடித்து வரக்கூடிய விக்னேஷ் அவர்கள் கதாநாயகனை அறிமுகமான முதல் திரைப்படம் இது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிராமத்து பின்னணியில் ஒரு நல்லதொரு அடையாளத்தை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கணேசராஜ் அவர்கள். அதாவது தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக இருந்த பாரதி ராஜா அவர்களுக்கு உதவி இயக்குனராக பணிபுரிந்தவர் தான் இந்த கணேசராஜ் அவர்கள். தன்னுடைய குருவுடைய பாணியை பின்பற்றி கிராமத்து யதார்த்தங்களையும் உணர்வுகளையும் ரொம்ப நேர்த்தியாக வந்து சொல்லியிருப்பார். அது மட்டும் கிடையாது, இந்த திரைப்படத்தில் இளையராஜா அவர்களுடைய இசை இந்த சொல்லியே ஆகணும். இதில் இடம்பெற்ற பாடல்கள், குறிப்பாக கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் அப்படிங்கிற பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய கம்பீரமான குரலில் இன்றைக்கும் கூட அந்த கிராமத்து திருவிழாக்கள் இல்லை கிராமத்து பாடல் பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களுடைய ஃபேவரட் பாடலாகவும் அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அதே பாடலை வந்து உமாரமணன் கல்பனா வந்து மற்றொரு மெலடி பதிப்பிலும் வந்து வெளிவந்துச்சு. இது போக இந்த திரைப்படத்தில் நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருப்பாங்க. விக்னேஷ், பத்மஸ்ரீ, அப்புறம் வந்து ராதா ரவி, வினி சக்கரவர்த்தி, நெப்போலியன், சபிதா ஆனந்த், அது போக கவுண்டமணி, செந்தில் இவங்களுடைய ஜோடி, அதையும் நகைச்சுவை, இப்படி நிறைய விஷயங்கள் இதுக்கு கூடுதல் பலமாகவும் அமைஞ்சுதுங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த திரைப்படம் பெரிய எதிர்பார்ப்புகள் இன்றி வெளியான ஒரு திரைப்படம் தான். ஆனால் இதோடைய யதார்த்தமான கதை, எமோஷனல் காட்சிகள், பாடல்களால் ரசிகர்களை கவர்ந்து திரையரங்களை 100 நாட்களையும் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனையும் பெற்றது அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துக்கிட்டே இருக்க பாடல் கேட்டுவாங்க. சின்னத்தாயி அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக இந்த பாடல் எல்லாரோடைய ஃபேவரட் பாடலாகவும் இருக்கும். அதை தான் கேட்க போகிறோம். கே ஜே யேசுதாஸ் மற்றும் ஸ்வர்ணலதா அவர்களுடைய குரலில் பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, இளையராஜா அவர்களுடைய சைல.

0: அம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கலைய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் சூரியன் 5 மணி 20 நிமிடம் ஆகின்றிருக்க நேர்கள் படமும் பாடலும் நிகழ்ச்சியோடு அணிஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு 1992 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களோட பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஏற்கனவே ரஜினி அவர்கள் நடித்த 3 திரைப்படங்கள் பற்றி பேசியாச்சு. அடுத்ததான் வந்து மண்வாசனை, கிராமத்து மண்வாசனையை சொன்ன சூப்பரான படம் சின்னதாய் திரைப்படத்தை பற்றியும் சொல்லியாச்சு. அதுக்கடுத்ததான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைஞ்ச, திரைப்பட பயணமாக அமைஞ்ச ஒரு இந்த 2 திரைப்படங்கள் இந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்னு சொல்லலாம். என்ன திரைப்படம்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்காரவேலன் மற்றும் தேவர் மகன் இந்த 2 திரைப்படங்களும் வெளிவந்தது. அதுவும் தேவர் மகன் திரைப்படம் வந்து தீபாவளி அன்னைக்கு, அதாவது அக்டோபர் 25 தேதி அன்னைக்கு வெளிவந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சிங்காரவேலன் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிராமத்து பின்னணியில் உருவான ஒரு நகைச்சுவை கலந்த குடும்ப காதல் திரைப்படங்க. அதாவது கமலஹாசன், குஷ்பு, கவுண்டமணி, மனோரமா, செந்தில், வடிவேலு இப்படி பலர் நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இளையராஜா அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்திருந்தார். இது வந்து 1992 ஏப்ரல் மாதம் வெளியாச்சு. கமலஹாசன் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற திரைப்படமாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கமலஹாசன் அவர்களுடைய கதாபாத்திரம் அவங்க தாய் மீது விழுந்த பழியை நீக்க முயல்வது தான் இந்த படத்துடைய ஒரு கதை அப்படின்னே சொல்லிடலாம். இது போக கமலஹாசன் கூட கவுண்டமணி கூட்டணி அப்படிங்கிறத இடம்பெற்று ரொம்ப சூப்பராக வந்து அதுவும் பேசப்பட்டுச்சு. இதில் உள்ள பாடல்கள் அதுவும் மக்கள் மத்தியில் நல்லாவே வந்து ரசிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் தீபாவளிக்கு வெளிவந்த தேவர் மகன் திரைப்படம். இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கதை, திரைக்கதை, தயாரிப்பில் முக்கிய பங்காற்றிய ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து சிவாஜி கணேசன், கமலஹாசன் அவர்கள், ரேவதி, கௌதமி, நாசர் இப்படி பலர் நட்சத்திர பட்டாளங்கள் நடித்திருந்தாங்க. கமலஹாசன் அவர்கள் எழுதிய திரைக்கதை ரொம்ப குறுகிய காலம், அதாவது வெறும் 7 நாட்களில் முடிக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. கமலஹாசன் அவர்கள் நடித்த கதாபாத்திரம் அப்படிங்கிறது சக்திவேல் கதாபாத்திரம். வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய ஒரு இளைஞன் தன்னுடைய அப்பாவுக்காக குடும்பம், பொறுப்பு, ஊருடைய பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள நிலைக்கு தள்ளப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது

படத்துடைய கதை. இதுக்கு இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர். அதுலேயும் நிறைய பேருக்கு ஃபேவரட் அப்படின்னா, இஞ்சி இடப்பழகி, சாந்து போட்டு சந்தன போட்டு, அதுக்கப்புறமா போற்றி பாடடி பண்ணி, இந்த பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்பவே பிரபலமான பாடல்கள். தீபாவளி இன்னைக்கு ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற திரைப்படம். இந்த திரைப்படம் நம்ம இந்தியாவின் சார்பில் 1992 ஆஸ்கார் பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம் அந்த பிரிவின் கீழே தேர்வானது. ஆனால் அது வந்து இறுதிக்கட்டம் வரைக்கும் செல்லலை அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துக்கிட்டே இருக்க, தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து கமலஹாசன் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் கேட்டுவாங்க.

கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1992 ஆண்டு வெளிவந்த திரைப்படங்கள் பத்தியும் அந்த திரைப்படங்கள் இடம்பெற்ற

அவசியமான விஷயங்கள் தகவல்கள் இதை கேட்டுட்ருக்கீங்க. கூடவே சுவான பாடல்களையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. ரஜினி கமலஹாசன் வரிசையில் அடுத்ததாக யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவரச நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திக் அவர்கள். இந்த கார்த்திக் அவர்களுக்கும் கூட இந்த 1992 அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான ஆண்டாகவும் அமைஞ்சிரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அறுசுவை படங்கள் வெளியாச்சு, அதாவது 6 திரைப்படங்கள் வந்து உருவாச்சு. கார்த்திக் அவர்களுடைய நடிப்பில் காதலும் இருந்ததுங்க, கிராமத்து மண் வாசனையும் இருந்தது, ஆக்ஷனும் இருந்தது. அது மட்டும் கிடையாது, அந்த வருஷம் அவர் பாடின பாடலும் வெளியாச்சு, அதுதான் வெத்தலை போட்ட ஷோக்களை. அவர் பாடிய அந்த பாடல் குரல் வந்து ரசிகர்கள் காதல ஒழிச்சது. அந்த ஆண்டு கார்த்திக் அவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத படங்கள் கொண்ட ஆண்டாகவும் அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அது என்னென்ன படங்கள் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதே எனக்கு தெரியுதுங்க. என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமரன், உன்னை நினைச்சேன், பாட்டு படித்தேன், நாடோடி தென்றல், நாடோடி பாட்டுக்காரன், இது நம்ம பூமி, வெய்ப வாக்கு அப்படின்னு 6 படங்கள் வெளியாகுது. இதில் அமரன் திரைப்படம் ஜனவரி 15 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. இதை வந்து ஒரு ஆக்ஷன் திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு இளைஞர், அந்த இளைஞருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குற்றம் அதை வந்து கொண்ட மையமாக கொண்ட ஒரு திரைப்படமாக வந்து வெளியாகுச்சு. இந்த திரைப்படத்தில் தான் வெட்டில போட்ட ஷோக்கில் அப்படிங்கிற பாடல், இந்த பாடலை கார்த்திக் அவர்களே பாடியிருப்பாங்க. வழக்கமான ஒரு பேச்சு பாணி அந்த பாடலை வந்து அவர் பாடின விதம் ரசிகர்களிடம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று கொடுத்தது. இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதித்தன் அவர்கள். அதற்கு அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா இது நிறைய பேருடைய ஃபேவரட் திரைப்படங்களில் ஒன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று நினச்சேன் பாட்டு படித்தேன் அப்படிங்கிற திரைப்படம், இது ஏப்ரல் மாதம் குரு தனபால் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்ததுங்க. இந்த திரைப்படத்தில் கார்த்திக் அவர்கள் முத்துராசு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் வந்து கார்த்திக், சசிகலா, மோனிஷா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு நட்சத்திர பட்டாளங்களும் இதில் வந்திருந்தாங்க. இந்த படம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காதல், அதுக்கப்புறமா வந்து குடும்ப உணர்வுகளை மையமாக கொண்டு வெளிவந்த ஒரு திரைப்படம். இந்த படத்துடைய தலைப்பே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பாடல் வரியை போலவே அமைச்சிருப்பாங்க. அந்த கால திரைப்பட தலைப்புகளுடைய தனி சிறப்பை இந்த படத்துடைய தலைப்பு வெளிப்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இதில் நடித்த நடிகை அவர்கள் மறைந்த பிறகு அவரை மாதிரியே தோற்றம் இல்லை இன்னொரு நடிகையை வைத்தும் இந்த படத்தை வந்து கிளைமேக்ஸ் காட்சிகளை முடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சிகளையும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இதுக்கு அடுத்து நாடோடி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை கார்த்திக் அவர்களுக்காக எழுதப்பட்ட வார்த்தையாக அமைந்த ஆண்டுன்னு சொல்லலாம். நாடோடி தென்றல், நாடோடி பாட்டுக்காரர். நாடோடி தென்றலை பொறுத்த வரைக்கும் பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கம், இதில் ரஞ்சிதா அவர்கள் நடித்திருப்பாங்க. கார்த்திக் அவர்களுடைய கதாபாத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது தங்கராசு அப்படிங்கிற கதாபாத்திரம் ரொம்ப வித்தியாசமான ஒரு பின்னணியை கொண்டது. அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு கதையை வரலாற்று காதல் கதையாக மாற்றி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல்கள் அமைஞ்சிருக்கும். இந்த பாடல்களும் கூட எல்லாமே வந்து சூப்பர் ஹிட்டான பாடல்களாகவும் அமைஞ்சிருக்கும். அது போக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து திரைக்கதை எழுதியவர் பாரதி ராஜா அவர்கள், வசனங்களை சுஜாதா அவர்கள் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நாடோடி பாட்டுக்காரன், இதுவும் கூட கார்த்திக் அவர்களுடைய நடிப்பில் சூப்பராக வந்து வெளிவந்த ஒரு திரைப்படமாகவும் அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். இதுவும் கிராமத்து பின்னணியை கொண்ட ஒரு அழகான திரைப்படம்ங்க. இதுக்கு அடுத்ததாக இது நம்ம பூமி அப்படிங்கிற திரைப்படத்துலையும் கார்த்திக் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. அதுவும் மக்கள் மத்தியில் கொஞ்சம் வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படமாகவும் அமைந்தது. ஒரே ஆண்டில் பல்வேறு வகையான கதாபாத்திரங்களை அவர் சேவை செய்து நடிச்சிருந்தார். இது வந்து சமூக பின்னணியை, கிராமிய கதையை, காதலை, இது எல்லாத்தையும் பற்றி பேசின திரைப்படம். அடுத்ததாக தெய்வ வாக்கு அப்படிங்கிற திரைப்படம், இதுவும் கூட 1992 வெளிவந்த திரைப்படம் தான். ரேவதி அவர்கள் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. இதுக்கும் கூட என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த திரைப்படத்துலையும் அவருடைய வித்தியாசமான நடிப்பினால் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்ற திரைப்படமாகவும் அமைஞ்சது. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டுவாங்க. ஒன்று நினைச்சேன் பாட்டு படித்தேன் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்க போகிறோம். பாடல் இதோ எல்லாருக்காகவும், அதுவும் ஸ்வர்ணலதா அவர்களுடைய ஹம்மிங் அந்த பாடலில் வந்து நிச்சயமாக எல்லாரையும் கட்டி இழுக்கும் அப்படின்னே சொல்லலாம். பாடல் இதோ கேளுங்கள்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் 102.6 நேர்கள் படமும் பாடலும் நிகழ்ச்சியுடன் அணிஞ்சிருக்கீங்க. நேரம் சரி 5:37 நிமிடமாகிட்டு இருக்கு. இன்னைக்கு 1992 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாக யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, 1992 அந்த வருடம் விஜயகாந்த் அவர்களுடைய திரைப்பயணத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு வருடமாக அமைஞ்சதுங்க. இங்கே அவரை மொத்தம்

நான்கு திரைப்படங்கள் நடிக்கிறாரு. ஒன்று கிராமத்து மண் வாசனையை பற்றி பேசிய திரைப்படம், இன்னொன்று வந்து காவல்துறை அதிகாரியுடைய கம்பீரத்திலையும் குடும்ப உணர்வுகளை கலந்த ஆண்டாகவும் அவருக்கு வெளியான திரைப்படங்கள் அப்படின்னே சொல்லலாம். பொங்கலுக்கு சின்ன கவுண்டர், ஏப்ரல் மாதத்தில் பரதன் திரைப்படம், அக்டோபர் மாதத்தில் தாய்மொழி திரைப்படம், தீபாவளிக்கு காவிய தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு படங்கள். இந்த நான்கு படங்களுமே நான்கு விதமான கதாபாத்திரங்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். கிராமிய கதைகள், ஆக்ஷன், சமூக பின்னணி, குடும்ப உணர்வுகள் அப்படின்னு மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சின்ன கவுண்டர் திரைப்படம், இது ஆர்வி உதயகுமார் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்தது. இதுலையும் மனோரமா, சுகன்யா இவங்கெல்லாம் நடந்து நடிச்சிருந்தாங்க. இதில் உள்ள கதாபாத்திரம் அப்படின்னா சின்ன கவுண்டர், அதாவது தவசி அப்படிங்கிற கதாபாத்திரம். விஜயகாந்த் அவர்கள் நடித்த முக்கியமான கிராம பின்னணி கொண்ட படங்களில் இதுவும் ஒன்றுங்க. கதை அந்த கதையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஊரில் ஒரு பஞ்சாயத்து தீர்ப்பாளராக மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர். அந்த பஞ்சாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த ஊரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இதை பற்றி பேசக்கூடிய ஒரு திரைப்படம். இதில் வந்து கவுண்டமணி சுந்தில் அவர்களுடைய காம்பினேஷன், வடிவேலு அவர்களுடைய காம்பினேஷன், இது எல்லாத்தையும் வந்து மக்கள் ரசித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது போக இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம், இந்த திரைப்படம் இளையராஜா அவர்களுடைய இசை கிராமிய உணர்வை மேலும் வலுப்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த படம் தெலுங்குலையும் கன்னடத்திலையும் ரீமிக்ஸ் செய்யப்படுதுங்க. அது போக பரதன் திரைப்படம் அப்படியே மாறுபட்ட தோற்றம், ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்து வந்திருப்பார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது கிராமிய தோற்றத்திலிருந்து ஒரு வேறுபட்ட ஒரு கதாபாத்திரத்தில் வந்திருப்பார். அதுக்கப்புறமா தாய்மொழி அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்திலையும் விழுந்திருப்பார். இதுக்கடுத்து தீபாவளி அன்றைக்கு வெளிவந்த காவிய தலைவன் அப்படிங்கிற திரைப்படம், இதுவும் கூட விஜயகாந்த் பானுப்பிரியா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படம். இரட்டை சகோதரிகளான பிரியா மற்றும் சாரதா அவங்களுடைய கதையை சுற்றி நகரக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் அமைஞ்சுது. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் கேட்க போகிறோம். சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் இருந்த பாடல் வந்துகிட்டே இருக்க, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் கேட்டுவாங்க.

நேரம் சரியாக 5:45 ஆகிட்டிருக்க. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1992 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களோட பாடல்களை கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. விஜயகாந்த் அவர்கள் எப்படி கிராமத்து பின்னணியை வந்து முக்கியமாக தேர்ந்தெடுத்து நடிப்பாங்களோ அதே மாதிரி இன்னொரு நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமராஜன் அவர்கள். அவங்களும் கிராமத்து மண்வாசனையை கொண்ட திரைப்படங்களில் தான் நடிப்பாங்க. அது 1992 இவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ராமராஜர் அவர்களுக்குன்னு பார்க்கும்போது, இரண்டு திரைப்படங்கள் வெளியாகுது. ஒன்று பொண்ணுக்கு ஏற்ற புருஷன், இன்னொன்று வில்லுப்பாட்டுக்காரன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கங்கை அமரன். அதே ஆண்டில் ராமராஜர் அவர்கள் நடித்த இன்னொரு திரைப்படம் வில்லுப்பாட்டுக்காரன். இந்த திரைப்படமும் கூட கங்கை அமரன் அவர்களுடைய இயக்கம் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஒரே இயக்குனருடன் ராமராஜர் அவர்கள் இந்த இரண்டு படங்கள்லையும் நடிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இளையராஜா அவர்கள் இசையமைத்த படமாகவும் இது அமைஞ்சதுங்க. ராமராஜர் அவர்களுடைய படங்களில் கிராமத்து மண்வாசனையும் பாடல்களுக்கும் எப்போவுமே முக்கியமான இடம் இருக்கும். அது இந்த படத்துலேயும் பொருந்தோம் அப்படின்னே சொல்லலாம். வில்லுப்பாட்டுக்காரன் பற்றி சொல்லும்போது படத்துலேயே நமக்கு தெரிஞ்சிடும், வில்லுப்பாட்டு தொடர்புடைய ஒரு பாரம்பரியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு. கதையுடைய முக்கிய அடையாளமே அந்த வில்லுப்பாட்டுடைய கலையை சொன்னது. ராமராஜர் அவர்களுடைய கிராமத்து நாயகன் பிம்பத்துக்கு ரொம்ப பொருத்தமான தலைப்பாகவும் அது போக அந்த கதைக்கும் கச்சிதமாக பொருந்தியிருந்தார். கங்கை அமரன் அவர்களுடைய இயக்கம், இளையராஜா அவர்களுடைய இசை, ராமராஜன் அவர்களுடைய நடிப்பு அப்படின்னு இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணியாகவும் இடம்பெற்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம்பெற்ற பாடல்கள் அது எல்லாமே சூப்பர் ஹிட்டாக வெளிவந்து மக்கள் மத்தியில் பேசக்கூடிய பாடல்களாகவும் அமைஞ்சது. இப்போ நிகழ்ச்சியில் வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது, கேளுங்கள்.

நேரம் சரி 5:51 ஆகிட்டு இருக்க. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 1992 வெளிவந்த திரைப்படங்கள் பத்தின விஷயங்களை நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தராக வந்த நேரம், அதாவது ஒவ்வொரு நடிகர்களாக வந்து படங்கள் வந்து நடித்து வந்த நேரம், இந்த நடிகர் பற்றி சொல்லியாகணும் அப்படின்னா, இதயம் படத்தில் மென்மையான காதல் நாயகனாக ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த நடிகர் யாரெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், முரளி அவர்கள் பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்த ஆண்டு, அதாவது 1992 கிராமத்து வன்வாசலை நிறைந்த பல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்தார் அப்படின்னு சொல்லலாம். தங்க மனசுக்காரன், அதுக்கப்புறமா தங்கராசு, சின்ன பசங்க நாங்கள், தாலி கட்டிய ராசா இப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 படங்கள் 5 கதாபாத்திரங்களில் வெளிவந்தது அப்படின்னே சொல்லியாகலாம். இதில் தங்க மனசுக்காரன், தங்கராசு, சின்ன பசங்க நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படங்கள் இவருக்கு வெற்றி படங்களாகவும் அமைந்தது. சின்ன பசங்க நாங்கள் அப்படிங்கிற இந்த திரைப்படத்தில் முத்துக்காலை அப்படிங்கிற கதாபாத்திரத்திலையும், தங்கராசு திரைப்படத்தில் பேரே தலைப்பும் அவருடைய பேரும் ஒரே கதாநாயகனாகவும் நடித்திருந்தார். அதுபோக மற்ற படங்களும் அவருக்கு வெற்றி படங்களாகவும் அமைந்தது அப்படின்னே சொல்லலாம். மென்மையான கிராமத்து கதைகளை கொண்ட திரைப்படமாகவும் 5 அமைஞ்சது. இதுவும் அவருக்கு வெற்றியை கொடுத்தது. இதுபோக பல நடிகர்கள், அதாவது சரத்குமார் அவர்கள், பிரபு அவர்கள், சத்யராஜ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பல படங்கள் வெளியாச்சு. பிரபு அவர்களுக்கு சின்னவ செந்தமிழ் பாட்டு,

சத்யராஜ் அவர்களுக்கு திருமதி பழனிசாமி, சரத்குமார் அவர்களுக்கு ஊர் மரியாதை, அமரன், சூரியன் எப்படி நிறைய சொல்லிட்டு நிறைய திரைப்படங்கள் வெளிவந்ததுங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேளுங்க. சின்ன பசங்க நாங்கள் திரைப்படத்துல இருந்து பாடல் இதோ.

நேரம் சரியாக 5:58 ஆயாச்சு. இன்றைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. 1992 தமிழ் சினிமாவில் ரசிகர்களால் எளிதில் மறக்க முடியாத ஒரு வருடம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம், இன்னொரு பக்கம் கமலஹாசன் அவர்களுடைய படம், இன்னொரு பக்கம் விஜயகாந்த் அவர்கள், இன்னும் குறிப்பிட சொல்லணும் அப்படின்னா மணிரத்னம் அவர்களுடைய ரோஜா திரைப்படம், இளையராஜா தேவா அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையும் மக்களை வந்து கவர்ந்தது. இதற்காக தேசிய விருதுகளும் அவருக்கு கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம். பாடல்கள், கதைகள், நட்சத்திரங்கள், புதிய இசை, விருதுகள், இத்தனை சிறப்புகளும் ஒரே ஆண்டில் 1992 தமிழ் சினிமாவை ஆட்சி செஞ்சது அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்றைக்கு 1992 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றியும் அந்த படங்களில் வெளிவந்த பாடல்களையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, நானும் கிளம்புறேன், மீண்டும் வேறொரு நாள் கிடையாது. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உங்கள் எல்லாரையும் காட்சாலைகளில் 12 மணிக்கு வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவினு.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உடல் நலன் மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை நேரடி வரி வசூல் 13% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. படைப்பாற்றல் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காலை உணவு விரிவாக்க திட்டம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயண விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நவோதயா பள்ளிகளை அமைப்பதற்கான நிலங்களை உடனடியாக அடையாளம் காணுமாறு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தவிக அரசு கால தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. நகர்ப்புறங்களில் சொத்து வரியை தவிக அரசு உயர்த்தக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நாளை தொடங்க உள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின் போது தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜிந்தர் பால் சிங் தூர் ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குவாங்சு ஹாங்போ சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பேல்டன் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: Hey.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் மாலை மறைந்து மலர்கள் மலர்ந்து மனம் பரப்பும் இனிய நேரம் பக்தி மாலை. வாழ்க்கை என்பது சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் நிறைந்த ஒரு பயணம். சில நேரங்களில் நாம் முன்னோக்கி செல்ல சிறிது உத்வேகம் மற்றும் உந்துதல் தேவை.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:12 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM Rainbow 102.6 பக்தி மாலை.

நேரம் 6:17 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. வாழ்க்கையில் வெற்றி பெற பிறரை காட்டிலும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும், பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க வேண்டும், பிறரை காட்டிலும் குறைவாக எதிர்பார்க்க வேண்டும்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இல் நேர்கள் இணைந்திருப்பது பக்தி மாலை.

நேரம் 6:24. வாழ்வில் விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு, பலமான ஆயுதம் பொறுமை, மிகச்சிறந்த பாதுகாப்பு உண்மை, அற்புதமான மருந்து சிரிப்பு. வாழ்வில் விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு, பலமான ஆயுதம் பொறுமை, மிகச்சிறந்த பாதுகாப்பு உண்மை, அற்புதமான மருந்து சிரிப்பு.

ஒலித்த அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது பக்தி மாலை. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இனி சேவை செய்திகள். பிறப்பு சான்று பதிவில் குழந்தையின் பெயர் பதிவு செய்வதற்கான கால அவகாசம் 26/9/2026 வரை நீட்டிப்பு செஞ்சுருக்காங்கங்கிற விஷயத்தை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ரெண்டாயிரம் ஆண்டிற்கு முந்தைய ஆண்டுகளில் பிறந்த குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் 2024 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதாவது 30/12/2024 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இன்னும் கூட கால அவகாசம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு செப்டம்பர் 26 வரைக்கும், அதாவது இந்த மாதம் 26 வரைக்கும் கால அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் இந்த இறுதி வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பிறப்பு நிகழ்ந்துள்ள பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம், பேரூராட்சி அலுவலகம், நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலகத்தை அணுகி பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கு ஏதுவாக பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயர் மற்றும் பிறந்த தேதி தொடர்பான ஏதேனும் ஒரு ஆவண நகலுடன் விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கால தாமத கட்டணம் ₹200 செலுத்தி குழந்தையின் பிறப்பு பதிவேட்டில் குழந்தையின் பெயர் பதிவு செய்து குழந்தை பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அரிய வாய்ப்பை, இறுதி வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. செப்டம்பர் 26 இதுவரைக்கும் பிறப்பு சான்றிதழில் பதிவு செய்யலை அப்படின்னு சொல்கிறவங்க பதிவு செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் செய்தி. நிகழ்ச்சியில் அடுத்து கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு, சாதனா சர்க்கம் குரலில் ஏ ரகுமானவர்களின் இசையில்.

பல்கலைக்கழகங்களில் பயிலக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் வகுப்பை சார்ந்த மாணவ மாணவியர்கள் கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாக ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற செய்தி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2.5 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இல்லாமல் இருக்கணும், அதாவது அவங்களுக்கு 2.5 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணும் வருமானம், ஆண்டு வருமானம் அப்படிங்கிற மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 31/10/2026 வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இணையதள முகவரி www.pcw.tn.gov.in அப்படிங்கிற இணையதள பக்கத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் எடுத்து தித்திக்குதே இது படத்தோட பேர். ஹரிணி சின்மையை பாடியிருக்காங்க வித்யாசாகர் இசையில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:45. சேவை செய்தி தான் வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா? அடுத்து வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு வேலை தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு நாளைக்கு இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நாளை வந்து நடைபெற இருக்கு. காலை 9 மணிலேருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில், அதாவது வண்ணாரப்பேட்டையில் இருக்குல்ல, அங்கே வந்து நடைபெற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்து இங்கிலீஷ்காரன், இது படத்தோட பேர். ஸ்ரேயா கோஷல் பாடின பாடல் இதோ.

சேவை செய்தியில் அடுத்து முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, வர்ற புதன்கிழமை காலை 9 மணிக்கு அரசின தொழிற்பயிற்சி நிலையம் கோரம்பள்ளம் தூத்துக்குடியில் வைத்து, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வந்து நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில். ஸோ இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நிகழ்ச்சியில் எடுத்து காதலுடன் இது படத்தோட பேர் பாடல் வந்துட்டுருக்கு.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்று மாலை மற்றும் நாளை இடம்பெற இருக்கும் நேரமும் நிகழ்ச்சிகள் என்னென்ன என்பதை அறியலாம். 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரையிசை, 8 மணிக்கு ஜப்பானில் நடைபெற உள்ள 2026 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு பாரதத்தை உற்சாகப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சி, 8:30 ஓரும் உறவும் நையாண்டி மேளம் என்று வழங்குவோர் பணக்குடி KS ராமலிங்கம் குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள், 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் பெரிய புராணம் காட்டும் தொண்டுள்ளம், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று வீரவநல்லூர் கே லக்ஷ்மணன் அவர்களின் விருப்ப பாடல்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். இனி நாளை நமது பண்பலையில் இடம்பெற இருக்கும் அதற்கான நேரத்தையும் அறியலாம். காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் நான் சாவித்ரி அவர்கள், 6:15 வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம். தொடக்கமாக சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள், 7 மணிக்கு வணக்கம் பரணி தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம்

ஞானசேகர் அவர்கள் தொடர்ந்து தமிழே அமுதே வழங்குபவர் பா இளங்கோ அவர்கள், 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் எஸ் முத்தே அவர்கள், 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். இன்றைய குறுஞ்செய்தி 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் சமூக ஊடகங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமா, 10:02 மனம் பெருமுதே நேர்வெப்ப பாடல்கள், 11:00 மணித்திரநாடு நிகழ்ச்சியில் அக்னி 5 பற்றிய தகவல்கள், 11:30 ஸ்டம்ப்ட் சீசன் 7, 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதே நேரலை நிகழ்ச்சியில் நாளை நீங்கள் பேசக்கூடிய தலைப்பு உங்களால் வெற்றியடைந்தவர் யார், 1:00 நலம் தானா நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவர் டாக்டர் ரோஹிணி ராஜா அவர்கள், 1:05 நலம் தானாவில் கருவேலத்தின் மருத்துவ பயன்கள் என்ன அறியலாம், 2:00 குக்கு நேர்வெப்ப பாடல்கள், 3:02 திரையருவி, 4:02 பொதுகி தும்பி, 5:02 ஞாபகம் வருதே முதியோர்களுக்கான நிரலை நிகழ்ச்சி, 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை, 7:30 ஆசையஞ்சல், 8:05 இளம் காற்று வேலை வரும் வேளை, 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கியசார நிகழ்ச்சியில் மதுரை காஞ்சி உணர்த்தும் அரங்கல், 10:00 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும், 10:20 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேர் விருப்பங்கள். நேர்கள் கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும் இன்றும் நாளையும் இடம்பெற இருக்கும் அதற்கான நேரத்தையும் அறிந்தீர்கள்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:01. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இனி ஒரு மணி நேரம் கேட்க போறீங்க அறிவியல் தகவல்கள். எல்லா நாளும் ஓடிக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு அமைதியான நேரம் நம்ம யோசிக்க நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் யாருமே நம்ம வந்து யோசிக்கிறதில்ல. நமக்கு முன்னால் ஒரு காலகட்டம் இருந்திருக்கு, நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் இப்போவும் நடந்தாலும் முன்னாடியும் வந்து நடந்திருக்கு. என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து இது எப்படி வந்தது, எதனால் இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் கண்டுபிடிப்புகள் வந்து பிறக்கும்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து கற்பனை பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, ஒரு விஷயம் செய்வாங்க, தோல்வி வரும், அதில் ஒரு அனுபவம் வரும், அதுக்கு பின்னால் இதை செஞ்சால் இது வருங்கிற தெளிவு வரும், அது அறிவியலாக மாறும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தந்துட்டு போயிருக்காங்க, இப்போவும் நிறைய பேர் தந்துட்டுருக்காங்க. காலதாமதம் தடைகள் தோல்விகள் வாழ்க்கையில் அனுபவத்துக்கான அஸ்திவாரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் பரிசோதனை ஆய்வுகள் முறையான சான்றுகளோட அடிப்படையில் நம்பகமான உண்மைகளை தர்றது தான் அறிவியல். அந்த வகையில் அறிவியல் தகவல்கள் இன்றைக்கு நிகழ்ச்சியில் சில விவரங்களை உங்களுக்கு அள்ளித்தர இருக்கு. காத்தே போதும், எனக்கு காத்தாடி வேண்டாம் அப்படின்னு சொல்லி போன காலம் போய் இப்போது ஏசி இல்லாமல் என்னால் தூங்க முடியாதுன்னு சொல்கிற காலம் வந்தாச்சு இல்லையா. ஏசி ரூமில் இருந்தால் தான் எனக்கு தூக்கமே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லோரும் பழகிட்டோம். வரக்கூடிய

நம்மளுடைய சந்ததிகளுக்கும் வந்து பழகிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, ஏசி அறையில் கொசுலாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. கொசு கடித்தாலே நமக்கு தூக்கம் வராது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏசியை போட்டாலே கொசு வராது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, ஏசியை ஆன் பண்ணதும் கொசு வராது கடிக்காது அப்படின்னு பலரும் நாம் வந்து நம்பிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அவை வந்து அந்த ரூமை விட்டு வெளியே போகாது. அப்போ இறந்துருமா அப்படின்னா இல்லை. கொசுக்களுக்கு பொதுவாகவே ரத்தம் வந்து குளிர்ந்ததாக வந்து இருக்கும். மனிதர்களை போல உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்த முடியாது. ஏசியோட வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் அதுக்கு கீழே குறையும் போது கொசுவோட தசை இயக்கம் வந்து முடங்கி போகுமா. இந்த முடக்கத்துக்கு பார்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அறிவியல் பெயராக. இதனால் கொசுக்களால் பறக்க முடியாமல் ஒரு இடத்துலேயே வந்து ஒடுங்கி போயிடும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால் ஏசி போட்டால் கொசு கடிக்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் காரணம் இது தான். நிகழ்ச்சியில் அடுத்து தீனா, இந்த படத்தோட பேர் ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்காங்க. அழகான பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவலோட திரேசி தான் வந்து கேட்டுட்ருக்குறீங்க. மழை வருமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே இப்போ வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். சில இடங்களில் பெய்யுது, சில இடத்துல பெய்யலை, சில நாள் பெய்யுது, சில நாட்கள் வந்து பெய்ய மாட்டேங்குது இல்லையா. வெயில் இன்னைக்கு அதிகம் அடிக்க போகுது அப்படின்னு நினப்போம், மாலையில் பார்த்தா மழை வந்துடும். இன்றைக்கி மழை தான் பெய்ய போகுது அப்படின்னு பார்த்தா நல்ல வெயில் அடிக்கும். இந்த மாதிரி கால சூழ்நிலை அப்படிங்கிறது மாறிட்டே தான் இருக்குது. ஆனால் மனிதர்களோட ரசனை அப்படிங்கிறது வந்து மாறலை அப்படின்னு தான் சொல்லணும். நீ என்னமா சொல்ல வர அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? மழை வந்தால் மண்ணில் ஒரு வாசனை பிறக்கும்ல, அது வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து எப்போதுமே வராது, எப்போவாவது தான் வரும்ல. எப்போவாவது வர்றதுக்கு மவுசு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே போல் மழை வரும்போது வரக்கூடிய அந்த மண் வாசனைக்கு மவுசு உண்டு. அதுக்கு என்ன காரணங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். மழை பெய்ய தொடங்கும் போது, அதாவது கோடை காலத்துக்கு பின்பு பெய்யும் இல்லையா, அந்த மழை துளிப்படவும் அந்த வாசனை வந்து வரும். அது வந்து நமக்கு நம்மளை அறியாமலே ஒரு புத்துணர்ச்சியை தரும். அந்த வாசனைக்கு பேர் வந்து பெட்ரிகோர் அப்படின்னு வந்து 1964 ஆஸ்திரேலிய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. வறண்ட காலங்களில் சில வகை தாவரங்கள் ஒருவித எண்ணெயை வந்து வெளிப்படுத்தும், அது காற்றோடு கலக்கும் போது அந்த வாசனையானது வரும் அப்படின்னு வந்து அவங்க ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சாங்க. பாக்டீரியா, இது வந்து மண்ணில் ஈரப்பதம் இருக்கும்போது தான் வாழக்கூடிய ஒரு தன்மை பெற்றது. மண் வறண்டு போகும்போது இவை சில வித்துக்களை வந்து உருவாக்குமா. மழை துளி காய்ந்த மண்ணில் விழும்போது காற்று குமிழ்கள் மேலே எழுந்து பாக்டீரியா வெளிப்படுத்தும் ஜியோஸ்மீன் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் காற்றில் கலக்கும் போது இந்த நறுமணம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வாசனை வர்றதுக்கு பாக்டீரியா ஒரு காரணத்தை உருவாக்குது. அந்த வாசனை எது வருது அப்படின்னா, ஜியோஸ்மீன் அப்படிங்கிற வேதிப்பொருள் காற்றில் கலக்கும் போது தான் அந்த வாசனை வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ காதலில் விழுந்தேன், இது படத்தோட பேர், பாடல் வந்துட்டுருக்கு.

7:17 ஆயிட்டுருக்கு. அறிவியல் தகவல் தான் கேட்டுட்ருக்குறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. காலம் போக போக தண்ணீரோட தேவை வந்து அதிகரிக்குது. ஒவ்வொரு வகையிலையும் நாம் வந்து தண்ணீரை தயாரிச்சுட்டு தான் இருக்கோம். என்னது தயாரிக்கிறோமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், மக்கள் தொகை அதிகமாகும் போது தண்ணீரோட தேவையும் அதிகமாகும். அப்போ ஒரு வழியில் தண்ணி வந்தால் எப்படி காணும்? பல வழியில் தண்ணி வேணும். அதனால் காற்றில் உள்ள ஈரப்பதத்தில் உள்ள தண்ணியே நாங்கள் விடுறதில்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசித்து அதுக்கும் ஒரு ஸ்பாஞ்சை கண்டுபிடிச்சிருக்காங்க. காற்றோட ஈரப்பதத்தில் 15%, அதாவது இந்த காற்றில் 15% ஈரப்பதம் இருந்தாலே அதை நீராக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 கிலோ ஸ்பாஞ்ச் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 1.72 லிட்டர் நீரை வந்து உற்பத்தி செய்ய முடியும். பால்சா அப்படிங்கிற மரத்திலிருந்து சிறிய துளைகள் கொண்ட ஸ்பாஞ்சை வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. லித்தியம் குளோரைடு, சூரிய வெப்பம் இதெல்லாம் ஈர்க்கக்கூடிய ஒரு தனி அடுக்காக தான் இந்த ஸ்பாஞ்சை வந்து தயாரிச்சிருக்காங்க. இப்போ சூரிய ஒளி இல்லாத போது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீராவியை இது உறிஞ்சும். எப்படி பார்த்தாலும் நாங்கள் விடமாட்டோம், காற்றில் இருக்க ஈரப்பதத்தை கூட எடுத்து தண்ணீராக மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் கண்டுபிடிக்க போகிறாங்க, எப்படிலாம் தண்ணியை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. தண்ணிலாம் ஒரு காலத்தில் இயற்கையாக வந்தது. ஆற்றுல போகும்போது அதை கையால் அள்ளி நாம் சாப்பிட்ட காலம்லாம் உண்டு. இப்போ அந்த அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. அப்படின்னா மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வேணால் நம்ம நல்ல தண்ணியை குடிக்கலாம்.

0: மற்ற இடங்களில் ஏதோ ஒன்று கலக்கும் போது நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. அடுத்து அங்காடி தெரு, இது படத்தோட பேர். பாடலை கேட்கறதுக்கு முன்னால,
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

நேரம் 7:23 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பூமிக்கு எப்படி ஆதாரம் நீரோ அதுபோல நமக்கு தூய்மையான இரத்த ஓட்டம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். என்னதான் இரத்தம் வந்து எல்லாருக்கும் சிவப்பாக இருந்தால் கூட ஒரே வகை எல்லோருக்கும் கிடையாது. இரத்த வகையில் பல இருக்குது. அதில் 4 முக்கிய பிரிவுகளை வந்து சொல்லுவாங்க. 1901 ஆஸ்திரேலிய விஞ்ஞானி கால் அப்படிங்கிறவங்க இரத்த வகையை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதற்காக அவங்களுக்கு 1930 மருத்துவத்திற்கான நோபல் பரிசும் வந்து வழங்கப்பட்டது. இரத்தத்தில் இருக்கக்கூடிய புரதமான ஆன்டிஜென் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த வகை வந்து கண்டறியப்பட்டிருக்கு.

ரத்தத்தில் இப்படி ஒரு புரதம் இருக்கிறதுனால தான் அந்த பிரிவுகள் அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டிருக்கு. ஆன்டிஜென் அப்படிங்கிற அந்த புரதம் ஏயா இருந்ததுன்னா அது ஏ குரூப்னு சொல்லுவாங்க, ஏபியா இருந்தா ஏபி குரூப்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லை, ஆன்டிஜென்னே அப்படிங்கிற புரதமே ரத்தத்தில் இல்லை அப்படின்னா அது ஓ குரூப்னு சொல்றாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து அவள் பெயர் தமிழரசி, இது படத்தோட பேரு.

நேரம் 7:30 கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. அறிவியல் தகவல் தான் வந்து கேட்டுட்ருக்கிறீங்க இல்லையா? தேவையற்ற விஷயங்களை சிந்திச்சா தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய சிந்திக்கிறதுனால தான் அறிவியல் பிறந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் நிரூபிச்சிருக்காங்க. நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி அசாத்தியமான மூளைத்திறன் கொண்டவங்க. எதையுமே பார்த்தாலே வந்து நினைவில் வந்து வச்சுப்பாங்களாம். இப்போது நம்மளில் பலரும் ஒரு முறை பார்த்துருப்போம், பல வருடங்கள் வந்து பழகியிருப்போம், ஆனால் பார்க்கும்போது உங்களை எங்கேயோ பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் விஞ்ஞானிகள் இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் பார்த்தா அது எப்போவுமே ஞாபகம் வச்சுருக்க மாதிரி இருப்பாங்க. நிக்கோலா டெஸ்லா அப்படி என்ன ஞாபகம் வச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் என்மன வானில் இது படத்தோட பேர், பாடலை பாடியிருக்கிறாங்க ஹரிஹரன் சாதனா சார்க்கும் இளையராஜா இசையில.

நேரம் 7:36. கேட்டுட்ருக்குறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல் தான் கேட்டுட்ருக்குறீங்க. நிக்கோலா டெஸ்லா அவங்க வந்து ஞாபக திறன் அதிகமாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ ஏதோ ஒரு விஞ்ஞானி வந்து ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து வரைபடம் வந்து வரைவாங்க. ஆனால் இவங்க டெஸ்லா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காகிதத்தில் வரையாமல் கற்பனையில் இப்படி தான் இயந்திரம் இருக்குமா, அதை உருவாக்கினா இப்படி வேலை செஞ்சால் சரியாக வரணும், மனக்கணக்கில் கணிச்சு இயந்திரங்களை வந்து உருவாக்கினாங்களாம். இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய ப்ளூடூத், வைஃபை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடித்தளமிட்டவங்க டெஸ்லா அவங்க தான். 1901 உலகளாவிய ஒயர்லெஸ் தகவல் தொடர்பு கோபுரத்தை கட்டத் தொடங்கினவங்க இவங்க தான். கம்பிகள் இல்லாமல் உலகம் முழுவதும் தகவல்கள், படங்கள், மின்சாரம் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு நிதி அதிகமாக இல்லை, ஒரு அதில் ஒரு நெருக்கடி இருந்ததுனால அந்த திட்டம் வந்து பாதியிலேயே அவங்களுக்கு நின்றுச்சு. பல வருடங்களுக்கு முன்பே இந்த ஸ்மார்ட் ஃபோன் தொழில்நுட்பத்தை கணித்த மேதை நிக்கோலா டெஸ்லா அவங்க தான். நிகழ்ச்சியில் அடுத்து என் சுவாச காற்று. இது படத்தோட பேர். ஸ்ரீகுமார், சித்ரா அவங்க பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளில் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களின் இசையில் இதோ ஒரு அழகான மெலோடி பாடல்.

7:42 அறிவியல் தகவல் தான் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. கடல் வளம் தான் நாட்டோட முக்கிய ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்கள் பல்வேறு உயிரினங்கள் வாழ்விடமாக வந்து கடல் இருக்குது. நாம் பயன்படுத்தக்கூடிய நிறைய பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து கடலில் போய் சேர்றது நிறைய பேருக்கு தெரியும். கடலில் உள்ள பாசிகள் அதோட தாவரங்கள் தான் மனிதர்கள் சுவாசிக்கும் ஆக்சிஜன் சொல்கிற இல்லையா, பிராணவாயு 50-80% வரை வந்து உற்பத்தி செய்து. அப்போ காடு மலை அதெல்லாம் இல்லையா அப்படின்னா அதுவும் உண்டு, ஆனால் கடல் வளம் தான் அதிக ஆதாரமாக இருக்குது அந்த சுவாசித்தலுக்கு. பிராணவாயு 50-80% வரை உற்பத்தி ஆகிறது கடலில் உள்ள அந்த உயிரினங்கள் தான் வந்து உருவாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட என் சுவாச காற்றை படத்துலேருந்து நம்ம பாடல் கேட்டோம் இல்லையா, நம்மளுடைய சுவாசத்துக்கு கடல் ஒரு ஆதாரமாக இருக்குது. அப்போது நம்ம வந்து பிளாஸ்டிக்கெல்லாம் கடலில் போய் சேர விட்டோம்னா அந்த உயிரினங்கள் அழிஞ்சால் பாதிப்பு நமக்கு தான். நம்ம கடல் நீரை வந்து அசுத்தம் செய்யாமல் சுத்தமாக இருக்கிறதுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை பிளாஸ்டிக்கு டப்பாவில் மட்டுமே வந்து போடணும். மக்கிற குப்பை மக்காத குப்பை அப்படின்னு பிரிக்கணும். அங்கங்கே போட்டால் மழை வந்ததுன்னா அது போய் சேர்றது கடலில் தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் அழியும், பாதிப்பும் நமக்கு தான். நாம் எது செஞ்சாலும் திருப்பி அது நமக்கு தரும் அப்படிங்கிறது இயற்கையோட யதார்த்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய விஷயங்களில் நாமால் அனுபவிக்கும் போது தான் உணர முடியுது. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு முன்னால் பாடல் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது படத்து

0: பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: நேர்களின் நினைவிற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வீரவநல்லூர் கி லக்ஷ்மணன் அவர்களின் விருப்ப பாடல்களின் தொகுப்பு தான் வளம்பரம் இருக்கு. எட்டு மணிக்கு ஜப்பானில் நடைபெற உள்ள 2026 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு பாரதத்தை உற்சாகப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சி இருக்கு. 8:30 ஊரும் உறவும் நையாண்டி மேளம் வழங்குபவர் பணக்குடி KS ராமலிங்கம் குழுவினர். நிகழ்ச்சிகளை தவறாமல் கேளுங்க. இப்போ கேட்டுட்டு இருக்கிறீங்க அறிவியல் தகவல் தான். விண்வெளியில் விஞ்ஞானிகள் உடுத்துவாங்க பார்த்தீங்களா ஆடை, அது வந்து பார்க்கறதுக்கு ஏதோ கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதில் நிறைய அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. விண்வெளியில் காற்று இல்லாததால் விண்வெளி வீரர்களுக்கு தேவையான காற்றை இந்த ஆடையே வழங்கும். சூரியனில் ஆபத்தான புறவு கதிர்கள்லாம் வந்து வெளிவரும் இல்லையா, அது வேகமாக பாயும்போது விண்கற்களில் இருந்து உடலை பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அவங்க அணியக்கூடிய தலைக்கவசம் விண்வெளி வீரரின் பாதுகாப்புக்காக, சூரிய ஒளி கண்களை பாதிக்காமல் இருக்க கண்ணாடியில் வந்து தங்க முலாம் பூசியிருப்பாங்களாம். பூமிக்கு வந்தால் இந்த ஆடையோட எடை எவ்வளோ இருக்கும் தெரியுமா, 130 கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக தான் இருக்குது. குடத்தை தூக்க முடியாமல் பைப்பில் தண்ணி போட்டு வீட்டுக்குள்ளே போய் ஏற்றுற மாதிரிலாம் சூழ்நிலையை இப்போ பார்க்குறோம். 130 கிலோ ஆடையை நாம் என்னைக்கு உடுத்தேன், அப்போ எப்படி உடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாததால் இது வந்து எடையே தெரியாது விண்வெளி வீரர்களுக்கு. எப்போவுமே இப்படி இல்லைனா அப்படி, அப்படி இல்லைனா இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அதனால தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க. அடுத்து 4 ஸ்டூடெண்ட்ஸ், இது படத்தோட பேர், பாடல் வந்துட்டுருக்கு.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. ஏழு மணி 57 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல் தான். சாக்ரீன் அப்படிங்கிற செயற்கை இனிப்பூட்டி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது உருவானதுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இதை கண்டுபிடிச்சவங்க வந்து கான்ஸ்டன்டின் பால்பெர்க் அப்படிங்கிறவங்க தான். இவங்க வந்து அவங்களுடைய ஆய்வகத்தில் நீண்ட நேரம் பணியாற்றிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க மனைவி அவங்களுக்காக ரொட்டி சமைச்சு வச்சுருக்காங்க, கையை கழுவாமலே சாப்பிட்ருக்காங்க. அப்போ அவங்க மனைவி கிட்ட கேட்குறாங்க, ரொட்டி வந்து இனிப்பாக இருக்குதே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நான் ஒன்றும் சேர்க்கலை, எப்போது மாதிரி தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க விஞ்ஞானி இல்லை, கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த ஆய்வகத்தில் நிறைய ரசாயனங்கள்லாம் கையில் பட்டிருக்கும், அதோட செயற்கையாக தான் இப்படி ஒரு இனிப்பு சுவை வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி, அப்போ அதை நாம் உருவாக்கணும்னு சொல்லி நிறைய கட்டுரைகள் எழுதினாங்க. 1879-80களில் இதுக்காக இந்த செயற்கை இனிப்பூட்டிக்காக நிறைய கட்டுரைகள் எழுதி 1886 அதுக்கான காப்புரிமை பெற்று தொழிற்சாலையும் ஆரம்பித்து சாக்கரின் உற்பத்தியை வந்து தயாரித்தாங்க. உடல் எடை குறையிறவங்க இந்த சாக்ரீனை வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா இந்த சாக்ரீனில் வந்து கலோரி கிடையாது. அப்போ அதுக்காக நாம் இப்போது கை கழுவாமல் சாப்பிட முடியுமா? முடியாது இல்லையா. ஒரு சாதாரண சோம்பல் தன்மையில் இப்படி ஒரு கண்டுபிடிப்பு உருவாச்சுது அப்படின்னு வந்து சொல்லலாம். எதுவுமே வந்து இந்த திட்டமிட்டு நடக்கிறத விட இயல்பாக சில விஷயங்கள் இருக்கும்ல, அதை திட்டமிட்டு நடக்கிறத விட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த சாக்ரீன். வெளியிடங்களில் நம்ம நிறைய பழச்சாறுலாம் வாங்கி சாப்பிடுவோம். அப்போ அதுக்கு முழுமையுமே அவங்க வந்து ஜீனி போடுவாங்களா அப்படின்னா இல்லை, சாக்ரீன் பவுடர் தான் வந்து கலக்குவாங்க. அது செயற்கை இனிப்பூட்டி. அது வெளியிடங்களில் பயன்படுத்துவாங்க, பொதுவாக நம்ம வீடுகளில் அதிகம் பயன்படுத்த மாட்டோம். ஆனால் நமக்கு முன்னே இருந்த முன்னோர்கள் இயற்கையாகவே தான் வந்து இனிப்பை வந்து சாப்பிட்ருக்காங்க. அதனால தான் ரொம்ப நாள் வந்து ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. இன்றைக்கு அறிவியல் தகவலில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க சுவையான பாடல்களோடு. நம்ம சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ரசிக்கணும். இன்றைக்கு ஒரு பொழுது போச்சு அப்படின்னா அது வந்து திரும்பவும் வராது. இந்த

நாள் அப்படிங்கிறது அடுத்து கேலண்டரில் அடுத்த வருஷந்தான் வரும். ஆனால் நம்ம வாழ்நாளில் திரும்ப வருமா அப்படிங்கிறது இல்லை. அதனால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் வந்து சந்தோஷமாக இருங்க. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் இல்லை.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் இனி கேட்கலாம்.
2: ஊரும் உறவும் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் பணகுடி கே எஸ் ராமலிங்கம் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேலே இசையினை கேட்கலாம். நையாண்டி என்பதற்கு கேலி என்று பெயரும் உண்டு. இசைக்கருவிகள் மூலமும் இசைப்பவர் மூலமும் நையாண்டி செய்து பார்வையாளர்களை மகிழ்விக்கும் கலை என்பதனால் இப்பெயரை பெற்றது நையாண்டி மேளம்.

பாட்டு என்பது பெண்களால் பாடப்படும் ஒரு பாடல் வடிவமாகும். இதில் நகைச்சுவை, நையாண்டி மற்றும் சமூக கருத்துக்கள் பாடப்படும். கும்மி பாட்டு பெண்கள் கும்மி அடித்து ஆடும்போது நையாண்டி மேளம் இசைக்கப்படும். இதோ கேளுங்கள் உங்களுக்கான கும்மி பாட்டு.

இவ்வளவு குதூகலமான பாட்டை கூட நம்ம கலைஞர்கள் நையாண்டி மேலே இசைக்கருவிகள் மூலம் அந்த பாட்டினை இசை வடிவமாக இசைக்கிறார்கள். நீங்களும் கேட்டு ரசியுங்கள்.

இதுவரை பனகுடி கே எஸ் ராமலிங்கம் குழுவினர் வழங்கிய நையாண்டி மேலை இசையினை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய ஊரும் உறமும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை.
2: மேகம் கருக்க மின்னல் மின்ன கொட்டும் இசை மழையில் செவிகள் நனைய இசை சாரலில் இதயம் குளிர்ந்திட இசையாய் அழைக்கிறது எஃப்எம் ரெயின்போ. என்னடா இசை மழை பொழிய போகுதுன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இடைவிடா இசை மழை.

0: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வசமாய்
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
0: FM Rainbow 102.6
1: இடைவிடா இசை மழை.

0: தேடும் விழிகளுக்கு புதிரி பூக்களின் வசமாய்
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
0: FM Rainbow 102.6
1: இடைவிடா இசை மழை.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 இலக்கிய சாரல். தமிழ் இலக்கிய நயத்தின் நுணுக்கங்களை எடுத்து ஏம்பும் இந்நேரம் இலக்கிய சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் பெரிய புராணம் காட்டும் தொண்டுள்ளம் பற்றி அறியலாம். பெரிய புராணம் 63 நாயன்மார்களின் வரலாற்றை கூறும் சேக்கிழார் இயற்றிய 12 திருமுறை நூல். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் இந்நூல் 2 காண்டங்கள் முறையாக 13 சருக்கங்களை அமைய பெற்றுள்ளது. இந்நூலுக்கு முழுமையான மற்றும் விரிவான உரை எழுதியவர் சிவகவிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் அவர்கள். 1934 முதல் 1953 வரை சுமார் 19 ஆண்டுகள் உழைத்து பெரிய புராணம் நூலுக்கு உரை எழுதியுள்ளார். அவை 7 பெரிய தொகுதிகளாக வெளிவந்தது. இந்நூல் தனித்த அடியார்கள், தொகை அடியார்கள் என சிவத்தொண்டு செய்த பெரியோர்களின் சிறப்புகளை சர்க்கங்களாக விரித்துச் சொல்கிறது. தமிழ்நாட்டின் பக்தி வரலாற்றை, சோழர்கால பண்பாட்டை அறிய முக்கிய ஆவணமாக பெரிய புராணம் விளங்குகிறது. பெரிய புராணம் தனித்தனி அடியார்கள் 63 பேரின் வரலாறும், 9 தொகை அடியார்களின் வரலாறும் என 72 சிவபக்தர்களின் பெருமையை விரிவாக கூறுகிறது. இறைவனுக்கு செய்த தொண்டுகள் ஒப்பற்ற பக்தியின் பெருமைகளை கூறுவதால் பெரிய புராணம் என பெயர் பெற்றது. சாதாரண மனிதர்களும் தங்களின் பக்தி திறத்தால் பெரியவர்கள் ஆகலாம் என்பதை காட்டுவதிலும் பெரிய புராணம் என்ற பெயரை பெற்றது. தொண்டுள்ளம் புரிந்த நாயன்மார்களின் பக்தி திறத்தை அறியலாம் பாடலுக்கு பின்பு.

இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் பெரிய புராணம் காட்டும் தொண்டுள்ளம் குறித்து அறிய இருக்கிறோம். 63 நாயன்மார்களில் தொண்டுள்ளம் புரிந்த சிலரை இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் அறியலாம். அந்த வகையில் முதன்மையாக இளையான்குடி மாறநாயனார். இளையான்குடி என்னும் நகரில் பிறந்து தில்லையில் திருநடனம் புரியும் சிவபெருமானின் திருவடியை வணங்குபவர். ஏறினால் உழுது பயிர் செய்யும் தொழிலில் ஈடுபட்டதால் அதிகம் செல்வம் உடையவர். சிவபெருமானின் நண்பர்கள் யாராக இருப்பினும் அவர்களை கண்டவுடன் இரு கைகளை குவித்து வணங்கி செவிக்குளிர அன்புமிக்க வார்த்தைகளை கூறுவாராம். அவ்வடியர்களை தன் இல்லத்திற்கு அழைத்து வந்து அவர்களின் திருவடிகளை தூய நீரினால் சுத்தம் செய்து அமர வைத்து அறுசுவை உணவளிக்கும் தொண்டினை புரிந்து வந்தார் இளையான்குடி மாறநாயனார்.

9:42 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்திய இலை 1190 கிலோஹெர்ட்ஸ். தொண்டுள்ளம் புரிந்த நாயன்மாரில் இளையான்குடி மாற நாயனாரை தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் நள்ளிரவில் இளையான்குடி மாறனார் உண்ண உணவின்றி பசியால் களைத்திருந்தார். அப்போது சிவபெருமான் அடியவர் வேடமிட்டு மாறனாரின் வீட்டுக்கதவை தட்டினார். மாறனார் அடியவரை அழைத்து மழையில் நனைந்தவரின் உடலை துடைத்து அமர வைத்தார். வறுமையில் உள்ள மாறனார் வந்தவருக்கு அளிக்க உணவில்லை என்று என்ன செய்வது என மனைவியிடம் கேட்டார். வயல் நெல்லை எடுத்து வர சொன்னார் மனைவி. விறகுக்கு வீட்டு கூரை மரச்சட்டைகள் வைத்து சோறாக்கினார். வீட்டின் கண் வளர்ந்திருந்த கீரையை கறி அமுதமாக்கி கொடுக்க அடியார் சிவ ஜோதியாக தோன்றி ஆசி வழங்கி, அன்பனே, அறுசுவை உணவை அடியவருக்கு நாள்தோறும் ஊட்டிய ஐயனே, நீ மனைவியோடு உலகை அடைந்து வானுலக தேவர்கள் உன் ஆணை கேட்டு பணி செய்க என்று சிவபெருமான் ஆசி வழங்கினார்.

நேரம் 9:48. தொண்டு உள்ளம் புரிந்த நாயன்மாரில் அடுத்த நாயனார் அமர்நீதி நாயனார். இவர் வணிக வியாபாரியான செல்வந்தர், தீவிர சிவபக்தர் என்ற காரணத்தினால் இவர் தன் குடும்பத்துடன் திருநள்ளாறு வந்து சிவனடியார்களுக்கு ஒரு மடம் ஒன்றை கட்டி அங்கே வரும் தொண்டர்களுக்கு அன்னதானமும் புது வஸ்திரமும் கொடுத்து சிவ தொண்டு ஆற்றினார். சிவபெருமான் அமர்நீதி நாயனாரின் பக்தியை சோதிக்க மடத்திற்கு வந்தார். மடத்திற்கு வந்த அடியாரை நாயனார் வணங்கி தாம் இன்று இங்கே தங்கி உணவருந்த வேண்டுமென வேண்டிக் கொண்டார். தான் குளித்துவிட்டு வரும் வரை என் ஆடையை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள் என்று கூற மழையும் வந்தது. அமர்நீதி நாயனாரிடம் கொடுத்த ஆடையை அடியார் கேட்டார். ஆடையை காணவில்லை. அப்போது அந்த அடியார் நாயனாரை பார்த்து, மக்களுக்கு ஆடை வாங்கி தருவதாக கூறி நீங்கள் தான் திருடி கொண்டுள்ளீரோ என்று கேட்டார். மனம் கலங்கி போனார் அமர்நீதி நாயனார். புதிய ஆடை வாங்கி தருவதாக கூற அதை ஏற்க மறுத்தார் அடியார். என்னுடைய ஆடைக்கு பதிலாக உன் பொன் பொருளை தருக என்று கேட்க, துலாபாரதத்தில் சிவனடியாரின் ஆடை ஒன்றும், மற்றொரு பக்கம் பொன் பொருள் தன் மனைவி மகன் என துலாபாரத்தில் ஏறி அமர்ந்தார் அமர்நீதி நாயனார். சிவ அடியாருடைய ஆடைக்கு நிகராக வந்தது துலாபாரதத்தின் எடை. பின்பு சிவன் காட்சியளித்து நாயனாரை சிவபாதத்தில் இணைத்து கொண்டார்.

தொண்டுள்ளம் புரிந்த நாயன்மாரில் அடுத்ததாக சிறு தொண்டர் நாயனார். எத்தனை பெரிய துன்பம் நேர்ந்தாலும் சிறு தொண்டர் நாயனார் சிவத்தொண்டிலும் பக்தியிலும் மாறுபாடு காட்டாது, பக்தியே பேரானந்தம் என உறுதிபட வாழ்ந்தவர். இவர் தினமும் சிவனடியார்களுக்கு அமுது படைக்காமல் தான் உண்பதில்லை என்ற கோட்பாட்டோடு வாழ்ந்து வந்தவர் சிவனடியார். சிவனடியார்கள் எது கேட்டாலும் இல்லை என குறையாது அமுது படைப்பாராம். சிவனடியார்களை வழிபட்டு அவர்கள் முன்பு தன்னை சிறியவராக நினைத்து கொண்டதால் இவரை சிறு தொண்டர் என்று அழைத்தார்கள். சிறு தொண்டர் இன்று சிவனடியார் ஒருவரும் அமுதுண்ண வரவில்லையே என்று கவலையோடு மனைவியும் காத்திருந்தார். அச்சமயம் ஈசனே அவரை தேடி வந்தார். ஆத்தி மரத்தடியில் சிவன் அமர்ந்திருந்தார். அடியார் வேடமிட்டு அவரை கண்டு, சிறு தொண்டர் தேவரில் என்ன அமுது வேண்டும், உடனே அதை படைக்கிறேன் என கேட்டார். அதற்கு சிவனடியார், அது உம்மால் முடியாது, ஏன் என கேட்க, 6 மாதத்திற்கு 1 முறை பசுவை உண்பேன் என்றார். பசு என்றால் நரபசு, 5 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும், ஊனம் இருக்கக்கூடாது என்று கூற, தொண்டு வலுவாது அடியார் பசி தீர தன் மகனை கரியமது செய்விப்போம் என கூறினார். மகனை சமைத்து அடியாருக்கு கொடுக்கும்போது தான் தனியாக உண்ணமாட்டோம், வேறு ஒரு அடியார் வேண்டும் என கேட்டார் சிவனடியார். வெளியே வேறு எந்த அடியாரும் இல்லை என்று கூற, திருவெண்ணீர் அணிந்திருக்கும் நீரும் அடியாரே, நீரும் என்னுடன் அமுது உட்கொள்ள வேண்டும் என்று கூறினார். உங்கள் மகனை அழையுங்கள் என்றார் சிவபெருமான். வேடமணிந்த அடியார் அவர் மகனை அழைக்க மகன் ஓடி வந்தார். அமுது செய்ய வந்தபோது அடியாரை காணாது சிறு தொண்டர் மனம் கலங்கினார். அப்போது சிவபெருமான் பார்வதியோடு முருகப்பெருமானுடன் சோமாஸ்கந்தராக காட்சியளித்தார். ஆன்மீக பாதையில் பக்தி மற்றும் தியாகத்தின் உச்சக்கட்ட எல்லையை உணர்ந்து உலகியல் ஆசையை கடந்து இறைவனின் திருவடியை அடையும் உன்னதமான மனப்பக்குவத்தை கொண்டவர்கள் அடியார்கள். இன்றைய இலக்கிய சாரலில் பெரிய புராணம் காட்டிய தொண்டு உள்ளங்களின் உன்னத பக்தியை அள்ளித்தந்தோம்.

அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கம்.

நேர்களே, மத்தியலை 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நேர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று கடித வழி நேயர் விருப்பம். இன்று நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கும் விருந்தினர் யார்? வீரவணல்லூர் கி லக்ஷ்மணன் அவர்கள். அவரின் அறிமுக குரல் இதோ. பிரபல பின்னணி பாடகர் ஏ எம் ராஜா அவர்களை பற்றி இன்றைய இளம் தலைமுறையினர் அதிகமாக தெரிந்து கொள்ள வாய்ப்பு இல்லை. தமிழ் தவிர தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளிலும் பல பாடல்கள் அவர் பாடியுள்ளார். கல்யாண பரிசு, தேன் நிலவு, விடிவள்ளி, ஆடிப்பெருக்கு போன்ற படங்களுக்கு இசையமைப்பாளராகவும் பணிபுரிந்திருக்கிறார். சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், எஸ் எஸ் ராஜேந்திரன் ஆகியோருக்கு பல பின்னணி பாடல்கள் பாடியிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற கோவில் ஒன்றில் இசை நிகழ்ச்சி முடித்துவிட்டு 8/4/1981 அன்று நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து நெல்லை வரும் ரயிலில் தனது மனைவியான பாடகி ஜிக்கி அவர்களுடன் முதல் வகுப்பு பெட்டியில் ஏ எம் ராஜா பயணம் செய்தார். அவரது உதவியாளர்கள் அதே ரயிலில் 2 வகுப்பு பெட்டியில் பயணம் செய்தனர். ரயில் வள்ளியூர் நிலையம் வந்ததும் அங்கு அதிக நேரம் ரயில் நிற்கும் என்று தவறாக எண்ணி ரயிலிலிருந்து இறங்கி உதவியாளர்கள் பயணிக்கும் பெட்டியை நோக்கி நடக்கலானார். ஆனால் ரயில் கிளம்பிவிடவே அவசர அவசரமாக அவரது மனைவி இருந்த பெட்டியை நோக்கி ஓடி வந்து அதில் ஏறும்போது தவறி விழுந்து உயிர் நீத்தார். இவ்வாறு 1/7/1929 அன்று ஆந்திர மாநிலம் சித்தூரில் பிறந்த ஏ எம் ராஜா அவர்கள் 8/4/1981 அன்று தனது 59வது வயதில் நமது திருநெல்வேலி மண்ணில் வள்ளியூரில் உயிர் துறந்தார். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு அவர் சுசீலா, ஜிக்கி, பானுமதி, எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோருடன் இணைந்து பாடியுள்ள சில பாடல்களை தேர்வு செய்து எழுதி அனுப்பியிருக்கிறேன் என்று அறிமுகமாக கூறியிருக்கிறார் கி லக்ஷ்மணன் அவர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கலை வாணியவள் அவனது வாழ்க்கையின் திசையே மாற்றிவிட்டாள். இந்த உலகில் அவள் இல்லை என்றால் அவனுமே இல்லை. தெய்வத்தை காண கோவில் நோக்கி சென்றான் அவன். அங்கே கோவில் இருந்தது, ஆனால் தெய்வம்தான் இல்லை. அவன் திரும்பி ஓடி வந்தான். வந்தாள், அங்கே அவள் இருந்தாள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மீண்ட சொர்க்கம் படத்திலிருந்து பாடல்.

நேரம் 10:07. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கடித வழி நேயர் விருப்பத்தில் இன்று வீரவநல்லூர் கி லக்ஷ்மணன் அவர்களின் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. பின்னி வைத்த கூந்தலில் அவள் முல்லைப்பூவை சூடினாள். அள்ளி நடை மின்னல் போடுமா, அவளது மின்னல் இடை அந்த பூவின் எடையை தாங்குமா என்பதுதான் அவனது சந்தேகம். சந்தேகமே வேண்டாம், மின்னலிடை வாடினால் கண்ணியவள் அவனது கைகளில் அன்னம் போல சாய்ந்து கொள்ளுவாள், அதில் அந்திப்பகல் பள்ளி கொள்ளுவாள். நிகழ்ச்சியில் இனி தேன் நிலவு படத்திலிருந்து பாடல்.

நேரம் 10:12. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்தியலை 1190 கிலோஹெர்ட்ஸ். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று கடித வழி நேயர் விருப்பம். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் வீரவநல்லூர் கி லக்ஷ்மணன் அவர்கள். அந்தி நேரத்தில் வீசும் ஆனந்த காற்றையும் அன்பு மணக்கும் தேன் சுவை பாட்டையும் அப்படி எளிதாக மறந்துவிடத்தான் முடியுமா? நெஞ்சில் இனித்திடும் உறவையும் இன்பம் என்னும் உணர்வையும் தனித்து பெறத்தான் முடியுமா? நிகழ்ச்சியில் இனி கல்யாண பரிசு படத்திலிருந்து பாடல்.

நேரம் 10:16. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள், கடித வழி, நேயர் விருப்பம். இன்றைய நிகழ்ச்சி அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் வீரவநல்லூர் கே. லக்ஷ்மணன் அவர்கள். தென்றல் உறங்கிடலாம், அந்த வானத்து சந்திரனும் உறங்கிடலாம், ஆனால் காதல் வயப்பட்ட கண்கள் எளிதில் உறங்கிடுமா என்ன? இதயம் என்ற வானத்தில் கோடி கோடியாய் இன்பக் கனவுகள் உதயம் ஆகிவிட்ட நிலைமையில் இந்த ஜோடி புறாக்கள் பூவும் தேனுமாய் இணைந்து வாழ தயங்குவார்களா என்ன? நிகழ்ச்சியில் இனி பெற்ற மகனை விற்ற அன்னை படத்திலிருந்து பாடல்.

பிடிவாதத்தை விடாமலும் அவனது மனம் போல் நடக்காமலும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவனை பேசக்கூட விடாதவளுமாய் அவளாம். நிகழ்ச்சியில் இனி மிஸ்ஸியம்மா படத்திலிருந்து பாடல்.

நேரம் 10:20. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள், கடித வழி, நேயர் விருப்பம். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் வீரவநல்லூர் கி லக்ஷ்மணன் அவர்கள். கணவன் மனைவி சண்டையில் வானத்து வெண்ணிலவை வம்புக்கு இழுக்கின்றனர் இவர்கள். அறிவால் உயர்ந்து நிற்கும் கணவனாம் அவன், மாறாக அகம்பாவம் கொண்ட மனைவியாம் அவள். தனது

நேரம் 10:24. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்தியிலே 1190 கிலோஹெர்ட்ஸில் சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை கடித வழி விருப்பமாக அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் வீரவநல்லூர் கி லக்ஷ்மணன் அவர்கள். வீணை எழுப்பும் இன்பமான ஒலி, அதனை மீட்டுவோரின் கைவிரல்களில் இருக்கிறது. கடல் நீர் பௌர்ணமி நாளில் உள்வாங்குவதும் அமாவாசை நாளில் கரையை தொடுவதும் உலாவரும் நிலாவை பொறுத்து உள்ளது. கானமயில் தோகை விரித்து ஆடுவது என்பது வானில் தோன்றும் மேகங்களை பொறுத்து இருக்கிறது. நிகழ்ச்சியில் இனி அமர தீபம் படத்திலிருந்து பாடல்.

10:28 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். கருத்து ஒருமித்த இரண்டு உள்ளங்கள் ஒன்றுபட்டு துள்ளும்போது கிடைக்கும் இன்பமே சொர்க்கம் என்பதாகும். இருவர் பேசும் சொற்களில் இனிய தேன் ஊறும். சோலை குருவிகள் தமக்குள் சொந்தம் பேசிக்கொள்ளும் ஓடிவரும் நீரோடை இந்த காதலர்களின் பாடலுக்கு சந்தம் பாடும் நிகழ்ச்சியில் இனி புனர்ஜென்ம படத்திற்காக பாடல்.

நேரம் 10:32. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கடித வழி நேயர் விருப்பமாக வீரவநல்லூர் கி லக்ஷ்மணன் அவர்களின் விருப்ப பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அந்தி நேரம் வந்தாலே காதல் வேகம் உண்டாகும், பெற்ற தாயை கண்டபோதும் நெஞ்சில் கோபம் உண்டாகும். இப்படி வரிகளை எழுதிய கண்ணதாசன் தாய் சொல்லை தட்டாதே என்ற படத்தில் வரும் பாட்டு ஒரே ஒரே பாட்டு என்ற பாடலிலும், தாய் தடுத்தால் கேட்பதில்லை ஒரே ஒரே பாட்டு, பெற்ற தந்தையையும் மதிப்பதில்லை ஒரே ஒரே பாட்டு என்று தெளிவாக கூறியுள்ளார். அந்த ஒரே ஒரே பாட்டு என்பது காதலர்கள் பாடும் காதல் பாட்டு தானே. இனி விடிவெள்ளி படத்திலிருந்து பாடல்.

நேரம் 10:36. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். கடித வழி நேர் விருப்பமா என்று வீரவநல்லூர் கி லக்ஷ்மணன் அவர்களின் விருப்ப பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அவனை அவள் கண்களால் கண்ட அந்த நிமிடத்திலேயே அவன் மீது காதல் கொண்டு விட்டாள். இது அவர்களது முற்பிறவியில் ஏற்பட்டுவிட்ட ஒரு உறவாக கூட இருக்கலாம்.

யாராக இருந்தால் என்ன என்று அவன் நினைத்திருந்ததானோ என்னமோ அவளை யார் என்று கேட்காமலே இருந்துவிட்டான். ஒருவேளை அவன் அவளை நேராக நின்று யார் என்று கேட்டிருந்தால் கூரான வேல் வந்து பாய்ந்துவிடும் என்று அஞ்சிவிட்டானோ என்னவோ. நிகழ்ச்சியில் இனி பார்த்திபன் கனவு படத்திலிருந்து பாடல்.

நேரம் 10:40. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 101.6 மத்தியிலே 1190 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கடித வழி நேயர் விருப்பமாய் வீரவநல்லூர் கே லக்ஷ்மணன் அவர்களின் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. பன்னீர் தெளிக்க இங்கே பனி இருக்கிறது, படுத்துறங்க பாயாக பசும்புல்லும் இருக்கிறது, பாலூட்டும் நிலவு கூட தேனூட்ட காத்திருக்கிறது, பாடி வரும் தென்றலோ தாளாட்டுவதற்கு தயாராக இருக்கிறது. எனவே இந்த காதலர்களின் வேண்டுகோளை ஏற்று மயக்கும் மாலை பொழுதே நீ போய்விடு, இனிக்கும் இரவு பொழுதே நீ வந்துவிடு. நிகழ்ச்சியில் இனி குலே பகவாளி படத்திலிருந்து பாடல்.

நேரம் 10:45. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்று உலாவரும் கடித வழி நேர்வருப்பத்தை அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் மீரவநல்லூர் கே லக்ஷ்மணன் அவர்கள். மங்கையவள் பேரழகுக்கு இந்த உலகமே விலை என்கிறான் மணாளன். இல்லை இல்லை, கண் துயிலும் வேளையிலும் கூட கலைக்கண் மகிழும் கண்ணாளனின் கற்பனைக்குத்தான் இந்த உலகமே விலை என்கிறாள் மங்கை. இருவரில் யார் சொல்வது உண்மை? நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகிறாள் மகாதேவி.

நேரம் 10:49. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் வீரவநல்லூர் கே லக்ஷ்மணன் அவர்கள். காதல் என்ற ஒன்று மட்டும் வந்துவிட்டால் போதும், ஆடாத மனமும் ஆடிவிடும். வாடாத காதல் இன்பம் எல்லாம் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். அவளது கண்ணங்கள் அவனுக்கு ரோஜாவாகத்தான் தெரிந்துவிடும். அவனது கண்களோ பாடாத வண்டுகளாய் தோன்றிவிடும். இனி வருகிறாள் களத்தூர் கண்ணம்மா.

நேரம் 10:54. மலர் இருந்தால் அதில் மனம் இருக்கும், எனவே தனிமை அங்கு இல்லை. செங்கனி இருந்தால் அதில் சுவை இருக்கும், எனவே அதிலும் தனிமை இல்லை. கடல் இருந்தால் அவை இருக்கும், எனவே தனிமையும் அங்கு இல்லை. இப்படியாக நாம் காணும் உலகில் தனிமை என்பவை எங்கேயும் இல்லை. பொங்கி வருகிறது ஆடிப்பெருக்கு.

நேரம் 10:58. அவனது காதல் மாசுமறு எதுவும் இல்லாதது. செல்வங்கள் பல அவனிடம் சேர்ந்த போதிலும் அவனது காதல் மாறவே மாறாது. ஆனால் அவள் அவன் பேச்சை நம்புவதற்கு தயாராக இல்லை. பேதை அவளை ஏமாற்றுவதற்கு அவன் போடும் வேஷம் என்று நினைக்கிறாள். இனி வருகிறார்கள் அலிபாபாவும் 40 திருடர்களும்.

செந்தாமரையின் தேன் சிந்தும் இதழ் போன்றவள் அவள். புதுவீடு வந்த புதுவரவும் பூத்து குலங்கும் புது நினைவும் அவளே. அவனோ மங்கையவள் வாழ்வில் திருவிளக்கை ஏற்றிய மன்னவன்.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவான பாடல். எதையும் சொல்லாமல் கொள்ளாமல் தள்ளாடும் அவளது உடலுக்கான காரணம் என்னவென்று அவனுக்கு தெரியவில்லை. ராமனை போல வாழ்ந்து வரும் அவனிடம் களங்கம் ஏதும் கண்டுவிட்டாளோ அவள். ஆனால் அவள் கோபம் எதுவும் கொள்ளவில்லை. பெண் என்பதால் பேதை அவள் மனம் போராடுகிறது.

ஒலித்தந்த இனிய பாடலோடு நிறைவேற்றது சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கடித வழி நேர் விருப்பமாக உலா வந்தது வீரவநல்லூர் கி லக்ஷ்மணன் அவர்களின் விருப்ப பாடல்கள்.

நேர்களே, இத்துடன் நமது நிலைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. நமது மத்தியலை 1190 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெற்றன. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:50 ஒலிபரப்பாகும். நமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz தொடர்ந்து கேட்கலாம்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: நேரம் 11:40 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு. ஒலிக்கவிருப்பது திரைகானம். முதல் பாடல் பேரும் புகழும் படத்திற்காக எஸ்வி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: நினைவில் என்றவை நிகழ்ச்சியில் இதுவரை வேட்டைக்காரன், புதிய பார்வை, புதிய பறவை, கருப்பு பணம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं विकास मेहरोत्रा।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேரலி 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நிரம்பப்பொழுது 2:11 நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் நேற்று இன்று நாளை அவள் ஒரு தொடர்கதை, சிரித்து வாழ வேண்டும் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒளி உலா வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:30 20:20 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கொட்ட தொடர்ந்து அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் எஸ் ஜானகி குரலில்

அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

ஆகாஷ்வாணி 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் இப்பொழுது 3:10. நேயர்களை நீ கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் என் ராஜம் அவர்களின் வயலின் இசையும் அதனைத் தொடர்ந்து பண்டிட் விநாயக் வோரா அவர்களின் தில்ருப்பா, அதனைத் தொடர்ந்து பண்டிட் தேபாஷிஷ் சக்கரவர்த்தி அவர்களின் கிட்டார் இசை இடம்பெறும்.

நேரம் 3:40 25 இணையராகும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பண்டிட் விநாயக் வோரா அவர்களின் தில்ரூபா கேட்கலாம்.

0: 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அமேர்களில் 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு தொடர்வது. நேரம் 4:11.
2: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர் நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். தேவதேவ ஜெகதீஸ்வர, பூர்வி கல்யாணி ராகம், ஆதிதாளம், சுவாதி திருநாள் சாகித்யம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர். நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சாருகேசி ராகத்தில் அமைந்த கிருப்பயா பாலய ஸ்வாதி திருநாள் சாகித்யம் மிஸ்ரச்சாப்பு தாளம்

நிறைவாக கருணை தெய்வமே. எம் டி ஸ்ரீனிவாசன் பாடல். சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேயர்களை 100.1 தி சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் இப்பொழுது 5:11. நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் உழைக்கிறது திருமலை தெய்வம் திரைப்படத்திற்காக கே.பி. சுந்தராம்பாள் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:30 40 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கோட்ட அடுத்து ஒலிக்கிறது நானல் திரைப்படத்திற்காக சோழமங்கலம் ராஜலட்சுமி பாடியுள்ள பாடல்.